தெய்வீக சந்தங்களை செவியோரம் தீட்டும் அருள் மாலையோடு இணைந்திருக்கிறோம். கொடைப்பான்மலையின் 1.5 நேரம் விடியற்காலை 5:33.

இனிய அலைவரிசை 100.5 மலரவிருக்கும் இன்றைய நிகழ்ச்சிகள். காலை 6 மணிக்கு வசந்த விடியல். இதில் 6:25 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை வழங்கும் ஆலய உலா. 6:30 மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், மங்களன்மங்கள் திருச்சி மற்றும் சேலம், சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாமணி மதுரை வழங்கும் வசந்த விடியல். இதில் கோவில் விழா தகவல்கள், கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் கேட்கலாம். காலை 6:45 நண்பகல் 12:40 மாலை 6:30 இரவு 8 மணிக்கும் கேட்கலாம். தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக. காலை 7 மணிக்கு சுகமான காலை, இதில் பாட்டும் பதமும். 7:35 புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்களின் தக்குமுக்கு தர்பார். 7:45 பிருத்வி உமன்ஸ் இன்னர்வேரின் இன்று அன்று இடம்பெறும். 8 மணிக்கு மங்களன்மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் மனதோடு ராகம் அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்ட நேயர்களுக்காக. 8:05

0: புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள் ஒலிக்கும். 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் மனதோடு ராகம். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் செவிசேரும். காலை 9 உஷா சன்ஃபிளவர் ஆயில் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் வானவில். 9:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் வானவில். வானவில் தரும் இன்றைய வண்ணம் எப்படி கேட்கிறது? 10:00 சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை வழங்கும் கவிதையும் கானமும். 10:50 நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலம் நலமறிய. 11:00 லேக் எஃப்எம் ஏரிச்சாலையில் இருந்து. 12:00 சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை வழங்கும் மகளிர் நேரத்தில் கண்டுபிடி கண்டுபிடி. இதில் 12:20 வத்தலகுண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை. 12:30 ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவலை மீள வழி கேட்கலாம். 1:00 தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. 1:40 நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். 2:00 ஆங்கில செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சலாக. 2:15 பொன்னியின் செல்வங்கள் ஒலிக்கும். 2:30 வெஞ்சார் வந்தார் சிறப்பு விருந்தினராக நாமக்கல் மாவட்டம் மகாலிங்கம் அவர்கள். 3:00 உயிரெழுத்து இன்று புதுக்கோட்டை மாவட்டம் ராஜேந்திரன் அவர்களின் தெருவில். 3:10 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும். 3:40 பாட்டும் பதமும் இசைக்கும். மாலை 4:00 தாராபுரம் பிஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் வண்ணத்தூரிகையில் பண்பலைக்கழகம். 4:30 புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் வண்ணத்தூரிகையில் பண்பலைக்கழகம். 5:00 சிவக்கும் சித்திர செவ்வானம். 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம். 5:40 நாவல் நேரம். 5:55 ஆலய தரிசனம். மாலை 6:00 கதம்ப மலர்கள். இதில் 6:05 புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை. 6:40 பண்ணையும் பசுமையும் வேளாண் சிறப்பு தொடர். 7:00 ஆசையில் ஒரு குக்கு கட்சவி வழியாக நேர் விருப்ப பாடல் நேர்களின் குரலோடு. இதில் 7:30 சொந்த பந்தம். 7:50 சேவை செய்திகள் இடம்பெறும். 8:00 இளமை பேசுகிறது. இன்றைய விளையாட்டுகள் வார்த்தை சங்கிலி இஸ்கு இஸ்கு ரிஸ்கு ரிஸ்கு. 9:00 கொடைத்தன்றல். 10:00 நினைவே சுகம் திருநெல்வேலி மாவட்ட நேர்களோடு. 11:00 இரவு சிறகு. இவையாவும் இன்று மலரவிருக்கும் நமது நிகழ்ச்சிகள். இனி நாம் கேட்கலாம் தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக.
1: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். இந்தியா வியட்நாம் இடையே இருதரப்பு வர்த்தகம் கடந்த 10 பெரும் வளர்ச்சியடைந்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். மக்கள் உறுப்பு தானம் செய்து உயிர்காக்கும் நடவடிக்கைகளுக்கு உதவ வேண்டுமென்று மத்திய சுகாதார அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. கேரள சட்டப்பேரவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள் கூட்டம் இன்று திருவனந்தபுரத்தில் நடைபெறுகிறது. பீகாரில் முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி இன்று தமது அமைச்சரவையை விரிவாக்கம் செய்கிறார். தமிழகத்தில் தாவேகா புதிய அரசை அமைப்பதற்கான முடிவு இன்னும் எட்டப்படவில்லை. ஆட்சி அமைக்க தாவேகாவுக்கு ஆதரவு அளிக்கப்பட மாட்டாது என்று அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தாவேகாவுக்கு ஆதரவு அளிப்பது குறித்து ஆலோசித்து முடிவை அறிவிப்பதாக கூறியுள்ளன. திமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் இன்று சென்னையில் நடைபெறுகிறது. தமிழகத்தில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை பட்டப்படிப்பு முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்களை இன்று முதல் www.tngasa.in என்ற இணையதளம் வாயிலாக சமர்ப்பிக்கலாம் என்று மாநில அரசு கூறியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் இம்மாதம் 26 விசைப்படகுகள் ஆய்வு மேற்கொள்ளப்படும் என்று ஆட்சியர் திரு விஷு மகாஜன் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற வந்த ஒரு பெண்ணிடம் கையோட்டு பெற்றதாக காவலர் ஒருவரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பணியிடை நீக்கம் செய்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி அருகே உள்ள பூண்டி மாதா பேராலயத்தில் நேற்று மாலை ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தமிழகத்தில் நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட 11 மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவும் ஈரானும் தடைகளை நீக்குவதாக அறிவித்துள்ள நிலையில் ஹோர்முஸ் நீரிணை மீண்டும் திறக்கப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவிற்கு 27 பதக்கங்கள் கிடைப்பது உறுதியாகியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 33 வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. சீனாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் அர்ஜுன் கதே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி.

0: காலை வணக்கம் நேர்களே. புயல் என்னும் வாரி வள்ளங்குன்றிக்கால், புயல் என்னும் வாரி வள்ளங்குன்றிக்கால். இங்கே புயல் என்று வள்ளுவர் குறிப்பிடுவது மழையை. மரமின்றி போனால் மழையில்லை, மழையின்றி போனால் எந்த உயிருக்கும் வழி இல்லை. அனைத்திற்கும் ஆதாரமான நீரை பாதுகாக்க வேண்டிய காலம் இந்த கோடைக்காலம். தேவையின்றி நீரை வீணாக்குவதை தவிர்த்துடுவோம், தேவையான உயிர்களுக்கு நீரை அருந்த கொடுத்திடுவோம் என சொல்லி உதயமாகிறது கோடை பண்பலை 100.5 வசந்த விடியல். விடியலின் முகப்பில் பொதுமறை பொழிவு.
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் உளவு குரல் எண் 1040.

0: ஒரு பொருளும் இல்லை என எண்ணிக்கொண்டு சோம்பி இருப்பவரை பார்க்கும் போதெல்லாம் நிலம் என்கிற வளமகள் ஏளனமாக சிரித்து விடுவாள். குறள் எண் 1040. அதிகாரம் உழவு.
1: இளம் என்று அசை இருப்பாரை காணின் நிலம் என்னும் நல்லாள் நகும்.
0: ஒரு பொருளும் இல்லை என எண்ணிக்கொண்டு சோம்பி இருப்பவரை பார்க்கும் போதெல்லாம் நிலம் என்கிற வளமகள் ஏளனமாக சிரித்து விடுவாள். குறள் எண் 1040. அதிகாரம் உழவு.

0: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை இணைந்து வழங்குவோர் சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.

0: நிலக்கோட்டை வட்டம் முசுவனூத்து முத்தாளம்மன் உற்சவ விழாவில் இன்று பால்குடம். கொடைக்கானல் குண்டுப்பட்டி முத்துமாரியம்மன் சித்திரை திருவிழாவில் இன்று சக்தி கரகம் பாலித்தல்.
1: ஹாய், ஹலோ எவ்ரிவன், நான் பிரீத்தி, நர்சிங் காலேஜ்ல தேர்ட் இயர்.
2: நான் செகண்ட் இயர். நான் ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறேன்.
1: எங்களை போலவே 2026ல நீங்க நர்சிங் படிக்க விரும்புறீங்களா?
2: டொனேஷன் இல்லாம அட்மிஷன் தர காலேஜ் மதுரை மாவட்டம் கிட்ட இருக்கிற நம்ம பிரீத்தி நர்சிங் காலேஜ் தான்.
1: எங்க காலேஜ்ல மேனேஜ்மெண்ட் மூலமாவும் சேரலாம், கவுன்சிலிங் மூலமாவும் சேரலாம். எங்க காலேஜ்ல கவுன்சிலிங் கோடு 1010.
2: தரமான கல்வி மற்றும் உடனடி வேலை வாய்ப்பு எல்லாம் பிரீத்தி நர்சிங் காலேஜ்ல சிறப்பம்சம். சோ நீங்க பிரீத்தி காலேஜ் ஆஃப் நர்சிங்ல ஜாயின் பண்ணுங்க.
3: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை இணைந்து வழங்குவோர் சிவா டெக்ஸ்டைல், மாட்டுத்தாவணி, மதுரை.
4: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி, மதுரை.
5: நேரம் காலை 6:21. கொடிப்பன்மலை 100.5 இறை இசை பாடிக்கொண்டிருக்கிறது வசந்த விடியல்.

0: உங்களுக்கு சுகர் பிபி இருக்கா, கால் வீக்கம், கிட்னி ஸ்டோன்ஸ், சிறுநீர் பிரச்சனைகள் இருந்தா நம்ம பிரீத்தி மருத்துவமனைக்கு வாங்க. சிறுநீர் மற்றும் சிறுநீரக நலத்திற்கான இலவச மருத்துவ முகாம் நடக்குது.
1: இந்த முகாம்ல அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன், RFT, சிறப்பு மருத்துவர் ஆலோசனை, ரத்த சர்க்கரை மாதிரியான இன்னும் பல பரிசோதனைகள் இலவசமா பண்றாங்க.
0: May 8, 9, 10 மற்றும் May 15, 16, 17 வெள்ளி சனி ஞாயிறு மட்டும் தான். இடம் பிரீத்தி மருத்துவமனை, உத்தங்குடி, மதுரை. கால் 8207 8233.
2: கொடைப்பன்வெளி 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை இணைந்து வழங்குவோர் சிவா டெக்ஸ்டைல், மாட்டுத்தாவணி, மதுரை.
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ், இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி, மதுரை.
4: கோடை பண்பலை 100.5 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ், மதுரையின் ஆலய உலா. வழங்குவோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ், மதுரை. இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ், மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும்.

0: ஏசி ஃபேன் ஏர் கூலர்னாலே நம்ம ஊர் ஃபேமஸ் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ், மதுரை மற்றும் தென் தமிழகம் எங்கும்.
1: அன்னை பொன்னீரியம்மன்.

அன்னை பொன்னேரியம்மன் கோவில் திருச்சி மாநகரின் வெகு அருகில் பொன்மலை மலையடிவாரத்தில் அமைந்துள்ளது. அன்னை பொன்னீஸ்வரி என்ற திருநாமத்துடனும் மலையில் மேல் முருகப்பெருமான் முத்துக்குமார சுவாமி என்ற திருநாமத்துடனும் அருள் புரிகின்றார். அன்னை பொன்னீஸ்வரியம்மன் அமர்ந்த கோலத்தில் நான்கு திருக்கரங்களில் டமருகம், சங்கு, சூலகம், கிண்ணம் ஏந்தி முகத்தில் புன்னகை அரும்பு அருள் பாலிக்கிறார். பொன்னீஸ்வரியம்மன் இங்கு கோயில் கொண்டதற்கு சுவாரஸ்யமான வரலாறு உண்டு. நாகார்ஜுன என்ற முனிவர் தினமும் காளி தேவியை வணங்காமல் எந்த ஒரு வேலையும் செய்யார். ஆனால் ஒருமுறை ரதியை கண்ட முனிவர் அவரின் அழகில் மயங்கி அவரது நினைவிலேயே இருந்ததால் ஒருமுறை அன்னை முனிவரை அழைக்க முனிவரின் செவிகளில் அன்னை அழைத்தது கொஞ்சம் கூட விளைவில்லையாம். அந்த அளவுக்கு தன் மனதை ரதி தேவியின் நினைவிலேயே வைத்திருந்தார். இதை

கொண்ட அன்னை முனிவருக்கு யதார்த்த நிலையை புரிய வைக்க பூலோகத்தில் சென்று பிறப்பாய். பிறகு முனிவர் தாம் செய்த தவறுக்கு பிரயாசித்தமாகவும் பூவுலகில் அழகான இந்த மலையடிவாரத்தில் நெடுநாட்கள் தவம் செய்தார். ஒரு நாள் தவம் செய்த இடத்திற்கு அருகே விக்கிரகம் ஒன்றை கண்டார். அந்த விக்கிரகத்தை வெளியே எடுத்தார். அதனுடன் பொற்காசுகள் சிலவும் இருந்தன. ஆகவே அந்த அம்பாளுக்கு ஸ்ரீ பொன்னீஸ்வரி அம்மன் என்று பெயரிட்டு வழிபட்டார்.

0: பகவான் அம்மனுக்கு அபிஷேகம் செய்ய எண்கோண வடிவில் கிணறு ஒன்றை உருவாக்கினார். இந்த கிணறின் மகத்துவம் என்னவென்றால், இந்த கிணற்றிலிருந்து எவ்வளவு தண்ணீரை எடுத்தாலும் தண்ணீர் ஊறிக்கொண்டே இருக்கும் என்பதுதான் வியப்பான விஷயமாக இருக்கிறது என்கிறார்கள் மக்கள். கோவிலின் முகப்பை தாண்டியதும் நீண்ட மண்டபத்தை அடுத்து ராஜகோபுரம் உள்ளது. இதனைத் தொடர்ந்து மகாபண்டபம், கொடிமரம், பிறகு கருவறையில் அன்னை இரண்டு வடிவங்களில் காட்சி தருகிறார். கருவறை திருச்சுற்றில் மதுரை வீரன், கருப்பண்ணசாமி தனி சந்நிதிகளில் அருள்பாளிக்கின்றனர். இதில் பழைய திருவுருவம் பின்புறமும் அன்னையின் புதிய திருவுருவம் முன்புறமாகவும் ஒரே சன்னதியில் உள்ளனர். கன்னி மூலையில் கணபதி, மகாமண்டபத்தின் மேற்கு பகுதியில் நாகர் சிலைகள், விநாயகர், சிவலிங்கம், பாலமுருகன், கருமாரியம்மன் ஆகியோரும் நமக்கு அருள் பாலிக்கின்றனர். இதனைத் தொடர்ந்து கருவறை வடபகுதியில் விஷ்ணு துர்க்கை, சப்தகன்னியர், நவகிரக சன்னதியும் அமைந்துள்ளன. வலதுபுறம் 18 படிகளின் மீது ஸ்ரீ ஐயப்பன் கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கிறார். பொன்மலை கோவிலின் சிறப்பில் மற்றொன்று, மலையை நோக்கி ஏறினால் மலை மீது முத்துக்குமாரசுவாமி கோவில் அமைந்துள்ளது. தன்னுடைய புதல்வனை தன்னருகே வைத்துக் கொள்ள விரும்பிய அன்னை மலை மீது தன்னுடைய மைந்தனுக்கு ஒரு அழகிய கோயிலை கொடுத்திருக்கிறாள் என்று நம்பப்படுகிறது. இங்கு முருகப்பெருமான் கையில் வேளுடன் முத்துக்குமாரசுவாமி வள்ளி தெய்வானை சமேதரராக காட்சி தருகிறார். இங்கு திருமணம், குழந்தை பேறு என பல விகிரதர்கள் நிறைவேறுவது என்பது பக்தர்களின் நம்பிக்கை. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ராக கால நேரத்தில் இங்கு துர்க்கையம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும். அதோடு குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி நாட்களில் சிறப்பு யாகங்கள் நடைபெறுகின்றன. வைகாசி விசாகம், பங்குனி உத்திரம் என திருவிழாக்கள் வெகு சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். திருச்சி மாநகரின் வெகு அருகில் பொன்மலை மலையடிவாரத்தில் அமைந்துள்ளது அன்னை பொன்னீஸ்வரி அம்மன் திருக்கோயில்.
1: கோடை பண்பலை 100.5 இதுவரை நாம் கேட்டோம் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆழய உலா. வழங்கியோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை, இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும்.
2: கோடை பண்பலை 100.5 மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: பிளேஸ்மெண்ட்ல சிறந்து விளங்கும் மகேந்திரா பொறியியல் கல்லூரிகள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
5: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தரமுடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை
6: வழங்கும் வசந்த விடியல்.
7: பண்பலையின் மணிக்கூடு சொல்லிடும் நேரம் காலை 6:31. இது கோடை பண்பலை 100.5 வசந்த விடியல்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ், இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷ் ஆன லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ், மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வர்டிகன் குர்தீஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃபிராக்ஸ், டி-ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ், சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும். மட்டுதாவணி, மதுரை.
3: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை இணைந்து வழங்குவோர் சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி, மதுரை.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ், இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி, மதுரை.
3: மழை மொழியில் மனம் நனைய கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்குவோர் கரூர் தைலா சில்க் சென்டர். இனிமையான தருணம் யாவிலும் கரூர் தைலா சில்க் சென்டர்.

0: இடத்துல நம்மளை சந்திக்கிறதுக்காக ஒரு குட்டி செல்லா ரொம்ப அழகா கியூட்டா இருக்காங்க. அவங்கள இப்ப நம்ம சந்திச்சிருப்போம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்க பேர் என்ன?
1: பார்த்தசாரதி.
0: என்ன படிக்கிறீங்க?
1: ஊராட்சி ஒன்றியத்தை.
0: சரி, அதுல எத்தனாம் வகுப்பு படிக்கிறீங்க?
1: ஒன்றாம் வகுப்பு.
0: சரி, உங்க டீச்சர் பேர் என்ன? ரொம்ப அழகா சொல்லிட்டீங்களே. உங்க வீட்டுல யார் யார் இருக்கா?
1: எங்க அப்பா, எங்க அம்மா, எங்க பாட்டி, எங்க தாத்தா.
0: அடே, எங்க அப்பா. அப்பா பேர் என்ன?
1: சரவணகுமார்.
0: அம்மா பேரு?
1: கௌசலா தேவி.
0: அப்பா என்ன வேலை பாக்குறாங்க?
1: வேலை இல்ல.
0: வேலை இல்ல? அப்புறம் என்ன செய்யறாரு வீட்டுல? விவசாயம் பாக்குறாங்களா? சரி சரி. நீங்க குட்டி பையலா இருக்கீங்க, படிச்சு பெரிய ஆளானதும் என்ன பார்க்க போறீங்க?
2: கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்கியோர் கரூர் தைலா.

0: ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்.
1: ஆண்டுதோறும் முன்னணி நட்சத்திர ஹோட்டல்களிலிருந்து கேம்பஸ் இன்டர்வியூக்கள்.
0: மிக குறுகிய காலத்தில் உலகளாவிய வேலை வாய்ப்பு.
1: மாணவிகளுக்கு கல்வி கட்டணத்தில் சிறப்பு சலுகை.
0: உலக தரமே உன்னத நோக்கம் என்னும் தாரக மந்திரத்துடன் கல்வி பணியில்
1: ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், மணிகண்டம் ரோட், ராம்ஜி நகர், திருச்சி.
2: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: விவசாயம் செழிக்க உங்கள் நிலங்களை பசுமையாக்க வாங்கிடுவேர். ISI முத்திரை பெற்ற ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள்.
6: தயாரிப்பாளர் ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள் திண்டுக்கல்.
7: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ், இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ், மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃப்ராக்ஸ், டி ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ், சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும்.
8: நீங்க சொந்தமா டாக்ஸி வாங்க ஆசைப்படுறீங்களா? அப்ப உடனே டாடா எக்ஸ்பிரஸ் டிய புக் பண்ணிக்கங்க. செடான் செக்மெண்ட்லயே மோஸ்ட் பவர்ஃபுல் என்ஜின் இதுல தான் இருக்கு. CNG செக்மெண்ட்லயே அதிக பூட் ஸ்பேஸ் கொடுக்கிற நிறுவனம் நம்ம டாடா தான். டூயல் CNG டேங்க் என்பதால அதிக ஃபியூல் கெபாசிட்டி மற்றும் அதிக மைலேஜ். லாபகரமான டாக்ஸிக்கு டாடா எக்ஸ்பிரஸ் டி தான் கிங். புக்கிங் அண்ட் வெயிட்டிங் பீரியட் இல்லாம உடனடியா வண்டியை டெலிவரி எடுக்க அருகில் உள்ள டாடா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
9: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை இணைந்து வழங்குவோர் சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி, மதுரை.
7: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ், இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க

0: ஸ்வா டெக்ஸ்டைல்ஸ், மட்டுதாவணி, மதுரை.
1: கோடைப்பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை இணைந்து வழங்குவோர் சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி, மதுரை.
0: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி, மதுரை.
2: கோடை பண்பலை 100.5 மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், மங்களன்மங்கல், திருச்சி மற்றும் சேலம், சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி, மதுரை வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த விடியல்.
3: நேர்களே, இன்று காலை 8:00 மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் மனதோடு ராகம். 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் அன்போடு அழைக்கிறது அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்ட நேர்களை. இன்று காலை 9:00 உஷா சன்ஃபிளவர் ஆயில், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் வானவில். 9:30 மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் வானவில். வானவில் தரும் இன்றைய வண்ணம் எப்படி கேட்கிறது? வானவில் தரும் இன்றைய வண்ணம் எப்படி கேட்கிறது? நாம் இனி கேட்கலாம் தமிழ் செய்தி அறிக்கை, சென்னை அஞ்சலாக.

மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். இந்தியா வியட்நாம் இடையே இருதரப்பு வர்த்தகம் கடந்த 10 ஆண்டுகளில் பெரும் வளர்ச்சியடைந்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். மக்கள் உறுப்பு தானம் செய்து உயிர்காக்கும் நடவடிக்கைகளுக்கு உதவ வேண்டும் என்று மத்திய சுகாதார அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் தாவேகா புதிய அரசை அமைப்பதற்கான முடிவு இன்னும் எட்டப்படவில்லை. ஆட்சியமைக்க தாவேகாவுக்கு ஆதரவு அளிக்கப்பட மாட்டாது என்று அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 33 ரன் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியா வியட்நாம் இடையே இருதரப்பு வர்த்தகம் கடந்த 10 ஆண்டுகளில் பெரும் வளர்ச்சியடைந்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுதில்லி வந்துள்ள வியட்நாம் அதிபர் திரு டாம் லாம் நேற்று மாலை குடியரசுத் தலைவர் மாளிகையில் தம்மை சந்தித்தபோது அவர் இதனை தெரிவித்தார். இரு நாடுகளும் பயன்பெறும் இருதரப்பு வர்த்தகத்தை மேலும் வலுப்படுத்த இந்தியா ஆர்வமுடன் உள்ளதாக குடியரசுத் தலைவர் கூறினார். வர்த்தகம், சுகாதாரம், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், சுற்றுலா போன்ற துறைகளில் இருதரப்பு உறவுகள் விரிவடைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்தோ பசிபிக் பெருங்கடல் முன்முயற்சியில் வியட்நாமின் பங்களிப்பு குறித்து அவர் பாராட்டு தெரிவித்தார். இரு நாடுகளுக்கு இடையேயான உறவில் பாதுகாப்புத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் கூறினார். பிராந்திய அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மைக்காக வியட்நாமுடன் இணைந்து செயல்பட இந்தியா உறுதிபூண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இரு நாடுகளும் வரலாற்று, நாகரீகம் மற்றும் கலாச்சார உறவுகளில் வலுவான நட்புறவை கொண்டுள்ளதாக திருமதி திரௌபதி முர்மு குறிப்பிட்டார். மக்கள் உறுப்பு தானம் செய்து உயிர்காக்கும் நடவடிக்கைகளுக்கு உதவ வேண்டும் என்று மத்திய சுகாதார அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. ஹரியானாவின் சந்தி மந்திரில் உள்ள கமான் மருத்துவமனையில் நடைபெற்ற உறுப்பு தானம் குறித்து அது சுட்டிக்காட்டியுள்ளது. இந்திய ராணுவ வீரர் ஒருவரின் 41 வயதான மனைவி மூளைச்சாவு அடைந்த நிலையில் அவரது குடும்பத்தினரின் சம்மதத்துடன் அவரது உறுப்புகள் 4 பேருக்கு பொருத்தப்பட்டதாக அது தெரிவித்துள்ளது. இது கருணை மற்றும் தேச ஒற்றுமையின் உதாரணமாக திகழ்வதாக அது கூறியுள்ளது. நாட்டில் உறுப்பு தான கட்டமைப்பை வலுப்படுத்துவதில் தொடர்ந்து உறுதிபூண்டுள்ளதாகவும் மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 40 வயதுக்கு மேற்பட்ட தொழிலாளர்களுக்கான ஆண்டு மருத்துவ பரிசோதனை இன்று நடைபெறுகிறது. புதுதில்லியில் உள்ள இஎஸ்ஐ மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மத்திய தொழிலாளர் நலன் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா இந்த மருத்துவ முகாமை தொடங்கி வைக்கிறார். ரசாயனங்கள், நச்சுப்பொருட்கள்

0: கனரக இயந்திரங்களை கையாளுதல் உள்ளிட்ட ஆபத்தான பணிகளில் ஈடுபடும் தொழிலாளர்களுக்கு வயது உச்சவரமின்றி மருத்துவ பரிசோதனைகள் செய்யப்பட உள்ளதாக தொழிலாளர் நல அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை பட்டப்படிப்பு முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்களை இன்று முதல் சமர்ப்பிக்கலாம் என்று மாநில அரசு கூறியுள்ளது. இதற்கான விண்ணப்பத்தை www.tngasa.in என்ற இணையதளம் வாயிலாக பதிவு செய்யலாம் என்று அறிவித்துள்ளது. மாநிலத்தில் உள்ள 181 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 159 பாடப்பிரிவுகளுக்கு மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பங்களை பதிவு செய்ய இம்மாதம் 29ஆம் தேதி கடைசி நாளாகும். இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க இயலாத மாணவர்கள் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் உள்ள மாணவர் சேர்க்கை உதவி மையங்கள் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் தாவேக்கா புதிய அரசை அமைப்பதற்கான முடிவு இன்னும் எட்டப்படவில்லை. 108 தொகுதிகளில் வெற்றி பெற்ற அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் நேற்று சென்னையில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். அதனைத் தொடர்ந்து 118 உறுப்பினர்களின் ஆதரவோடு பெரும்பான்மையை பெறுவதற்கான முயற்சிகளில் அக்கட்சி தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. ஆட்சி அமைக்க தாவேக்காவுக்கு ஆதரவு அளிக்கப்படும் என்று காங்கிரஸ் அறிவித்துள்ளது. ஆனால் தாவேக்காவுக்கு ஆதரவு அளிக்கப்பட மாட்டாது என்று அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. சென்னையில் நேற்று அக்கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் திரு கே.பி. முனுசாமி தாவேக்காவுக்கு ஆதரவு அளிப்பது குறித்து ஆலோசிக்கப்படவில்லை என்று கூறினார். ஆதரவு கோரி தங்கள் கட்சிக்கு தாவேக்கா கடிதம் அனுப்பியிருப்பதாகவும் அதுகுறித்து பரிசீலித்து முடிவெடுக்கப்படும் என்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தங்கள் முடிவை அறிவிக்கவில்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிலைப்பாடு குறித்தும் இன்று தெரிவிக்கப்படும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். இதற்கிடையே திமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் இன்று சென்னையில் நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட 11 மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் குறிப்பிட்ட இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அது கூறியுள்ளது. இதற்கிடையே மாநிலத்தில் கோடை வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்துள்ள நிலையில் சில மாவட்டங்களில் மழை பெய்து குளிர்ச்சியான சூழல் ஏற்பட்டது. தென்காசி மாவட்டத்தில் நேற்று காலை வெப்பம் அதிகரித்திருந்த நிலையில் மாலையில் பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சியடைந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தென்காசி மாவட்டத்தின் பல பகுதிகளில் சுட்டெரித்த வெயில் மீண்டும் வாட்டி வதைத்து வரும் நிலையில் தொடர்ந்து மக்கள் அவதியடைந்து வந்தனர். இந்த சூழலில் திடீரென தென்காசி மாவட்டத்தில் கடையநல்லூர், வாசுதேவநல்லூர், இடையால், குத்துக்கல் வலசை, இலத்தூர், தென்காசி, செங்கோட்டை, குற்றாலம், சிந்தாமணி, மேலகரம், வல்லம், இளஞ்சி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. இந்த மழையின் காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சீதோச நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் காலையில் சுட்டெரித்த வெயில் மாலை நேரங்களில் தொடர்ந்து கனமழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: தருமபுரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக 100 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு மேல் வெப்பம் பதிவான நிலையில் நேற்று மாலை சூறைக்காற்றுடன் கனமழை பெய்தது. சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழையால் பிரதான சாலைகளில் தண்ணீர் தேங்கியது. இம்மழையால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இருவரி செய்திகள். அமெரிக்காவும் ஈரானும் தடைகளை நீக்குவதாக அறிவித்துள்ள நிலையில் ஹோர்மோஸ் நீரிணை மீண்டும் திறக்கப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்காவுடனான பங்களாதேஷின் வர்த்தக ஒப்பந்தம் ஒருதலைபட்சமானது என்று பங்களாதேஷ் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. மேற்கு வங்கம் வடக்கு 24 பர்கானா மாவட்டத்தில் அம்மாநில பிஜேபி தலைவர் திரு சுவேந்து அதிகாரியின் உதவியாளர் சந்திரநாத் ராத் அடையாளம் தெரியாத நபரால் நேற்றிரவு சுட்டுக் கொல்லப்பட்டார். கேரள சட்டப்பேரவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள் கூட்டம் இன்று திருவனந்தபுரத்தில் நடைபெறுகிறது. பீகாரில் முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி இன்று தமது அமைச்சரவையை விரிவாக்கம் செய்கிறார். தூத்துக்குடி மாவட்டத்தில் இம்மாதம் 26ஆம் தேதி விசைப்படகுகள் ஆய்வு மேற்கொள்ளப்படும் என்று ஆட்சியர் திரு விஷ்ணு மகாஜன் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற வந்த ஒரு பெண்ணிடம் கையூட்டு பெற்றதாக காவலர் ஒருவரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பணியிடை நீக்கம் செய்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே கல்குவாரியில் மூழ்கி 2 பேர் உயிரிழந்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி அருகே உள்ள பூண்டி மாதா பேராலயத்தில் நேற்று மாலை ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. காஞ்சிபுரம் கச்சபேஸ்வரர் கோவிலில் சித்திரை திருவிழாவின் நிறைவை ஒட்டி அங்குள்ள இஷ்ட சித்தி திருக்குளத்தில் தீர்த்தவாரி உற்சவம் நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 33 ரன் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. ஹைதராபாத்தில் நடைபெற்ற

0: செய்ய போட்டியில் முதலில் பேட் செய்த ஹைதராபாத் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 235 ரன் எடுத்தது. கிளாசன் 69 ரன்னும் இஷாந்த் கிஷன் 55 ரன்னும் எடுத்தனர். 236 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பஞ்சாப் அணி 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 202 ரன் எடுத்து தோல்வியடைந்தது. லக்னோவில் இன்று நடைபெறவுள்ள போட்டியில் லக்னோ பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. சீனாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் அர்ஜுன் கத்தே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 6-2, 7-5 என்ற செட்கணக்கில் தைவானின் சங் ஹவ் ஹுவாங், ஆஸ்திரேலியாவின் கொடி பியர்சன் இணையை வென்றது. ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவிற்கு 27 பதக்கங்கள் கிடைப்பது உறுதியாகியுள்ளது. உஸ்பெகிஸ்தானின் தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 15 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவு 14 பதக்கங்களையும் ஆடவர் பிரிவு 13 பதக்கங்களையும் உறுதி செய்துள்ளன. நேற்று நடைபெற்ற ஆடவர் பிரிவில் சாஸ்தா வசந்த், அசோக் குமார், பர்ஷாந்த் ஆகியோர் முதல் சுற்றில் வெற்றி பெற்றனர். நிதின் ஹர்ஷ்வர்தன் ஆகியோர் 2வது சுற்றில் வெற்றி பெற்றனர். காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டி தில்லியில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜூலை 27 முதல் ஆகஸ்ட் 2 வரை இப்போட்டி தியாக்ராஜ் மைதானத்தில் நடைபெறவுள்ளது. இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, கனடா, நியூசிலாந்து, தென்னாப்பிரிக்கா, மலேசியா உள்ளிட்ட 35க்கும் மேற்பட்ட நாடுகள் இப்போட்டியில் பங்கேற்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா வியட்நாம் இடையே இருதரப்பு வர்த்தகம் கடந்த 10 ஆண்டுகளில் பெரும் வளர்ச்சியடைந்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். மக்கள் உறுப்பு தானம் செய்து உயிர்காக்கும் நடவடிக்கைகளுக்கு உதவ வேண்டும் என்று மத்திய சுகாதார அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் தாவேக்கா புதிய அரசை அமைப்பதற்கான முடிவு இன்னும் எட்டப்படவில்லை. ஆட்சி அமைக்க தாவேக்காவுக்கு ஆதரவு அளிக்கப்பட மாட்டாது என்று அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 33 ரன் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், ஆரணி சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: நேரம் காலை 6:55 இணைந்திருக்கிறோம். கோடை பண்பலை 100.5 வசந்த விடியல்.

0: கோடை பண்பலை 100.5 மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: பிளேஸ்மெண்ட்ல சிறந்து விளங்கும் மகேந்திரா பொறியியல் கல்லூரிகள் சேலம் மற்றும் நாமக்கல்.
0: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை
3: வழங்கிய வசந்த விடியல்.
4: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
5: இனிய விடியலில் இசை பாடி விடைபெறுகிறது இன்றைய வசந்த விடியல். மீண்டும் புலரும் நாளை காலை 6 மணிக்கு. விடைபெறுகிறேன் சசிரேகா ஜெயகாந்த். நன்றி நேர்களே. இனி கொடைப்பண்பலை 100.5 சுகமான காலை.

இனிய காலை வணக்கம் நேர்களே. வெப்பச்சலனத்தில் காற்றுநிலை குளுமை அதிகரித்து வான் மேக முகில்களில் இளம் துளிர்கள் துளிர்த்து பொழியும் மலையோடு இசைமலையில் நனைக்க வருகிறது நம் கோடை பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியில் உங்களோடு நான் கே.எஸ். கார்த்திக்.

நாம் அணிந்திருக்கின்றோம் கோடை பண்பலை வானொலி 100.5 சுகமான காலை நேர்களை. இன்று காலை 9 மணிக்கு வரையும் உஸ்ஸா சன்ஃப்ளவர் ஆயில், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்லின் வானவில் தரும் இன்றைய வண்ணம் எப்படி கேட்கிறது என்பது இன்றைய

காற்றலையில் பாடி வரும் என்எஸ்ஐ வானம்பாடி. இது நம் கோடை பண்பலை வானொலி 100.5 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். சுகமான காலை நேர்களை. இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும்

சேலம் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் மனதோடு ராகம் நிகழ்ச்சியில் பங்கு பெற இன்று அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்ட நேயர்களை அழைக்கிறது கோடை பண்பலை 100.5.

0: கோடை பண்பலை 100 பிள்ளைந்தில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1800.

0: ₹200 ஆதிரடி தள்ளுபடி.
1: மஹேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன்.
3: மஹேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
1: வழங்கும் மனதோடு ராகம்.
4: இணைந்து வழங்குவோர்
5: RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
6: RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943960148.
1: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேப்ஸ் இன் மனதோடு ராகம்.
7: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
8: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேப்ஸ்.
9: உங்கள் கோடை பண்பலை நொறுப்புழியாய்ந்தில் நாவுக்கு சிக்காத அமிர்தமாக, நாசிக்கு சிக்காத வாசமாக, கண்ணுக்கு சிக்காத நிறப்பிரிகையாக, ஸ்பரிசமில்லா தீண்டலாக செவி நிறைக்க இசை சரம் தொடுக்கும் தினமும் பிற்பகல் 3 மணிக்கு உங்கள் கோடை பண்பலை நொறுப்புழியாய்ந்தில் உயிர்

நிகழ்ச்சிக்கு நேயர்களின் பெயர்களோடு விருப்ப பாடல்களும் பொழிப்புரையும் இணைத்து அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், உயிரெழுத்து பகுதி, பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்னும் முகவரிக்கு. தினமும் ஒரு மணி நேரம் உங்களுக்கானது, உங்கள் விருப்ப பாடல்களுக்கானது. கேட்டு ரசிப்போமா? தினமும் பிற்பகல் 3 மணிக்கு கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து.

0: கோடை பண்பலை 100 பிள்ளைந்தில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன்.
5: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
3: வழங்கும் மனதோடு ராகம்.
0: இணைந்து வழங்குவோர் RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்,
6: RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9994396014.
3: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேப்ஸ் இன் மனதோடு ராகம்.
7: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
8: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேப்ஸ்.

0: கோடை பண்பலை 100 பிள்ளைந்தில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: +2 முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன்.
5: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
3: வழங்கும் மனதோடு ராகம்.
0: இணைந்து வழங்குவோர்
6: RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்,
7: RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943960014.
3: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேப்ஸ் இன் மனதோடு ராகம்.
8: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
9: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேப்ஸ்.
10: கோடை பண்பலை 100.5 சுகமான காலை
3: நிகழ்ச்சியை வழங்குவோம் சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
11: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.

நேரம் காலை 7:31 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை வானொலி 100.5 சுகமான காலை. இணையர்களே, இன்று காலை 9 வரையும் முஸ்ஸா சன்ஃப்ளவர் ஆயில், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்லின் வானவில் தரும் இன்றைய வண்ணம் எப்படி கேட்கிறது இன்றைய வானவில் தரவிருக்கக்கூடிய வண்ணம்?

0: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ் எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃப்ராக்ஸ், டி ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ், சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும் மட்டு தாவணி மதுரை.
1: திருச்சி சாரதாஸ்.
2: கோடை பண்பலை 100 பிள்ளைந்தில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
6: +2 முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன்.
7: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
5: வழங்கும் மனதோடு ராகம்.
2: இணைந்து வழங்குவோர் RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்,
8: RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9994396014.
5: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேப்ஸ் இன் மனதோடு ராகம்.
9: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
10: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேப்ஸ்.
5: கோடை பண்பலை 100.5 போமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிராயர்கள் வழங்கும் தக்குமுக்கு தர்பார். வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிராயர்கள்.
11: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
12: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
11: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
12: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
11: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
12: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.

0: வணக்கம் அண்ணா.
1: வணக்கம் அமைச்சரே. வாருங்கள் வாருங்கள், வந்து அமருங்கள். அமைச்சரே, இப்போதுதான் ஒரு கவிதை எழுதினேன், கேட்கிறீர்களா?
0: காலையிலேயே வா, மாட்டேன் என்றால் விடவா போகிறார். சொல்லுங்கள் மன்னா, கேட்கிறேன்.
1: அலுவலகத்தில் ஆட்கள் போன பின்பும் சுற்றுகிறது மின்னிசிறி. உன் புத்தகம் என் கையை விட்டு பிரிந்த பின்பும் இதழ்கள் முணுமுணுப்பதோ உன் சிந்தனை வரி. எப்படி அமைச்சரே கவிதை? இந்த கவிதையை கேட்கிற போது உங்களுக்கு என்ன தோன்றுகிறது?
0: ஆள் இல்லாமல் ஃபேன் ஓடினால் கரண்ட் பில் ஏகிரும் என்று தோன்றுகிறது.
1: அமைச்சரே, ஒரு கவிதையை சொன்னால் அதற்கு இப்படியா விமர்சனம் செய்வீர்கள்? இதையெல்லாம் ஒரு கலைக்கண்ணோடு பார்க்க வேண்டும் ஐயா, இப்படி கரண்ட் பில் கண்ணோடு பார்க்க கூடாது.
0: சரி மன்னா, கலைக்கண்ணோ கரண்ட் பில் கண்ணோ, காலையிலேயே எப்படி மன்னா இந்த கவிதை வந்தது?
1: அப்படி கேளுங்கள் அமைச்சரே, இன்று தாகூரினுடைய பிறந்த நாள் அல்லவா? அதனால்தான் ரவீந்திரநாத் தாகூரின் சிந்தனைகள் என்கிற புத்தகத்தை படித்துக் கொண்டிருந்தேன். அந்த புத்தகத்தை படித்து விட்டு பிறந்த கவிதைதான் அமைச்சரே இது.
0: ஓ, தாகூரின் சிந்தனைகள் உங்களை அந்த அளவிற்கு கவர்ந்து விட்டனவா? அப்படியானால் அவருடைய சிந்தனைகளை

0: அப்படி கேளுங்கள் அமைச்சரே, இன்று தாகூரினுடைய பிறந்த நாள் அல்லவா? அதனால்தான் ரவீந்திரநாத் தாகூரின் சிந்தனைகள் என்கிற புத்தகத்தை படித்துக் கொண்டிருந்தேன். அந்த புத்தகத்தை படித்து விட்டு பிறந்த கவிதைதான் அமைச்சரே இது.
1: ஓ, தாகூரின் சிந்தனைகள் உங்களை அந்த அளவிற்கு கவர்ந்து விட்டனவா? அப்படியானால் அவருடைய சிந்தனைகளை சொல்லுங்களேன், நானும் தெரிந்து கொள்கிறேன்.
0: அமைச்சரே, நம்முடைய தேசிய கீதத்தை எழுதியவர் ரவீந்திரநாத் தாகூர் என்பதும் ஆசிய கண்டத்திலேயே இலக்கியத்திற்காக நோபல் பரிசு பெற்ற முதல் மனிதர் அவர்தான் என்பதும் தான் பெரும்பான்மையான மக்கள் அவரை பற்றி அறிந்து வைத்திருக்கிற செய்தி. ஆனால் இலக்கியத்தை தாண்டி அவர் எவ்வளவு பெரிய சிந்தனையாளர் என்பதும், குறிப்பாக கல்வியை பற்றி அவருடைய பார்வை எவ்வளவு வித்தியாசமானது என்பதும் இந்த புத்தகத்தை படிக்கிற போதுதான் அமைச்சரை நான் தெரிந்து கொண்டேன்.
1: கல்வியை பற்றி தாகூர் அப்படி என்ன வித்தியாசமாக சிந்தித்திருக்கிறார் மன்னா?
0: அமைச்சரே, மாணவர்களுக்கு இயற்கையே சிறந்த ஆசிரியர் என்று தாகூர் கூறுகிறார். மாணவர்களின் அறிவை பெறுவதற்கு தேவையான சூழ்நிலையை இயற்கை வழங்கும். எந்த ஒன்றையும் கற்றுக்கொள்ளுமாறு மாணவர்கள் மீது அழுத்தம் கொடுக்க கூடாது என்கிறார் தாகூர்.
1: ஓஹோ,
0: ஒரு மாணவனின் மனதில் அவன் விரும்பும் கல்வியை தொடர இயற்கையே வழிகாட்டும் சக்தியாக இருப்பதோடு அவனுடைய நடத்தையையும் குணத்தையும் இயற்கையே வடிவமைக்கும் என்றும் கூறுகிறார் அமைச்சரே.
1: வித்தியாசமான பார்வைதான் மன்னா.
0: அவரை பொறுத்தவரை மாணவர்களின் மனதை பாடப்புத்தகங்களில் மட்டும் அடைத்து வைப்பது என்பது அந்த மாணவர்களின் இயல்பான உள்ளுணர்வை கொன்று அவர்களை புத்தக புழுவாக மாற்றுவதோடு அவர்களது படைப்பு திறனையும் அது அழித்து விடுகிறது என்கிறார். ஒவ்வொரு மாணவனுக்கும் கல்வி கற்க வருவது என்பது மகிழ்ச்சியான செயலாக இருக்க வேண்டும். அதற்கு தண்டனை இல்லாத எளிய முறையில் தனித்துவமான கற்றல் முறைகளை கையாள வேண்டும் என்கிறார் தாகூர்.
1: அவருடைய பார்வையில் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் மன்னா?
0: அமைச்சரே, நான்கு சுவர்களுக்குள் மாணவர்களை அடைத்து பாடம் கற்பிப்பதை விட திறந்த வழியில் கற்றுத்தருவது மாணவர்களுக்கு ஒரு இனிமையான அனுபவமாக இருக்கும் என்கிறார். அவரை பொறுத்தவரை விளையாட்டு, நடனம், இசை, நாடகம், ஓவியம், மரமேறுதல், பழங்களை பறித்தல், குதித்தல், இவைகளெல்லாம் கல்வி செயல்பாட்டின் ஒரு பகுதியாகவே இருக்க வேண்டும் என்பதோடு தாய்மொழியில்தான் படிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார்.
1: ஓஹோ,
0: இன்னும் கேளுங்கள் அமைச்சரே. வரலாறு, புவியியல், பொருளாதாரம், பிற சமூக அறிவியல் போன்ற பாடங்களை உல்லாச பயணங்கள், சுற்றுப்பயணங்கள் மூலம் திறம்பட கற்பிக்க முடியும் என்றும் தாகூர் நம்பினார். தன்னுடைய சிந்தனைகளை எல்லாம் வெறும் வார்த்தைகளாக சொல்லி வைக்காமல் ஒரு கல்வி நிறுவனத்தை நிறுவி இவைகளெல்லாம் வெற்றிகரமான கல்வி திட்டங்கள் என்பதை நிரூபித்து காட்டினார். அவர் அன்று தொடங்கிய சாந்தி நிகேதன் என்கிற அந்த கல்வி நிறுவனம் விஸ்வபாரதி பல்கலைக்கழகமாக இன்று உயர்ந்து நிற்கிறது. முன்னாள் பிரதமரான இந்திரா காந்தி, உலக பொருளாதார மேதையான அமிர்தயா சென், புகழ்பெற்ற இந்திய இயக்குனரான சத்யஜித் ரே, இவர்களெல்லாம் இந்த கல்வி நிறுவனத்தில் படித்து வளர்ந்தவர்கள்தான் அமைச்சரே.
1: ஓஹோ,
0: புகழ்பெற்ற இந்திய இயக்குனரான சத்யஜித் ரே அந்த அனுபவத்தை சொல்லுகிற போது, சாந்தி நிகேதனில் 3 வருடங்கள் படித்தேன், அது என் வாழ்வின் வசந்த காலம். அங்கேதான் மேற்கத்திய இசை மற்றும் கிழக்காசிய நாடுகளின் ஓவிய கலைகளை நான் அறிந்து கொண்டேன். சாந்தி நிகேதன் தான் எனது கலை ஆர்வத்தின் தொடக்க புள்ளி. மானுட நேசமே கலையின் ஆதாரம் என்பதை சாந்தி நிகேதனில் தான் தான் கற்றுக்கொண்டதாகவும் சொல்லுகிறார் சத்யஜித் ரே.
1: அருமை அருமை மன்னா, வித்தியாசமான சிந்தனைகள், வித்தியாசமான செய்திகள்.
0: சரி அமைச்சரே, நீங்கள் சாந்தி நிகேதனில் படித்திருந்தால் உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்திருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்?
1: நான் எல்லாம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் படித்திருந்தால் நான் உங்கள் இடத்திலும் நீங்கள் என் இடத்திலும் இருந்திருப்பீர்கள்.
0: என்ன?
2: நம் கோடை பொன்மலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள் வழங்கிய தக்கமுக்கு தர்பார். வழங்கியோர் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள். தர்பாரின் மன்னராக சேலம் கோனூர் ராதா கோபாலகிருஷ்ணன், மந்திரியாக கஜேந்திரன்.
3: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
4: கொடி பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
5: மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
6: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
7: மஹேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
8: +2 முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மஹேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன்.
9: மஹேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
7: வழங்கும் மனதோடு ராகம்.
4: இணைந்து வழங்குவோர்
9: RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்,
10: RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9994.

0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்களது எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தாங்கள் எழுதி அனுப்பும் கடிதத்தில் மறவாமல் தங்களின் முகவரியோடு தங்களின் கைபேசி எண்ணையும் எழுதி அனுப்பி வையுங்கள்.
0: ஒவ்வொரு வாரமும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதம் எழுதும் நேயர்களில் சிறந்த கருத்துக்களை பதிவிடும் நேயர்களில் ஒருவரை முத்தான நேயராக தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5.

0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பை தருகிறது உங்கள் கோடிப்பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற நம் கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்து தங்களின் கருத்துக்களையும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு முழு முகவரியோடு கைபேசி எண்ணையும் சேர்த்து எழுதி அனுப்பி வையுங்கள்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்கிறது கோடை பண்பலை 100.5.

0: கோடை பண்பலை 100.5 சுகமான காலை வழங்கிக் கொண்டிருப்போர் சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடை கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷ் ஆன லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்தீஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ் எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃபிராக்ஸ், டி ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ் சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும். மாட்டுத்தாவணி மதுரை.

0: கோடை பண்பலை 100.5 பிருத்வி விமென்ஸ் இனவர் வழங்கும் இன்று அன்று இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பிருத்வி விமென்ஸ் இனவர்
1: பிருத்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி பிருத்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி
0: இன்று
2: மே 7
0: ஐசி எனப்படும் இன்டகிரேட்டட் சர்க்யூட் மின்னியலின் இதயமானது.
2: ஜெஃப்ரி டம்மர் என்பவரின் முயற்சிகளால் இது உதயமானது.
0: ஒருங்கிணைப்பு சுற்று, இதன் மற்றொரு பெயர் மைக்ரோசிப்.
2: இது இல்லை என்றால் இன்று உலகம் ஆகும் கப் சிப்.
0: மின்னணுவியலில் இந்த ஐசி ஏற்படுத்தியது புதிய புரட்சி.
2: கணினிகள், செல்லிட பேசிகள், வீட்டு உபகரணங்கள் இதனால் விதவிதமாய் எழுச்சி.
0: 1952
2: ஒருங்கிணைந்த மின் சுற்று என்ற
0: ஐசி தத்துவம்
2: ஜெஃப்ரி டம்மரால் வெளியிடப்பட்ட தினம் இன்று. ரஷ்ய நாட்டின் பாரம்பரிய இசையமைப்பாளர்களில் இவரும் ஒருவர்.
0: 19ஆம் நூற்றாண்டின் மிகச்சிறந்த இசையமைப்பாளராக விளங்கியவர்.
2: ரஷ்யாவின் நாட்டுப்புற பாடல்கள், பண்பாடு குறித்த பாடல்களுக்கு இட்டார் மெட்டு.
0: இதனால் பரவியது இவர் புகழ் திசைகள் 8.
2: கடின உழைப்பினால் இசைத்துறையில் பெற்றது சிறந்த இடம்.
0: மக்கள் மனங்களில் நிற்கின்ற இசையினை வழங்கியது மகத்துவம்.
2: 1840
0: ரஷ்ய இசை மேதை
2: ஃபியோடர் இலிச் சாய்கோஸ்கி பிறந்த தினம் இன்று.
0: புகழ்பெற்ற ஜெர்மானிய இசையமைப்பாளர் இவர்.
2: இவரது தந்தையும் இசைத்துறையில் அதிக புகழ் பெற்றவர்.
0: 7 வயது முதலே தந்தையிடம் பியானோ கற்றுக்கொண்டார்.
2: இளம் வயதிலேயே இசைத்துறையில் பல்வேறு பயிற்சிகளை பெற்றுக் கொண்டார்.
0: தொடர்ந்து வியன்னாவில் குடியமர்வு.
2: ஆஸ்திரேலியாவில் மிகச்சிறந்த பாரம்பரிய சங்கீத சாம்ராஜ்யம் அமைப்பு.
0: 1833
2: ஜெர்மானிய இசை மேதை
0: ஜோஹனஸ் பிராம்ஸ் பிறந்த தினம் இன்று.
2: மக்களால் குருதேவ் என அழைக்கப்பட்ட மாபெரும் வங்கமொழி கவிஞர்.
0: நம் நாட்டின் தேசிய கீதத்தை இந்த புவியெங்கும் ஒலிக்கச் செய்த அறிஞர்.
2: கீதாஞ்சலி கவிதை தொகுப்பிற்காக பெற்றது நோபல் பரிசு.
0: இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்ற முதல் இந்திய வாரிசு.
2: இவர் எழுதிய அமர் சோனா போங்களா பாடல்

0: அங்க தேசத்தின் தேசிய கீதமானது.
1: இவரின் புதினங்கள், கதைகள், பாடல்கள், நாட்டிய நாடகங்கள் பெரும் புகழ் பெற்றது.
0: கவிஞராக மட்டுமல்லாது இசையமைப்பாளராக, ஓவியராக பாரத மண்ணில் வலம்.
1: தேச தொண்டராகவும் இருந்து இவர் வேண்டியதெல்லாம் இந்திய நாட்டின் நலம்.
0: 1861
1: தேசிய கீதத்தை நம் தேசத்திற்கு தந்த
0: குருதேவ் ரவீந்திரநாத் தாகூர் பிறந்த தினம் இன்று. இவர் மிகவும் பிரபலமான தமிழ் தெலுங்கு நடிகை ஆவார்.
1: ஆந்திர மாநிலம் குட்டப்பா என்ற ஊரில் பிறந்தவராவார்.
0: பசுப்புலேட்டி கண்ணாம்பா என்பது பெயராகும்.
1: சிறந்த பாடகியாகவும் பட தயாரிப்பாளராகவும் இருந்தது பெருமையாகும்.
0: அக்கால தமிழ் திரைப்படங்களில் முன்னணி நடிகர்களின் தாயாராக வந்தவர்.
1: தன் நடிப்பாலும் பேச்சாலும் எண்ணற்ற வெற்றி படங்களை தந்தவர்.
0: கிருஷ்ணன் தூது என்பது தமிழில் நடித்த முதல் படம்.
1: மனோகரா போன்ற படங்களில் வீர வசனங்கள் தமிழுக்கு இவரின் சமர்ப்பணம்.
0: 1964
1: புகழ்பெற்ற திரைப்பட நடிகை
0: கண்ணாம்பா நினைவு தினம் இன்று.
2: திராவிட மொழியியலின் தந்தை என போற்றப்படுபவர்
3: ராபர்ட் கால்ட்வெல்.
2: காரணம், திராவிட மொழிகளின்
3: தனித்துவத்தை நிலைநிறுத்தியதில் பெரும் பங்கு இவருடையது.
2: அயர்லாந்தில் பிறந்த இவர்
3: இளமையிலேயே சமயப்பற்று கொண்டவராக விளங்கிய இவர்
2: கற்றுத்தேர்ந்த இடம் கிளாஸ்கோ பல்கலைக்கழகம்.
3: 1838 ஜனவரி 6
2: சென்னையை அடைந்த ராபர்ட்
3: தன் மதப்பணியை தொடர்ந்தார்.
2: பணியை செம்மையாக செய்ய
3: தமிழ் மொழி அறிவு முக்கியம் என்று உணர்ந்த கால்டுவெல்
2: முறைப்படி கற்றுத்தேர்ந்து
3: ஒப்பிலக்கணம் எனும் ஒப்பில்லா நூலை தமிழ் உலகிற்கு தந்தார்.
2: பல அரிய தமிழ் படைப்புகளை தந்த
3: அயர்லாந்து தமிழறிஞர்
2: ராபர்ட் கால்ட்வெல் பிறந்த நாள் இன்று. விளையாட்டுகள் நம் வாழ்வின் முக்கிய பக்கங்கள்.
3: உடலின் ஆரோக்கியம்,
2: மனதின் வலிமை,
3: நிலையான சிந்தனை போன்ற
2: நேர்மறையான எண்ணங்களை நமக்கு வழங்கும்
3: முக்கியமான ஆற்றல் மையங்கள்.
2: அத்தகைய விளையாட்டுகள் அடங்கிய உலகளாவிய தடகள விளையாட்டு கூட்டமைப்பான
3: சர்வதேச தடகள விளையாட்டு கூட்டமைப்பிற்கான மன்றத்தின் தலைவரான
2: பிரைமோ நெபியோலோ என்பவரால் தொடங்கப்பட்டதுதான்
3: உலக தடகள விளையாட்டு நாள் அன்று.
2: அதனால் கொண்டாடுகிறோம் உலக தடகள விளையாட்டு நாள் இன்று.
3: ஆண்டு
2: 1996. கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டுச்சு வைத்தோம் பிருத்வி விமன்ஸ் இன்னவர் வழங்கிய இன்று அன்று.
4: பிருத்வி விமன்ஸ் இன்னவர், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர். பிருத்வி விமன்ஸ் இன்னவர், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர்.

0: தரமான கல்விக்கும் ஒளிமயமான எதிர்காலத்திற்கும் ஒரே திறவுகோள் கரூர் ஜெயராம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மதுரை பைபாஸ் ரோட், ஆட்டம்பரப்பு, கரூர். அட்மிஷனுக்கு 9952410253.
1: Shiva Textiles and Summer Vibes. இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃபிராக்ஸ், டி ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ்னு சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும். மாட்டு தாவணி, மதுரை.
2: கொடை பண்பலை 100 பிள்ளைந்தில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
6: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன்.
7: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
5: வழங்கும் மனதோடு ராகம்.
2: இணைந்து வழங்குவோர்
8: RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்,
9: RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9994396014.
10: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
11: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
12: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.

இன்று காலை 9 மணிக்கு உஸ்ஸா சன்ஃப்ளவராயில் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்லின் வானவில் தரும் இன்றைய வண்ணம் எப்படி கேட்கிறது? வானவிலின் இன்றைய வண்ணம் எப்படி கேட்கிறது?

மேக முகில்களின் வழியே இன்னிசை பாடி வரும். இது நம் கோடை பண்பலை வானொலி 100.5 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். சுகமான காலை.

0: கோடை பண்மலை 100.5 சுகமான காலை
1: நிகழ்ச்சியின் அப்பகுதியை வழங்கியோ
0: சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
3: இதுவரை பல்சுவை தகவல்களோடு பாடல்களை வழங்கி நிறைவுக்கு வருகிறது சுகமான காலை. இனி தொடரவிருக்கின்றது மகேந்திரா மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்லின் மனதோடு ராகம் அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்ட நேயர்களுக்காக. நிகழ்ச்சியின் முகப்பில் செய்தி சுருக்கம்.
4: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். தமிழகத்தில் புதிய அரசை அமைப்பதற்கான ஆலோசனைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. மாநிலத்தில் புதிய அரசு அமைவதில் தமது கட்சி இடையூறாக இருக்காது என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். புதிய அரசு அமைப்பது தொடர்பாக அஇஅதிமுகவுடன் திமுக பேச்சு நடத்துவதாக வெளியான தகவல் தவறானது என்று அவர் கூறியுள்ளார். திமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் இன்று சென்னையில் நடைபெறுகிறது. இந்தியா வியட்நாம் இடையே இருதரப்பு வர்த்தகம் கடந்த 10 ஆண்டுகளில் பெரும் வளர்ச்சியடைந்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். மக்கள் உறுப்பு தானம் செய்து உயிர் காக்கும் நடவடிக்கைகளுக்கு உதவ வேண்டும் என்று மத்திய சுகாதார அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. கேரள சட்டப்பேரவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள் கூட்டம் இன்று திருவனந்தபுரத்தில் நடைபெறுகிறது. பீகாரில் முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி இன்று தமது அமைச்சரவையை விரிவாக்கம் செய்கிறார். தமிழகத்தில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை பட்டப்படிப்பு 1ஆம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்களை இன்று முதல் www.tngasa.in என்ற இணையதளம் வாயிலாக சமர்ப்பிக்கலாம் என்று மாநில அரசு கூறியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் இம்மாதம் 26ஆம் தேதி விசைப்படகுகள் ஆய்வு மேற்கொள்ளப்படும் என்று ஆட்சியர் திரு விஷு மகாஜன் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற வந்த பெண்ணிடம் கையூட்டு பெற்றதாக காவலர் ஒருவரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பணியிடை நீக்கம் செய்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி அருகே உள்ள பூண்டி மாதா பேராலயத்தில் நேற்று மாலை ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தமிழகத்தில் நீலகிரி கோவை ஈரோடு திருப்பூர் திண்டுக்கல் உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் சில பகுதிகளில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவிற்கு 27 பதக்கங்கள் கிடைப்பது உறுதியாகியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 33 ரன் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. சீனாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் அர்ஜுன் கத்தே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
5: இசையோடு என்றும் ஆகாஷ்வாணி கோடை பன்மலை 100.5 MHz.
6: அதாகப்பட்டதே, கொளுத்தும் கோடை வெயிலிலே, சுட்டரிக்கும் சூரிய ஒளியிலே உங்களை எல்லாம் குளிர்விக்க

0: தான் அதே தான்.
1: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 8:03.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.

0: நம் கோடி பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: பிளேஸ்மெண்ட்ல சிறந்து விளங்கும் மகேந்திரா பொறியியல் கல்லூரிகள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
4: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
5: தொடர்புக்கு 7382812345.
0: வழங்கும் மனதொடு ராகம் இணைந்து வழங்குவோர் RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
6: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு. 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல்.
7: என்ன கணேசா, பையனை இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்க்கணும்னு சொன்னீங்க, சேர்த்துட்டியா?
8: எந்த காலேஜ்ல சேர்க்கணும்னு ஒரே குழப்பம்.
7: RVS இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விடு, சூப்பர் காலேஜ்.
6: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு. 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943960014.
9: உற்சாகமான காலை வணக்கம் நேர்களே. எல்லா பெரிய கடற்கரைகள்லையுமே கண்டிப்பா ஒரு கலம்கரை விளக்கம் இருக்கும். கலம் அப்படின்னு சொல்லக்கூடிய கப்பலுக்கு வழிகாட்டுறது இதனோட முக்கிய வேலைனாலும் கூட, கடல் அலைகளையும் தண்ணீரின் அழுத்தத்தையும் தாங்கி நிற்கக்கூடிய வகையில் இது கட்டப்படணும். இப்படி ஒவ்வொரு முறையும் கட்டப்பட்ட இங்கிலாந்தின் எடிஸ்டோன் கலங்கரை விளக்கம் கடல் சீற்றத்திற்கு தாக்கு பிடிக்க முடியாமல் இடிஞ்சு விழுந்துச்சு. ஒரு முறை, இரண்டு முறை இல்லைங்க, 3 முறை இப்படி ஆச்சு. 4வது முறை அதை கற்ற பொறுப்பு 1882 ஜான் ஸ்மீடன் அப்படின்ற பொறியாளரிடம் ஒப்படைக்கப்பட்டது. இவர் என்ன பண்ணார் தெரியுமா? அந்த கடுமையான கடல் சீற்றத்தை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு சூப்பர் பசையை சுண்ணாம்போட களிமண் சேர்த்து கண்டுபிடிச்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக கட்டினார் அந்த கலங்கரை விளக்கத்தை. இன்னைக்கு வரைக்கும் அது அப்படியே இருக்குது. இந்த வேதியியல் ரகசியம்தான் இன்றைய நவீன சிமெண்ட் பிறக்க மூல காரணம். நம்ம தமிழ்நாட்டிலேயே இந்த சிமெண்ட் உற்பத்தி எங்கே அதிகமாக நடக்குதுன்னு தெரியுமா? அரியலூர்லையும் பெரம்பலூரின் ஒரு சில இடங்கள்லையும் தான். நாமளும் இந்த இரண்டு இடத்தையும் பிரிக்க வேண்டாம். இந்த இரண்டு மாவட்ட நேர்களையும் நிகழ்ச்சியில் கலந்துக்க அழைக்கிறது கோடைப்பண்பலையின் 1.5 மனதோடு ராகம். இன்னைக்கு அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்ட நேர்களுக்காக நிகழ்ச்சியில் உங்களோடு நான் சசிரேகா ஜெயகாந்த். நம்ம நிகழ்ச்சியில முதல் நேயரா யார் வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம். வாங்க, வணக்கம்.
10: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
9: நலமாக இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
10: நாங்கள் நல்லா இருக்கோம் மேடம்.
9: பேர் சொல்லலாமே?
10: பேர் சிவகுமார்.
9: ம்,
10: பெரம்பலூர் மாவட்டம் பூலாம்பாடியில இருந்து.
9: பெரம்பலூர்ல இருந்து பேசுறீங்க?
10: ஆமா மேடம்.
9: எப்படி இருக்கு பெரம்பலூர்? வெயிலா இருக்கா, மழையா இருக்கா?
10: மழை வர மாதிரி இருக்கு. ஒண்ணு மழை விழுந்துட்டு இருக்கு.
9: மழை விழுந்துட்டு இருக்கு.
10: நிகழ்ச்சியில
9: முதல் நேரா வந்திருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. என்ன பாடல் தரலாம்?
10: விசுவாசம் படத்துல இருந்து கண்ணான கண்ணை கேட்டேன்.
9: என்னங்க? சரி,
10: விசுவாசம் படத்துல இருந்து.
9: சரி, நீங்க இப்ப விவசாயம் பண்றீங்க அப்படிங்கும் போது இந்த கோடை காலத்தை சமாளிக்கிற மாதிரி என்ன பயிர் அங்க வந்து விளையும்?
10: பயிர் விளைச்சதுக்கு தண்ணி கம்மியா இருக்குங்க.
9: ம்,
10: மாட்டுக்கு வந்து சோளம் தெளிச்சிருக்கோம், அதுக்கே தண்ணி பத்தாக்குறையா இருக்கும்.
9: சரிங்க, சரிங்க. அப்ப கால்நடைகளும் வந்து நீங்க வச்சிருக்கீங்க இல்லையா?
10: இருக்கு, இருக்குங்க.
9: சுமாரா எத்தனை கால்நடைகள் இருக்கு உங்ககிட்ட?
10: ஒரு 4 வச்சிருக்கேன்.
9: சரி, அவங்களுக்காக உங்களுக்காகவும் சேர்த்து நீங்க கேட்ட பாடலை கொடுத்துடலாமா?
10: நான் கேட்கலாம்.
9: நன்றிங்க.

0: திருமணம், பண்டிகை, பூஜை எல்லாத்துக்கும் முக்கியம் கோபுரம், மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம்.
1: கோபுரம், மஞ்சள் தூள், குங்குமம் மற்றும் அகர்பத்திகள்.
2: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
3: தொடர்புக்கு 7382812345.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
6: ஹாய், ஹலோ எவ்ரிவன், நான் பிரீத்தி, நர்சிங் காலேஜ்ல தேர்ட் இயர்.
7: நான் செகண்ட் இயர். நான் ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறேன்.
6: எங்களை போலவே 2026ல நீங்க நர்சிங் படிக்க விரும்புறீங்களா?
7: டொனேஷன் இல்லாம அட்மிஷன் தர காலேஜ் மதுரை மாவட்டம் கிட்ட இருக்கிற நம்ம பிரீத்தி நர்சிங் காலேஜ் தான்.
6: எங்க காலேஜ்ல மேனேஜ்மெண்ட் மூலமாவும் சேரலாம், கவுன்சிலிங் மூலமாவும் சேரலாம்.

0: பண்ணலாம். என் காலேஜோட கவுன்சிலிங் கோடு 1010.
1: தரமான கல்வி மற்றும் உடனடி வேலை வாய்ப்பு எல்லாம் பிரீத்தி நர்சிங் காலேஜ்ல சிறப்பம்சம்.
2: சோ நீங்க பிரீத்தி காலேஜ் ஆஃப் நர்சிங்ல ஜாயின் பண்ணுங்க.
3: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
4: என்ன கணேசா, பையனை இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்க்கணும்னு சொன்னியே, சேர்த்துட்டியா?
5: எந்த காலேஜ்ல சேர்க்கணும்னு ஒரே குழப்பம்.
4: ஆர்விஎஸ் இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விடு, சூப்பர் காலேஜ்.
6: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் ஆர்விஎஸ் இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943960014.
7: கோடை பண்பலையில் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானவில்.
8: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ் நாமக்கல்,
9: ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
10: பண்பலை 105 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
11: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
10: தொடர்புக்கு 7382812345. வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகம், இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர்
4: என்ன கணேசா, பையனை இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்க்கணும்னு சொன்னியே, சேர்த்துட்டியா?
5: எந்த காலேஜ்ல சேர்க்கணும்னு ஒரே குழப்பம்.
4: ஆர்விஎஸ் இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விடு, சூப்பர் காலேஜ்.
6: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் ஆர்விஎஸ் இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943960014.
7: கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம் போமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிரையர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு போமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
12: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
13: பருத்தி இன்னர்வேர் தான்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
12: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
13: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
12: எனக்கும் போமக்ஸ்ல இருக்காப்பா.
13: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. போமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
7: வழங்கும் நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்குகிறார் சுகி சிவம் அவர்கள்.
14: வாழ்வில் நமக்கு மிகப்பெரிய சிக்கல் நம்மை பிறருக்கு புரிய வைப்பது. நான் ஏன் இந்த காரியம் செய்தேன் என்பதை தன் மனைவிக்கு புரிய வைப்பதற்கு ஒவ்வொரு கணவனும் கஷ்டப்படுகிறான். தன்னுடைய கஷ்டம் என்ன என்பதை கணவனுக்கு புரிய வைப்பதற்கு மனைவி ஒவ்வொரு முறையும் சிரமப்படுகிறாள். நீங்கள் எவ்வளவுதான் ஆசையாக பிள்ளைகளை வளர்த்துக்கொண்டே போனாலும் எந்த பிள்ளையும் என் அப்பா அம்மா என்னை சௌரியமாக வளர்த்தார்கள் என்று ஒரு காலத்திலும் சொல்லப்போவதில்லை. அவர்கள் 100 குற்றச்சாட்டுகளை அடுக்கப் போகிறார்கள். நாம் என்ன நினைப்போம், இப்படி வளர்த்தோமே, ஆசையாக வளர்த்தோமே, ஒவ்வொரு பொருளையும் நாம் வாங்கி தந்ததற்கும் காரணம் உண்டு, வாங்கி தராததற்கும் காரணம் உண்டு, இவற்றையெல்லாம் இவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்களா என்று நாம் இயங்குகிறோம். நான் மனிதகுலம் முழுமைக்கும் ஒரு செய்தி சொல்கிறேன், உங்களை இன்னொருவர் புரிந்து கொள்வார்கள் என்று ஒருபோதும் எதிர்பார்க்காதீர்கள். நம்மை இன்னொருவர் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. இன்னொருவர் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு இருக்கிறவர்கள் வாழ்நாள் முழுவதும் துக்கத்தோடு தான் வாழ வேண்டியிருக்கும். நம்மை யாரும் எப்போதும் புரிந்து கொள்ள மாட்டார்கள் என்பதை புரிந்து கொண்டு விட்டால் சந்தோஷமாக இருக்கலாம். புரிந்து கொள்ள வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை என்பதுதான் பிரத்யட்சமான உண்மை. ஒரு வேடிக்கையான சம்பவம் நான் ஒன்று சொல்கிறேன். இந்த உலகத்தில் செயலை விட, நாம் செய்கிற செயலை விட கஷ்டமானது நம் செயலை பிறருக்கு புரிய வைப்பது. நாம் செய்கிற செயலை விட கஷ்டமானது நம்முடைய செயலை பிறருக்கு புரிய வைப்பது. ஏன் எப்படி செய்தோம் என்று புரிய வைப்பது கஷ்டத்தில் பெரிய கஷ்டம். நான் வேடிக்கையான ஒரு சம்பவம் சொல்கிறேன் என்று சொன்னேன். ஒரு கணவன் தினம் தாமதமாக வீடு திரும்புவான். அவன் என்ன திட்டமிட்டாலும் அவனால் உரிய நேரத்தில் வீட்டுக்கு வர முடியாது. அவன் ஒரு தொழிற்சாலையிலே வேலை பார்த்து கொண்டிருக்கிறான். அந்த காலத்திலே வாகன வசதி இல்லாத காலம், ஒரு கழுதை மேல் ஏறி தன்னுடைய தொழிற்சகத்துக்கு அவன் போகிற வழக்கம் உண்டு. இந்த கழுதை மீது போய் அந்த தொழிற்சாலையிலே வேலை பார்த்து விட்டு முடிந்த பிறகு அங்கே சங்கு ஊதுவார்கள். அந்த தொழிற்சாலையிலே வேலை முடிந்து விட்டது என்பதற்கு அடையாளமாக அதன் பிறகு எல்லாரும் வெளியில் வருவார்கள். இவனும் வந்த பிறகு கழுதையின் மீது ஏறி உட்கார்ந்து வீட்டுக்கு வர வேண்டும். இப்படி ஒரு ஏற்பாடாயிற்று. ஆனால் வேடிக்கை என்ன என்றால், இந்த கழுதை சங்கு ஊதிய

0: உடனேயே புறப்பட்டுவிடும். இவன் வருகிறானா வரானா வரவில்லையா அதை பற்றியெல்லாம் அது கவலைப்படாது, உடனடியாக புறப்பட்டுவிடும். இப்போது கழுதை திரும்பி வந்து விட்டதால் மிக தாமதமாக நடந்து இவன் வீடு வந்து சேருவதற்கு இன்னும் அதிகமான நேரமாகும். இதில் பெரிய வேடிக்கை, கழுதையை வேறு தேட வேண்டும். அதை தேடி அது இல்லை என்று ஊர்ஜிதம் செய்து கொண்டு அதன் பிறகு இவன் புறப்பட்டு வர வேண்டும். தாமதமாகும். அவன் மனைவி ரொம்ப கோபமாக கேட்டாள், நீங்கள் ஒரு நாள் கூட குறித்த நேரத்தில் வருவதே இல்லையே, தாமதமாக வருகிறீர்களே, ஏன் இப்படி பண்ணுகிறீர்கள் என்று கோபத்தோடு கேட்டாள். இவன் புரிய வைத்துவிட முடியும் என்ற நம்பிக்கையில் சொன்னால், இந்த கழுதைக்கு ஒன்று புரியவில்லை, எங்கள் தொழிற்சாலையில் 3 சங்கு ஊதுவார்கள், நாங்கள் வேலையை முடித்து கொள்ள வேண்டும் என்பதற்கு அடையாளமாக முதல் சங்கு ஊதுவார்கள், 2வது சங்கு ஊதியவுடனே வேலை முடிந்து விட்டது என்று பொருள், எல்லோரும் வெளியிலே வருவதற்கு கொஞ்சம் தாமதமாகும், 3வது சங்கு அவர்கள் ஊதுவார்கள், அப்போது கண்டிப்பாக எல்லாரும் வெளியில் வந்துவிட முடியும், இதுதான் எங்கள் தொழிற்சாலை ஏற்பாடு. இந்த கழுதைக்கு ஒன்று புரியவே இல்லை, முதல் சங்கு ஊதிய உடனேயே அது பார்க்கிறது, நான் வரவில்லை என்ற உடனே புறப்பட்டு விடுகிறது, இதில் 3 சங்கு ஊதுவார்கள் என்பதை இந்த கழுதைக்கு நான் எப்படி புரிய வைப்பது என்றே எனக்கு தெரியவில்லை, பார் அது முதல் சங்கு ஊதிய உடனேயே புறப்பட்டு வந்து விடுகிறது, அதனால் தான் நான் தாமதமாக வருகிறேன் என்று சொன்னான். அந்த மனைவி சொன்னாள், அந்த கழுதைக்கு கூட எப்போது புறப்பட வேண்டும் என்று தெரிகிறது, உங்களுக்கு தெரியவில்லையே என்று அந்த வார்த்தையை முடித்தாள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், தான் படுகிற கஷ்டத்தை புரிய வைத்து விட முடியும் என்று அவன் எதிர்பார்க்கிறான், முடிகிறதா? இந்த உலகம் முழுவதும் அப்படித்தான், நம்மை பிறருக்கு புரிய வைப்பது என்பது ஒருபோதும் சுலபமான வேலை அல்ல. யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் நாம் நாமாகவே இருப்போம், அதுதான் நிம்மதி.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் போமக்ஸ் பனின்கள் ஜெடிகள் டிரையர்கள் வழங்கிய நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்கினார் சுகி சிவம் அவர்கள்.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல்பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல்படி.
3: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸை தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ணை அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
2: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: Jenny's Institute of Hotel Management.
5: ஆண்டுதோறும் முன்னணி நட்சத்திர ஹோட்டல்களிலிருந்து கேம்பஸ் இன்டர்வியூக்கள்.
4: மிக குறுகிய காலத்தில் உலகளாவிய வேலை வாய்ப்பு.
5: மாணவிகளுக்கு கல்வி கட்டணத்தில் சிறப்பு சலுகை.
4: உலகத்தரமே உன்னத நோக்கம் என்னும் தாரக மந்திரத்துடன் கல்வி பணியில்.
5: Jenny's Institute of Hotel Management, மணிகண்டம் ரோட், ராம்ஜி நகர், திருச்சி.
6: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
7: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
6: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
7: தொடர்புக்கு 7382812345.
8: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் No. 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட், திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட், சேலம். மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
9: கடலெண்ணை
10: உங்களுக்கு சுகர், பிபி இருக்கா, கால் வீக்கம், கிட்னி ஸ்டோன்ஸ், சிறுநீர் பிரச்சனைகள் இருந்தா நம்ம பிரீத்தி மருத்துவமனைக்கு வாங்க. சிறுநீர் மற்றும் சிறுநீரக நலத்திற்கான இலவச மருத்துவ முகாம் நடக்குது.
11: இந்த முகாம்ல அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன், RFT, சிறப்பு மருத்துவர் ஆலோசனை, ரத்த சர்க்கரை மாதிரியான இன்னும் பல பரிசோதனைகள் இலவசமா பண்றாங்க.
10: May 8, 9, 10 மற்றும் May 15, 16, 17 வெள்ளி சனி

0: ஆயிரம் மட்டும்தான். இடம் பிரீத்தி மருத்துவமனை, உத்தங்குடி, மதுரை. கால் 8207-8233.
1: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு. 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943-9604.
2: கோடை பண்பலையில் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானவில்.
3: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ், நாமக்கல்.
4: ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ், சேலம், நாமக்கல், தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
2: கோடை பண்பலையில் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானவில்.
3: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ், நாமக்கல்.
4: ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ், சேலம், நாமக்கல், தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
5: நேர்களை அடுத்த நிகழ்ச்சியா இன்னைக்கு காலையில 9 மணிக்கு கேட்கலாம். உஷா சன்ஃபிளவர் ஆயில், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் வானவில். 9:30 மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் வானவில். வானவில் தரும் இன்றைய வண்ணம் எப்படி கேட்கறது? கொடிப்பண்மலை 100.5 மனதோடு ராகம். இன்னைக்கு அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்ட நேர்களோட பேசிட்டு இருக்கோம். நேரம் இப்ப காலையில 8:25 இனிப்பில யார் வந்திருக்காங்கன்னு பாக்கலாமாங்க. வணக்கம்.
6: ஹலோ. வணக்கம் மேடம்.
5: வணக்கம். யார் பேசுறீங்க?
6: பெரம்பலூர் மாவட்டத்துல இருந்து, திருமத்தூர் குடிக்காட்டுல இருந்து மருதைவாணன் பேசிக்கிறாங்க.
5: மருதைவாணன்
6: சொல்லுங்க.
5: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
6: விவசாயம் பாத்துட்டு இருக்கீங்க?
5: விவசாயம் பாத்துட்டு இருக்கீங்க. என்ன விவசாயம்?
6: கரும்பு போட்டிருக்கீங்க? கரும்பு போட்டு அதை பராமரிச்சுட்டு இருக்கோம்.
5: சரிங்க. சரி மருதைவாணன், இப்ப உற்சாகமா வந்து நீங்க பேசினால உங்களுக்கு உற்சாகமா ஒரு பாடல் தரலாம்.
6: சரி மேடம்.
5: என்ன பாடல் தரலாம்?
6: விஜயாந்த் படத்துல இருந்து ஒரு நல்ல சாங்ஸா போடுங்க.
5: நல்ல பாடல் உங்களுக்காக நம்ம கோடை பண்பலை 100.5 இருந்து.

0: இதுவரை கேட்டோம் கோடி பண்பலை நுறுப்புழையில். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் மற்றும் நாமக்கல்,
3: மகேந்திரா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, அட்டானமஸ், மல்லசமுத்திரம், நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்.
4: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
4: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
5: தொடர்புக்கு 7382812345.
0: வழங்கிய மனதோடு ராகம் இணைந்து வழங்கியோர் RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
6: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் திண்டுக்கல்.
7: என்ன கணேசா, பையனை இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்க்கணும்னு சொன்னியே, சேர்த்துட்டியா?
8: எந்த காலேஜ்ல சேர்க்கணும்னு ஒரே குழப்பம்.
7: RVS இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விடு, சூப்பர் காலேஜ்.
6: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943960 14.
0: கோடை பண்பலை நெருப்புள்ளி 5 இப்போது கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.

0: Viking Bunions and Briefs.
1: நம்ம கோடிப்பண்மலை 100.5 அடுத்த நிகழ்ச்சியா இன்னைக்கு காலையில 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் வானவில், 9:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் வானவில். இன்னைக்கு உங்களுக்காக பேச தந்திருக்கும் வண்ணம் எப்படி கேட்கறது,

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடை பண்பலையில் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானவில்.
2: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ் நாமக்கல்.
3: ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
4: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
5: தமிழக அரசால் பெண்களுக்காக கொடைக்கானலில் நிறுவப்பட்ட அனைத்தரசா மகளிர் பல்கலைக்கழகத்தில் 2026-27 கல்வியாண்டிற்கான இளங்கலை, முதுகலை மற்றும் ஒருங்கிணைந்த பாடப்பிரிவுகளுக்கு மாணவியர் சேர்க்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மேலும் விவரங்களுக்கு www.madrasawomensuniv.ac.in என்ற இணையதள முகவரியை அணுகவும்.
6: நிறைவு வெற்றிலை பாக்கு விரும்பி வாங்குவது நிஜம் பாக்கு.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடை பண்பலையில் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானவில்.
2: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ் நாமக்கல்,
3: ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ் சேலம் நாமக்கல், தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
1: இன்னைக்கு முற்பகல்

0: நடத்துனர் கவனிச்சுக்கிட்டே இருந்து வந்துட்டு அந்த மாணவரை, தம்பி அந்த ஐயாவுக்கு கொஞ்சம் இடம் கொடுங்கய்யா, அவர் கேட்கறதுக்கு யோசனை பண்ணிக்கிட்டே நின்னதை நான் கவனிச்சுக்கிட்டேதான் வந்தேன், பாவம் பெரியவர் நிக்க முடியல, அவருக்கு இடம் கொடுங்க தம்பி அப்படின்னு அந்த தம்பி எந்திரிச்சு ஐயா உட்காருங்கய்யா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே எனக்கு ஒரு மகிழ்வுங்க. நடத்துனர் கேட்டார், பெரியவரே நீங்க கேட்க வேண்டியதானே, அந்த மாணவர்கிட்ட கேட்க உங்களுக்கு என்ன அவ்வளவு கூச்சம் இல்லைங்கய்யா, பெரியவரை நின்னுகிட்டு வாய வரமாட்டியா அப்படின்னு சொல்லி என்ன கேட்டுதான் என்ன பண்றது ஒரு கூச்சங்க, அதனாலதாங்க கேட்கல அப்படின்னு சொன்னீங்க.
1: சிறப்புங்கய்யா, சிறப்பு, இது எல்லாருக்குமே நடக்கும். நன்றிங்கய்யா, நன்றி. ஆனால் உங்களுக்காக, உங்கள் சார்பாக நடத்துனர் வந்து கேட்டதும் அப்பாடா நான் மனசில் நினச்சேன் நீங்களாவது கேட்டீங்களே அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும், அது ஒரு மகிழ்வாகவும் இருக்கும். மனசில் நம்ம நினைக்கிறத யாரோ ஒரு ஆள் நிறைவேற்றுறதை பார்க்குறப்பையோ கேட்குறப்பையோ ஒரு அழாத இன்பம் பிறக்கும். அந்த இன்பத்தில் திளைச்ச அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டீங்க, நன்றி. நேரம் 9:40, கோடை பண்பலை 100.5 வானவில் நிகழ்ச்சி வளம் வந்துட்டுருக்கு. இன்றைய வானவிலோட வண்ணம் எப்படி கேட்கலாம், கேட்க தயங்கின விஷயத்தை, தயங்காமல் கேட்ட விஷயத்தை நேயர்கள் பகிர்ந்துகிட்டு இருக்காங்க, நீங்களும் பகிரலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளையை தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கோடை பண்பலை 100.5.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை, தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.

0: பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு லேக் எஃப்எம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
1: வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை தரம் நம்பிக்கை வசந்தன்கோ.
2: Shiva Textiles and Summer Vibes. இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ் எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃபிராக்ஸ், டிஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ்னு சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க Shiva Textiles. புதிய அனுபவம் எப்பொழுதும்.
0: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு லேக் எஃப்எம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
1: வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை தரம் நம்பிக்கை வசந்தன்கோ.

0: சங்கர் மகாதேவன் அவர்களோட குரலில் கண்டுகொண்டேன் படத்திலிருந்து என்ன சொல்ல போகிறாய் என்ற பாடல் வந்துட்டு போயிடுச்சு வானவில் நிகழ்ச்சியில். இன்றைய வானவிலின் தலைப்பு எப்படி கேட்கலாம். நீங்கள் கேட்க நினச்ச விஷயத்த இல்லை கேட்க தடுமாறின விஷயத்த பகிர்ந்துக்கிறலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்களை ஒரு முறை சொல்லிடலாம். அறிமுக நேயர்கள் 24 24 24 என்ற எண்ணிலும், மகளிருக்கான எண் 24 24 29 என்ற எண்ணிலும், மற்றும் அனைத்து நேயர்களும் 24 24 26 மற்றும் ஒரு எண்ணான 290 333 என்ற எண்களில் தொடர்பு கொள்ளலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பு எண்ணான 0 4 5 4 2 இப்போ யார் இணைப்பில் இருக்காங்க, என்ன சொல்ல இருக்காங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
1: வணக்கம், நல்லா இருக்கீங்களாண்ணா?
0: நல்லமா இருக்கோங்கம்மா.
1: எங்கள் வீட்டில் இருந்து அமுதாங்கண்ணா.
0: சொல்லுங்கம்மா. அமுதாம்மா,
1: தயங்கி நின்னது வந்து பேருந்துல வந்து பயணம் செஞ்சுட்டு இருந்தாங்க.
0: பேசுறது கொஞ்சம் இடையூறா இருக்கே, கொஞ்சம் பேசுறது விட்டு விட்டு கேக்குது. இன்னமும் அப்படியேதான் இருக்கு, இடையூறா தான்
1: இருக்கு.
0: இப்ப கேக்குது, சொல்லுங்க. பேருந்துல பயணம் செய்யறீங்க, அலைபேசியில
1: செஞ்சுட்டு இருக்கீங்கல்ல, இறங்குற ஸ்டாப் வந்துருச்சுங்கண்ணா. அப்ப எங்க மாமா கூப்பிடணும் செல்லுல, அப்பன்னு பார்த்து பேரண்ட்ஸ் பக்கத்தால அந்த பொண்ணு உட்காந்து இருந்தாங்க, கேட்கலாமா வேண்டாமான்னு தயங்கி தயங்கி இருந்தோம். அப்புறமேனா அந்த பொண்ணு இருந்துகிட்டு ஸ்டாப் வந்து கொடுத்து அப்புறமேனு பேசினாங்க. இன்னி நாள் வரைக்கும் அந்த பொண்ணு எங்களோட ஃப்ரெண்ட்
0: ஆயிடுச்சுங்கண்ணா. நீங்க கேட்காமலே அவங்களே கொடுத்து பேசினி, அந்த பழக்கத்தின் மூலமா இப்ப வர நட்புல இருக்காங்க. அவங்க பேரு சுதா. சரிங்கம்மா.
1: நன்றி.
0: சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. இல்லம்மா, அலைபேசியில நல்ல இடையூறு. ஆஸ்பத்திரின்னு கேக்குது, அதுக்கப்புறம் கேட்கவே
1: இல்லை.
0: இப்ப கேக்குது, இது மட்டும் நல்லா கேக்குது. சொல்லுங்கம்மா. ஆஸ்பத்திரி போறப்ப
1: ஆஸ்பத்திரில அந்த டாக்டர் அந்த சீட் எல்லாம் எழுதி தராங்க இல்லைங்களா? அந்த சீட்டை வந்துட்டு மெடிக்கல்ல போய் கேட்கவோ, அம்மா ரெண்டாவது டைம் கேட்கவோ தயங்கிட்டு இருப்பாங்க. அப்ப இருந்துகிட்டு நர்ஸ் கிட்ட அவங்கிட்ட அவங்களே அந்த சீட்டை வச்சு மெடிக்கல்ல மாத்திரை வாங்கிட்டு இருந்தாங்க. அவங்களும் எங்க ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க.
0: ஓ, அந்த இப்படி ஒரு சின்ன சின்ன தயக்கத்துல
1: இன்னி நாளா இருக்கு எங்க குடும்பத்துல ஒரு உறுப்பினராவே ஆயிட்டாங்க.
0: நன்றிங்கம்மா, நன்றி. சின்ன சின்ன தயக்கத்தில் நம்ம தயக்கத்தை போக்கி நமக்காக அங்கே ஒரு குரல் கொடுத்த நபர்கள் இன்றைய வர நட்பில் இருக்காங்க அப்படின்றத பகிர்ந்துருக்காங்க. இப்போ யார் என்ன சொல்ல வராங்கன்னு கேட்டுடலாம். எப்படி கேட்கலாம்? வணக்கம்.
2: இனிய காலை வணக்கம் ஐயா. திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை கோபால கிருஷ்ணன். ஐயா நலமா இருக்கீங்களா?
0: அனைவரும் நலமா இருக்கோங்க. நீங்கள் நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கோங்க.
0: சொல்லுங்க ஐயா.
2: ஐயா, இது பஸ்ஸில் நடந்த நிகழ்வுங்க.
0: நிறைய பேருக்கு பஸ்ஸில் நிறைய நிகழ்வு நடக்குது போல் இருக்கு. சொல்லுங்க ஐயா.
2: ஒரு 65 வயது மதிக்கத்தக்க ஒரு பெரியவருங்க, ஒரு 4-5 பேரோட அவங்க வேலை பார்க்கறவங்கூட பஸ் ஏறிட்டாங்க. அவர் வந்து நல்லா மத அறிஞ்சிட்டு வந்தாருங்க. மத அறிஞ்சிட்டு வந்தது மட்டும் இல்லைங்க, நம்ம சுத்தி இருக்கவங்க எல்லாம் ரொம்ப வந்து பிரச்சனை பண்ற மாதிரி இந்த மாதிரி ரொம்ப இடையூறாவே இருந்தாருங்க. அது வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு உலகம் வந்து இளைஞர் கையா அப்படின்னு சொல்றோம். ஆனா இவங்க முடியவர் வந்து ஒரு அறிவுரை சொல்ல வேண்டிய அவங்களே வந்து இந்த மாதிரி எல்லாம் வர்றாங்க. இதை வந்து எப்படி கேட்கறது அப்படின்றது அந்த நேரத்துல வந்து ஒரு கொஞ்சம் ஒரு தயக்கமா இருந்தாங்க. அது கேட்டுதான் வந்து நீங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்குவாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு தயக்கமா இருந்துச்சுங்க. அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்திருக்கேன்.
0: நன்றிங்க. இது எல்லாருமே சந்திக்கிற சவாலான விஷயம். ஒரு சமூகத்துல நெருடலான நிகழ்வு நடக்குது, இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தொந்தரவு ஏற்படுற மாதிரி நிகழ்வு நடக்குதுன்னா நம்மள யாராவது கேட்கணும். ஆனால் கேட்டால் நீ யார் என்ன கேட்குறதுக்கு அப்படின்னு ஒரு சின்ன சிக்கல் ஏற்படும். இது ஒரு சின்ன உதாரணமும் சொல்லலாம். ஒரு கடையில் நிற்போம், பக்கத்தில் நின்று புகைப்பிடிக்கிறது தவறு, ஆனால் புகைப்பிடிக்க தான் செய்வாங்க. அது புகைப்பிடிக்கிறதோட இந்த செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக்கிங்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அவர் மூலமாக புகைச்சு வர புகையை பக்கத்தில் இருக்கவங்க சுவாசித்து அவங்களுக்கு சிரமம் ஏற்படும். புகைக்கிறதே முதல்ல தப்பு. அப்போ இங்கே புகை பிடிக்காதீங்க அப்படின்னு நம்மளே யாராவது சொல்லணும், இல்லை எப்படி கேட்கணும், ஏன் புகை பிடிக்கிற இங்கே பிடிக்க கிளம்பு அப்படின்னு. யார் கேட்பா, எப்படி கேட்குறது? இந்த மாதிரி தயக்கம் தாங்க ஐயா எல்லாருக்குமே இருக்குது. நீங்கள் சொன்ன விஷயத்த சொல்லும்போது அந்த மாதிரியான நிகழ்வு தான் நினைவுக்கு வருது. நேரம் 9:49. இப்போ இணைப்பில் யார் இணையிறாங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
3: காலை வணக்கத்தோடு சேலம் வேம்பிடி.

0: தண்டபாணி ஐயா சொல்லுங்க ஐயா.
1: கொடைப்பண்பலை 100.5 கேட்கலாம், ஆன்லைன்லையும் கேட்டுக்கலாம், அதுக்கு எந்த தடையும் இல்லை.
0: நீங்க அப்படி கேட்டுட்டே இருக்கீங்க, சொல்லுங்க ஐயா. சேலம்ல எடுக்கலன்றத சூசகமா சொல்லிட்டீங்கல்ல.
1: ஆமாங்க, அது ஒரு தடையா தான் இருக்குது. எப்படி கேட்கலாம் நானும் கேட்டுட்டே இருக்கிறேன். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படுங்க, ஒரு நாளைக்கு திறக்கும். கவலைப்பண்பலை எல்லாருமே சேலம் மாவட்ட மக்கள்லாம் கேட்டு போங்கிற காத்திருப்போல் இருக்கேன்.
0: சரிங்க ஐயா.
1: ஒரு பக்கம் எப்படி கேட்கறதுன்னு தயக்கிறது, நம்ம வெள்ளையும் சொல்லியுமா நீட்டா படிச்ச மாதிரி இருக்கிறா நினைக்கிறாங்களே, நாம எப்படி அவர்கிட்ட வழி கேட்கறதுங்கிறத தயக்கம் இருக்கக்கூடாது. பல விஷயங்களை வந்து கேட்க தயங்கிக்கிட்டு போறதுனாலதான் அவன் பல விடயங்கள் நமக்கு தெரியாமையே போகுது, ஏமாந்தும் போயிடுறான். ஆனா ஒண்ணு எதா இருந்தாலும் மூஞ்சிக்கு மூஞ்சி நேரா கேட்டுருங்க, மூணாவது மனுஷனை வச்சு கேட்க கூடாது.
0: அது நல்ல விஷயம். ஆமா,
1: அது வந்து நம்மளே நேரடியா பேசி தெரிஞ்சுக்கணும். அது நம்ம வாயில சொல்லி அவங்க ஒரு வாயில சொல்லி எல்லாம் ரெண்டு கூட்டி வரும் குறைச்சி வரும். ஆக நம்ம எடுக்கக்கூடிய முடிவு அவங்க அப்படி சொல்லிட்டாங்களா அப்படின்னு தவறா போயிடும். எதா இருந்தாலும் மூஞ்ச பார்த்து கேட்டுருங்க.
0: நல்ல, அதாங்க. சரி, அதை நான் ஆழமா நம்புறேன்.
1: நன்றிங்கய்யா.
0: நன்றிங்க. அவங்க சொல்கிறப்ப நிறைய இந்த மாதிரி நம்ம ஒருத்தட்ட சொல்லி கேட்போம், இல்லைன்னா இப்போ நேரம் ஒருத்தட்ட ஒரு விஷயத்த கேட்கணும், என்னங்க அப்படி பண்ணீங்களான்னு அப்படி கேட்காம தூது வேற அனுப்பிச்சி விடுவோம். தூது அனுப்புகிறவன் நம்ம ஒரு விஷயத்த சொல்லியிருப்போம், அவர் தூது வந்து வேறு விதமாக சொல்லி நேராக கேட்டிருந்தா ஒரே வார்த்தையில் பதில் கிடச்சிருக்கும். ஆனால் அது ஒரு சின்ன சின்ன பகைமையை பாராட்டி இல்லை ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தி இப்படி எக்கச்சக்க சிக்கலுக்கு வழிவகுத்துரும். எப்படி கேட்கலாம் அப்படின்ற தலைப்பில் இன்றைக்கி வானவில் வளம் வந்துட்டுருக்கு. யார் என்ன கேட்டாங்கன்னு கேட்டுருவோம். வணக்கம். வணக்கம்
1: ஐயா. வணக்கம்.
0: வணக்கம் ஐயா.
1: ஈரோடு வெட்டுக்காட்டு தங்கலங்கய்யா.
0: ஐயா சொல்லுங்க ஐயா.
1: எப்படி கேட்கணும்னு கேட்டுக்கிறீங்க.
0: ஆமா,
1: எப்படி வேணாலும் கேட்கலாம், ஆனால் கேட்க வேண்டிய முறைகள் தான் கேட்கணும்.
0: அப்படி சொல்லுங்க.
1: என்ன எல்லாருமே எப்படி வேணாலும் கேட்கலாம்னு சில பேர் கேட்டுட்டு இருக்கிறாங்க, அது தவறு. தேவை இருந்தா போய் கேட்கலாம், நேரடியா போய் கேட்கலாம். சில இடங்கள்ல வந்து அந்த வெக்கமான சூடு சொன்ன இல்லாம கூட போய் கேட்டுறாங்க.
0: சங்கடமா இருக்குமேங்கய்யா, நம்ம கேட்டுட்டு வந்துடலாம்.
1: இல்ல நமக்கு தேவை இருந்தா நமக்கு எது போனாலும் பரவாயில்ல, நமக்கு தேவையும் நிறைவேற நினைச்சு நிறைய பேர் கேக்குறாங்க. நமக்குன்னு சில நேரங்களில் சுயமரியாதைன்னு ஒண்ணு இருக்கு, இதுக்குள்ள கட்டுப்பட்டு தான் நம்ம போய் கேட்கணும். ஒரு கடனே கேட்கணும்னு வச்சுக்கோங்க, நம்ம யாரு கடன் கேட்கறதுன்னு ஒண்ணு இருக்கு. அதனால வந்து எல்லாருமே கேட்டுக்கலாம் கேட்டுக்கலாங்க. இப்ப நானும் என் நண்பரும் ஒரு விசேஷத்துக்கு போயிருந்தேங்க, ஒரு திருவிழாவுக்கு, ஒரு கிடா வெட்டுக்கு.
0: சரி.
1: அந்த கோயில் வந்து எல்லாருமே கிடா வெட்டக்கூடிய நபர்கள் தான். இந்த மாம்பாறைன்னு சொல்லி ஒரு கோயில் இருக்கு, திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரத்துக்கு பக்கத்தால. அதுல எங்க நாங்க ஒரு 20 பேர் போய் சமைச்சுட்டு இருக்கிறோம், பக்கத்தால ஒரு 20 பேர் சமைச்சுட்டு இருக்கிறாங்க. என் கூட வந்த நண்பர் என்ன சொல்றாரு, பக்கத்தால மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு போய் கேட்கல அப்படின்னாரு. ஏங்க நாமளும் அதுக்கு தானே வந்திருக்கிறோம், இங்க ரெடி ஆயிட்டு இருக்குல்ல சாப்பாடு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க வந்தேன், நீங்க ரொம்ப பசியா இருக்குது, அந்த மட்டன் பிரியாணி வாசமும் தூக்குது அப்படின்னாரு. ஏங்க எப்படிங்க போய் கேட்கறது, நம்ம எல்லாருமே ஒரே அப்படின்னா பரவாயில்ல வாங்க நான் போய் கேட்கணும்னு போய் கேட்டோனே அவங்க 4 பேருக்கு போட்டு கொடுத்து விட்டாங்க.
0: பாத்தீங்களா,
1: வந்திருக்க சாப்பிடுங்க அப்படின்னு. அப்ப வந்து இந்த வயிற்று பசிக்காக வந்து போய் கேட்கறதுல ஒண்ணும் தப்பு இல்லைங்க, சில விஷயங்களை வந்து தவிர்த்துலாம். நன்றிங்கய்யா.
0: நன்றிங்க. நன்றி. நீங்கள் சொல்கிறப்ப அந்த காசு சொல்லும்போது வடிவேலோட நகைச்சுவை தான் வருது. கேளு அண்ணன்ட்ட தானே கேட்குறேன், கேளு. கடைசி அண்ணன்ட்ட கொடுக்க காசு இல்லையேன்னு சொல்கிற அந்த நகைச்சுவை தான் நினைவுக்கு வருது. அது மாதிரி இன்னொரு விஷயமும் நீங்கள் பகிர்ந்தது சரிதான், கேட்குறத சரியான விதத்தில் கேட்கணும். எப்படி கேட்கலான்றதை நம்ம நிகழ்ச்சியோட நிறைவில் சொல்லலாம். இப்போது ஒரு சிறிய விளம்பர இடைவேளை வருது, இணைந்திருங்கள். இது கோடை பண்பலை 100.5 வானவில் எப்படி கேட்கலான்ற தலைப்பில் வளம் வந்துட்டுருக்கு.
2: இந்தியாவின் மாபெரும் தங்கம் மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு லேக் FM நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
4: வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை, வசந்தன்கோ.
0: நேரம் 9:53, 50 நொடிகள். கோடை பண்பலை 100.5 வானவில் நிகழ்ச்சி வளம் வந்துட்டுருக்கு. இன்றைய வானவில்லின் வண்ணம் எப்படி கேட்கலாம், இணைப்பில் யார் இணையிறாங்க, என்ன கேட்டாங்க, இல்லை என்ன கேட்க தயங்குறாங்கன்றத சொல்கிறாங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
5: வணக்கம்.
0: வணக்கம் ஐயா.
5: ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி சிங்கம்பாளையம் சரவணன் சார்.
0: சரவணன் ஐயா சொல்லுங்க.
5: எப்படி கேட்கறது, இது இங்க உங்களுக்கும் சரி எனக்கும் சரி 95% இந்த அனுபவம் ஏற்பட்டிருக்கு இந்த வார்த்தை எப்படி கேட்கறதுன்னு.
0: ஆமா.
5: எப்படின்னா சார், ஒரு திருமணத்திற்கு

0: மந்தியில உட்காந்து சாப்பிடுவான். அது சாப்பிடுறது பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஐட்டம் நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, குறிப்பா ஒரு மெதுவடையோ ஒரு ஸ்வீட்டோ கேசரியோ பிடிச்சிருக்கு. நாம என்ன அதை மறுபடியும் சாப்பிடுவோம்னு மனசு ஒரு உள்ளுணர்வு சொல்லு. இருந்தாலும் என்னடா பண்றத ஒரு பரிமாறுறவரை கேட்டா தப்பா நினைச்சுக்குவாரோ, இல்ல பக்கத்து இடத்துக்காரன் இலைகளை சாப்பிடுற ஒரு தப்பா நினைச்சுக்குவாரா, எடுத்து சாப்பிடுறவன் தப்பா நினைச்சுக்குவாரோன்னு ஒரு மிகப்பெரிய தயக்கம் இருக்கு. இந்த அனுபவம் எல்லாருக்குமே இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா சில பேர் குழந்தையோட கூச்சப்பட மாட்டாங்க. அதுல எங்க மாப்பிள்ள ஒருத்தர் இருக்கா, நான் எங்க போனாலும் அவனை தான் கூட்டிட்டு போய் பக்கத்துல உட்கார வச்சுப்பேன். சாப்படுறதுல என்னடா நீ போய் சபை நாகரிகம் எல்லாம் இதுல பாக்க கூடாதுரா அப்படின்னு சொல்லி துணிச்செல்லாம் கேப்பேன் சார். நான் ஏதாச்சும் மெதுவிட வேணா கூப்பிட்டு எனக்கு ரெண்டு வச்சுட்டு அவன் ஒண்ணு சாப்பிட்டாலும் எனக்கு ரெண்டு வாங்கி கொடுப்பான் சார். இந்த அனுபவம் எல்லாத்துக்கும் உங்களுக்கும் ஏற்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன்.
1: ஆமாங்க ஆமா, நீங்க மாப்பிள்ள சொன்னீங்க, நான் எனக்கு மாமாவை கூட வச்சுக்கிறேன். என் மாமா அப்படி சுத்திட்டு இருப்பாரு, அவர் வாங்குறதுல இருந்து நம்ம அப்படியே எடுத்துக்கிற வேண்டியது. இந்த மாதிரி தான் அனுபவமா இருக்கு எல்லாருக்குமே கேட்க கூச்சப்படுறப்ப. நன்றிங்க, நன்றி. நேரம் 9:55 நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு மட்டும் யார் இப்போ இணைப்பில் இணைகிறாங்க, நிறைவான நேயர் நம்ம கேட்டுடலாம். இணைப்பில் இருந்து ரெண்டு பேர் இருக்காங்க, சரி பேசிடும் பேசிடும். வணக்கம்.
2: வணக்கம், இனிய காலை வணக்கம். தேனி மாவட்டம் மோடிப்பட்டியிலிருந்து மீனா முருகேசன்.
1: சொல்லுங்க, இப்ப பேசுறதுக்கே பயங்கர தயக்கமா இருக்க மாதிரி இருக்கே.
2: இல்ல இல்ல, அதாவது நான் சமீபத்துல அமெரிக்கா போயிருந்தேன். அப்போ வந்து நயாகரா ஃபால்ஸ்க்கு என்னுடைய மகள் அழைத்து செஞ்சாங்க. அப்போ வந்து அந்த இடத்துல நாங்க போயிட்டு இருந்தப்போ ஒரு வார்த்தை எனக்கு கேட்டது, தமிழ் பேசுறாங்க அப்படின்ட்டு. அப்ப என் பொண்ணு சொன்னாங்க, அப்படிலாம் இல்லம்மா நீங்க எதுக்கு பேசுறீங்க அப்படின்னாங்க. இல்ல நம்ம பகுதியை சேர்ந்தவங்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் நயாகரா ஃபால்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சிட்டு அப்புறம் கேட்டேன் அவங்க கிட்ட போய், நீங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களா அப்படின்னு கொஞ்சம் தயக்கத்தோட தான் கேட்டேன்.
1: கேட்டுட்டீங்க?
2: ஆமா, அவங்க ஆமா அப்படின்னாங்க. கடைசியில பக்கத்துல வந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு எந்த ஊருன்னு கேட்கும் போது தம்பம்னு சொன்னாங்க.
1: தேனி பக்கத்துல வந்தாச்சு,
2: ரொம்ப பக்கமா போச்சுன்ட்டு பார்த்தா எல்லாம் என்னோட ரிலேட்டிவ்ஸ்க்கு சொந்தக்காரங்க தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க அவங்களும், நானும் சந்தோஷமா இருந்தேன். அந்த இடத்துல வந்து நம்ம பகுதியை சார்ந்தவங்களை பார்த்து பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னு.
1: நன்றி,
2: நன்றி.
1: அதான் தயக்கம் இல்லாம கேட்டேன், எங்க ஊருக்காரரை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி இப்ப யார் இணைப்புல இணையறாங்கன்னு கேட்டுலாம். நிறைவான நேயர் வாங்க. வணக்கம்
3: ஐயா. வணக்கம் ஐயா.
1: வணக்கம் ஐயா.
3: ராஜாராமன் பேசுறேன்.
1: ராஜாராமையா சொல்லுங்க.
3: என்னுடைய உரிமை பறிபோகின்ற பொழுது பாத்தீங்கன்னா தயங்காம கேட்கக்கூடிய ஒரு தன்மை எனக்கு இருக்கு. அது எப்பேற்பட்ட அதிகாரியா இருந்தாலும் அரசியல் அதாவது மனிதர்களுடைய உரிமையை பாத்தீங்கன்னா பறிக்க கூடாது யாரையும் இது எப்பவுமே. அந்த உரிமையை தட்டி கேட்கக்கூடிய தன்மை பாத்தீங்கன்னா சமரசத்துக்கே இடம் கொடுக்காம கேட்டேன் இல்லையா. அப்படி கேட்டு பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா அவங்க நாம கேட்டு பதில் தராதவர்கள் சொல்ல மாட்டாங்க, கூட இருக்கிறாங்க பாத்தீங்களா, அது என்னடா இந்த மாதிரி எல்லாம் பேசுற பெரிய எப்பேற்பட்ட ஆளுன்னு சொல்லுவாங்க. அது எப்பேற்பட்ட ஆளுன்னு பாக்காத நமக்கு வரக்கூடிய அந்த நன்மை தீமையை பார்ப்பா அப்படின்னு
1: சொல்லுவேன்.
3: அதுல பாத்தீங்கன்னா சமரசத்துக்கு வேலையே இல்லைங்க, கண்டிப்பா கேட்கலாம்.
1: நிச்சயமாங்க ஐயா, உரிமையை இலக்கை நேரிடும் போது கேட்காம இருந்தோம்னா அது வந்து ரொம்ப தவறும் கூட. இன்றைய வானவிலோட தலைப்பு வந்து எப்படி கேட்கலாம். ஏறக்குறைய ஒரு 18 நேயர்கள் அவங்களுடைய கருத்துக்களை முன் வச்சுருக்காங்க. எப்படி கேட்கலான்றது நிகழ்ச்சியோட தலைப்பு வைக்கும்போது என்னை பார்த்து எப்படி நீ அந்த கேள்வியை கேட்கலாம் அப்படின்னு யாரும் புரிஞ்சுக்கிடுவாங்களோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் சரியான விதத்தில் இந்த 18 நேயர்களும் அவங்களோட கருத்துக்களை முன் வச்சுருக்காங்க. எப்படி கேட்கலான்னு மனசு பல இடத்துல தயங்குங்க. பொதுவாக சொல்லணுன்னா மனசு யாரையும் காயப்படுற மாதிரியான விஷயத்தை கேட்காமல் இருக்கிறது நல்ல உறவு சிக்கலை உறவு சிக்கல் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நல்லது. மனசு யாரையா காயப்படுத்த போதும்னு தெரிஞ்சுன்னா அதை கேட்காமல் இருக்கிறதா நல்லது. அடுத்தவங்களுக்கு நம்ம கேட்குறது வந்து இடையூறு ஏற்படுத்தக்கூடாது, அவங்க மனசை காயப்படுத்தக்கூடாது. அதை மாதிரி இன்னொன்று, நம்ம கேட்குறப்ப நம்ம மனசை காயப்பட்டுட்டு கேட்காமவும் விடக்கூடாது. எப்படி கேட்கலான்றது ஒரு சவாலான விஷயம். ஆனால் எங்கூர் பக்கம் ஒரு வழக்கு இருக்குது, என்ன வேணாலும் கேளு, ஆனால் உன்னோட வரம்பை மீறியோ மனசு நோகும்படியோ தகாத வார்த்தைகளால் கேட்கக்கூடாது, மிச்சபடி தாராளமாக கேட்கலாம். ஒரு தப்பு நடக்குதுன்னா ஏய் எப்படி பண்ண, உன்னை நான் அடிச்சிருவேன் பார்த்துக்கோ, அப்படி இல்லாமல் ஏங்கையா பண்ணுறீங்க, இது தப்பு இல்லையா அப்படின்னு தன்மையாக சொல்லும்போது நம்ம கேட்கணும்னு நினச்ச விஷயத்த சரியான விதத்தில் கேட்டுடலாம். எப்படி கேட்கலான்னு நிறையா நிகழ்வுகளை பகிர்ந்துக்கிட்டீங்க உங்களோட. இந்த ஒரு மணி நேரம் பேசுனதில் எப்படி கேட்கலான்றதில் நல்ல ஒரு கண்ணோட்டமும் மன நிம்மதியும் கிடச்சிருக்கு, உங்களுக்கும் அதே மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் உங்களோட பேசி இந்த கருத்துக்களை பகிர்ந்து ரொம்ப மகிழ்வோடு விடைபெறுகிறேன். சித்தார்த் மயிலப்பன், நன்றி, வணக்கம்.
4: கோடை பண்பலை 100.5

0: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம் வழங்கிய வானவில்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: இதுவரை எப்படி கேட்கிறது எனும் தலைப்பில் நேயர்களின் கருத்துக்களை கேட்டு நிறைவுக்கு வருகிறது வானவில். நிகழ்ச்சியை நெறியாளுகை செய்தால் நிகழ்ச்சி பொறுப்பாளர் மயிலப்பன் அவர்கள். நிகழ்ச்சிக்கு பொருள்நுட்பம் அனீஸ் மணிவனன் நாகராஜ். கன்னியாகுமார் சிவகுமார். அழைப்புகள் ஒருங்கிணைப்பு வேளங்கண்ணி கீதா. இனி பண்பலை வானவில் இந்தியாவில் கவிதையும் கானமும். நிகழ்ச்சியின் முன்னதாக செய்தி சுருக்கம்.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். பாகிஸ்தானில் தீவிரவாத செயல்களுக்கு எதிராக இந்தியா நடத்திய ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் முதலாம் ஆண்டு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி பாதுகாப்பு படையினரின் துணிச்சலுக்கு மரியாதை செலுத்துவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மக்கள் உறுப்பு தானம் செய்து உயிர்காக்கும் நடவடிக்கைகளுக்கு உதவ வேண்டும் என்று மத்திய சுகாதார அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. கேரள சட்டப்பேரவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள் கூட்டம் இன்று திருவனந்தபுரத்தில் நடைபெறுகிறது. தமிழகத்தில் புதிய அரசை அமைப்பதற்கான ஆலோசனைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. மாநிலத்தில் புதிய அரசு அமைவதில் தமது கட்சி இடையூறாக இருக்காது என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். புதிய அரசு அமைப்பது தொடர்பாக அஇஅதிமுகவுடன் திமுக பேச்சு நடத்துவதாக வெளியான தகவல் தவறானது என்று அவர் கூறியுள்ளார். திமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் இன்று சென்னையில் நடைபெறுகிறது. தமிழகத்தில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை பட்டப்படிப்பு முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்களை இன்று முதல் www.tngasa.in என்ற இணையதளம் வாயிலாக சமர்ப்பிக்கலாம் என்று மாநில அரசு கூறியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் இம்மாதம் 26ஆம் தேதி விசைப்படகுகள் ஆய்வு மேற்கொள்ளப்படும் என்று ஆட்சியர் திரு விஷு மகாஜன் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரப் பகுதியில் சந்தனமரம் வெட்டி கடத்திய 2 பேர் கைது செய்யப்பட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற வந்த பெண்ணிடம் கையூட்டு பெற்றதாக காவலர் ஒருவரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பணியிடை நீக்கம் செய்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே தெருநாய் கடித்து காயமடைந்த 7 சிறுவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட 11 மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்று வரும் சர்வதேச சைக்கிள் போட்டியின் குழு பிரிவில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. தனிநபர் பிரிவில் ஹர்ஷ்வீர் ஷெகான் வெண்கலப் பதக்கம் வென்றார். ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவிற்கு 27 பதக்கங்கள் கிடைப்பது உறுதியாகியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் லக்னோ அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. சீனாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் அர்ஜுன் கதே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
4: ஆகாஷவாணி கோடை பண்பலை 100.5.

0: இது மக்களின் நாடி, நாளும் உங்களை நாடி. கோடை பண்பலை 100.5.
1: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி, மதுரை.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி, மதுரை
1: வழங்கும் பண்பலை வானவில் இந்தியா.
3: அமுத தமிழ் வணக்கங்களோடும் உங்களின் ஸ்நேகம் தேடும் செழிப்பான்

0: கவிதையும் கானமும் கவிதையும் கானமும் கவிதையும் கானமும்
1: சிறு புன்னகையொருவரின் முகவரி அதில் கரைந்திடும் பிறர் மனம் அபகரி.
0: கவிதை ஒரு பெருமழை, கவிதை ஒரு சிறு தூறல், கவிதை சில்லென்று நினைக்கும் சாரல், ஆக கவிதைக்குள் ஈரமுண்டு. கவிதை ஒரு பெருமழை, கவிதை ஒரு சிறு தூறல், கவிதை சில்லென்று நினைக்கும் சாரல், ஆக கவிதைக்குள் ஈரமுண்டு.
2: கவிதைக்கு பொருள் தந்த கலைவாணி நீயா, என் கனவோடு கேட்கின்ற காற்சலங்கை நீயா, பேச்சுக்கு உயிர் தந்த சப்தங்கள் நீயா, என்னை பேசாமல் செய்கின்ற மௌனங்கள் நீயா.
0: கவிதை ஒரு சூறாவளி, கவிதை ஒரு புயல், கவிதை சில்லென வருடும் தென்றல், ஆக கவிதைக்குள் காற்று உண்டு. கவிதை ஒரு தீப்பிழம்பு, கவிதை ஒரு தீபம், கவிதை கனன்று கொண்டு இருக்கும் புகை, ஆக கவிதைக்குள் எரிமலை இருக்கும். கவிதைகள் சுடும், ஆக கவிதைக்குள் எரிமலை இருக்கும், கவிதைகள் சுடும்.
3: இரவோடு நான் காணும் ஒளிவட்டம் நீதான், என் இரு கண்ணில் தெரிகின்ற ஒரு காட்சி நீதான்.
0: கவிதை ஒரு அண்ட வெளி, கவிதை ஒரு துளிவானம், கவிதை ஒரு பிரம்மாண்டம், கவிதை ஒரு தேடல், ஆக கவிதைக்குள் பிரபஞ்சம். கவிதை ஒரு அண்ட வெளி, கவிதை ஒரு துளிவானம், கவிதை ஒரு பிரம்மாண்டம், கவிதை ஒரு தேடல், ஆக கவிதைக்குள் பிரபஞ்சம். கவிதை ஒரு விதை, கவிதை ஒரு விருட்சம், கவிதை ஒரு பெருங்காடு, ஆக கவிதைக்குள் ஒரு பூமி.

ஐம்பெரும் பூதங்களும் கவிதைக்குள் அடக்கம் எனில் நீங்களும் நானும் என்ன விதிவிலக்கா? ஐம்பெரும் பூதங்களும் கவிதைக்குள் அடக்கம் எனில் நீங்களும் நானும் என்ன விதிவிலக்கா? இது கோடை பண்பலை 1.5 தந்து கொண்டிருக்கிறது. கவிதையும் கானமும் கானமும் கானமும்.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: Shiva Textiles and Summer Vibes. இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தரமுடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ், மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃபிராக்ஸ், டி ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ்னு சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும்.
3: திரவியம் கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி பெரிய குளம். விமான நிலையத்தில் பணிபுரிய வேண்டுமா? டிப்ளமோ படிப்புகள், ஏர் ஹோஸ்டஸ், கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ், செக்யூரிட்டி எக்ஸிக்யூட்டிவ், ராம்ப் ஆபிசர், கேபின் க்ரூ, கார்கோ எக்ஸிக்யூட்டிவ், ஆண் பெண் இருப்பாளரும் படிக்கலாம். அட்மிஷன் நடைபெறுகிறது.

0: குறைந்த இடங்களே உள்ளன. செல் 7373710632.
1: பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு
2: லேக் எஃப்எம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் தன்கோ.
3: வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை தரம் நம்பிக்கை வசந்த் தன்கோ.
4: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை வழங்கிக் கொண்டிருக்கும் பண்பலை வானவில் இந்தியா.
5: பிரிய கோடி பண்பலை 100.5 கவிதையும் கானமும்
6: கவிதை கேளுங்கள். பிறந்தது ராகம்
5: பிச்சினிக்காடு இளங்கோ அவர்களின் உளி என்னும் தலைப்பில் ஒரு கவிதை காத்திருக்கிறது உங்களுக்காக. கவிதையின் தலைப்பு உளி. எழுதியிருக்கிறார் பிச்சினிக்காடு.

மரங்களை வடிக்க மட்டும் பயன்படுவதல்ல உளி. சில வேளைகளில் நம்மையும் செதுக்கிக் கொள்ள பயன்படும் உளிகள் ஏராளம். சிலைகளை வடிக்க மட்டும் பயன்படுவதல்ல உளி. சில வேளைகளில் நம்மையும் செதுக்கிக் கொள்ள பயன்படும் உளிகள் ஏராளம். அழைப்பின் மகரந்த வாடையில் ஏமாந்து விட்டீர்கள். அது அழைப்பல்ல, வலை. அழைத்தது அவமதிக்கும் நாகரீக வித்தை. அழைத்தது அவமதிக்கும் நாகரீக வித்தை. அந்த இடத்திற்கு உங்கள் மூளையை அனுப்பி வைத்தது தவறு. எடை போட தெரியாதவர்களால் எப்படி எடை போட முடியும்? எடை போட தெரியாதவர்களால் எப்படி எடை போட முடியும்? எடை மட்டுமே தெரிந்தவர்களுக்கு இதயம் எப்படி தெரியும்? எடை போட மட்டுமே தெரிந்தவர்களுக்கு இதயம் எப்படி தெரியும்? நீளம் அகலம் வண்ணம் பார்த்து வர்ணிக்க தெரிந்தவர்களை ஏலம் போட விடலாம், எடை போடவிடக் கூடாது. நீளம் அகலம் வண்ணம் பார்த்து வர்ணிக்க தெரிந்தவர்களை ஏலம் போட விடலாம், எடை போட விடக்கூடாது. ஈரம் சார்ந்த வாழ்க்கையில் ஈயம் இழந்தவர்களுக்கு இடமே இல்லை. வியர்வையின் ஒவ்வொரு துளியும் எழுப்பும் வினாக்களுக்கு என்ன விடை? வியர்வையின் ஒவ்வொரு துளியும் எழுப்பும் வினாக்களுக்கு என்ன விடை? எங்கே விடை? வியர்வையின் துளி ஒவ்வொன்றும் உதிரும் போதே உலரும் என்பது தப்பு கணக்கு. உதிரும் போதே அது உளியானதுதான் உண்மையான உண்மை. அந்த ஊற்றுக்கண் துணையுடன் இன்னும் செதுக்குவேன், என்னையும் செதுக்குவேன். அந்த ஊற்றுக்கண் துணையுடன் இன்னும் செதுக்குவேன், என்னையும் செதுக்குவேன். இது உளி எனும் தலைப்பில் பிச்சினிக்காடு இளங்கோ அவர்களின் கவிதை.

0: பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு லேக் எஃப்எம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
1: வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை தரம் நம்பிக்கை வசந்தன்கோ.
2: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்,
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டு தவணி மதுரையின் நல்வாழ்த்துகள்.
4: கோடை பண்பலை 100.5 கவிதையும் கானமும். கவிதையும் கானமும் இனி நிறை எனும் தலைப்பில் ஆனந்த் குமார் அவர்களின் கவிதை. பௌர்ணமிக்கு பிந்தைய தினம் நிலவுக்கென்ன குறை என்கிறான். நிரம்பி ததும்பும் காப்பியை கொஞ்சம் கொட்டிவிட்டே குடிக்கிறான். பாதி கேட்ட பாடலைத்தான் அன்று முழுவதும் பாடுகிறான். ஒவ்வொரு குறையும் மிகச் சரியாயிருக்கிறது. அவன் அவனை பொருத்தி நிரப்பும் சிறு பள்ளமென. ஒவ்வொரு குறையும் மிக சரியாய்த்தான் இருக்கிறது. அவன் அவனை பொருத்தி நிரப்பும் சிறு பள்ளமென.

0: இதுவரை ரசித்தம் கோடை பண்பலை 100.5 சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை
0: வழங்கிய பண்பலை வானவில் இந்தியா.
2: கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது.

கவிதைகளோடு காணுங்கள். எப்போது கவிதை வரும், எப்போது கவிதை வரும், இது கவிதையின் தலைப்புதான். எப்போது கவிதை வரும்? எல்லாமே நன்றாக இருந்தாலா, உன்னதம் உச்சத்தில் இருந்தாலா? இல்லை இல்லை, உனக்குள்ளே உயிர் இருந்ததாலா? உனக்குள்ளே உயிர் இருந்தால் உன்னுயிர் உன்னுடன் உருப்படியாய் சண்டையிட்டால், உன்னுள்ளே அசாத்திய தைரியம் இருந்தால் கவிதை வரும். எது நடந்திட்டாலும் எனக்கென்ன என்றில்லாமல், ஏதோ ஒன்று உன்னை தூண்டினால் யமனையும் எதிர்த்து உதைக்கின்ற எதேச்சையான துணிவு வரும். ஏதோ வந்துவிட்டோம் என்றின்றி ஏதாவது செய்தாவது இந்த ஏனோதானோ வாழ்வை எதிர்த்து மாற்ற எதிர்நீச்சல் போட்டால் கவிதை வரும். இந்த கவிதை தந்தவர் சுந்தர் சுப்பிரமணியம்.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: Shiva Textiles and Summer Vibes. இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வெட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃபிராக்ஸ், டி ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ்னு சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும். மட்டு தாவணி, மதுரை.

0: निशा स्कीम के टेलीलॉ न्याय बंधु कानूनी साक्षरता एवं जागरूकता कार्यक्रम से जुड़े कानूनी सहायता टेलीलॉ के टोल फ्री नंबर 1-4-4-5-4 और वेबसाइट www.tele-law.in से प्राप्त की जा सकती है।
1: திருச்சி சாரதாஸ்
2: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு லேக் எஃப்எம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
3: வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
4: கோடை பண்பலை 100.5 கவிதையும் கானமும் இனி புஷ்பால ஜெயக்குமார் அவர்களின் அவர்கள் எனும் தலைப்பிலான கவிதை. கவிதையின் தலைப்பு அவர்கள். நிஜமில்லை, ஆனால் ஆட்கள் உலவுகிறார்கள். நான் என் உள்ளத்தின் கதவை திறந்து போய் அவர்களை பார்க்காமல் பார்க்கிறேன். நான் எண்ணுகிறேன் அவர்களை பற்றி. அவர்களை பற்றி அறியாமல் இவர் வருகிறார், அவர் போகிறார். அவர் அமர்ந்திருக்கிறார், இவர் நடக்கிறார். அதற்கும் மேலாக அவர்களை பற்றி நான் அறிந்தது அது எனக்கு மட்டுமே தெரியும். அதேபோல் அவர்களுக்கும் தெரியும். எல்லோரும் அறிந்த உலகம் நம் கண்முன்னே இருக்கிறது. இதில் என் உலகம், அவன் உலகம், நம் உலகம் என்று பிரிந்து கிடக்கிறது. இதை சொல்பவன் ஒருவன், ஆம் என்பவன் இன்னொருவன். அப்படியே அந்தரத்திலிருந்தபடி காத்து கொண்டிருக்கிறது உலகம். துணிந்தவன் நகர்கின்றான், அசைந்தது வாழ்க்கை.

கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது கவிதைகளோடு கானங்கள். இந்த கவிதையின் தலைப்பு பயணங்கள் முடிவதில்லை. எப்பொழுதாவது ஒரு முறை மட்டுமே நான் செல்லும் பேருந்து பயணங்களில் மிக அரிதாகவே அமைகிறது சண்டலோர இருக்கையும் அதை ரசிக்கும் மனமும். இரவுகள் தனியொரு உலகம். பயணிக்கும் இரவுகள் கூடுதல் வசீகரம். இரவுகள் தனி ஒரு உலகம். பயணிக்கும் இரவுகள் கூடுதல் வசீகரம். நகர நெரிசலில் மெல்ல துவங்கும் பயணம். மெல்ல மெல்ல வேகம் பிடிக்கிறது நகரம் தாண்டி நகரும் பேருந்து. கட்டிடங்கள் ஏதுமற்ற சாலையில் இருபுறமும் இருள் சூழ்ந்த பாதையில் தொடர்கிறது என் பயணம். கட்டிடங்கள் ஏதுமற்ற சாலையில் இருபுறமும் இருள் சூழ்ந்த பாதையில் தொடர்கிறது என் பயணம். இரவை ரசிக்க விருப்பமில்லா மனிதர்கள் உடன் வருவதாய் ஓடி வரும் நிலவுக்கும் விழிமூடி மறுப்பு தெரிவிக்கிறார். பேச ஆசையாய் வரும் தென்றலை சன்னல் மூடி துரத்தி விடுகிறார். இரவு என்பது உறங்க மட்டுமே என்பதாய் எல்லோரும் உறங்கி போக விழித்தபடி பயணம் செய்கிறோம் நானும் என் கனவுகளும். இரவு என்பது உறங்க மட்டுமே என்பதாய் எல்லோரும் உறங்கி போக விழித்தபடி பயணம் செய்கிறோம் நானும் என் கனவுகளும். அமைதியான ஆழ்ந்த இரவில் உடன் பலர் பக்கம் இருந்தும் தனிமையின் பிடியில் சிக்கி கிடக்கையில் தென்றலும் நிலவும் பெரும் ஆறுதல்தான். வார்த்தை ஏதும் நான் சொல்லாமலே என் உள்ளம் புரிந்த உற்ற நண்பனாய் மௌனம் பேசியபடி உடன் வரும் நிலவு. ஏதேதோ நினைவுகள் இதயம் நொறுக்க ஓவென கதறி அழத் தோன்றும் வேளையில் ஆறுதலாய் தலை கோதி தாளாட்டும் தென்றல். துடைக்க மறந்த கண்ணீர் துளிகள். கண்ணம் வழிந்து இருளில் கரைய கண்கள் மூட விருப்பமின்றி இரவை கடக்க காத்திருக்கின்றேன். எப்படியும் அமைந்து விடுகிறது வாழ்க்கையில் இதுபோல் சில பயணங்கள். வாழ்க்கை போகிறது ஓர் முடியாத பயணமாய் எப்படியும் அமைந்து விடுகிறது வாழ்க்கையில் இதுபோல் சில பயணங்கள். வாழ்க்கை போகிறது ஓர் முடியாத பயணமாய் தேடிக்கொண்டே இருக்கிறது மனம் நிலவையும்

தென்றலையும் தேடிக்கொண்டே இருக்கிறது மனம் நிலவையும் தென்றலையும். இந்த கவிதையை தந்திருந்தார் சசி. கவிதையின் தலைப்பு பயணங்கள் முடிவதில்லை. கோடை பண்பலையின் நிகழ்ச்சிகளை ரசித்துக் கொண்டே பேருந்து பயணத்தில் ஈடுபட்டிருக்கும் உங்களின் பயணம் சிறக்க வாழ்த்துகிறது கோடை பண்பலை 100.5.

0: உங்கள் பிரிய கோடை பண்பலை 100.5 கவிதையும் கானமும்.
1: கவிதை கேளுங்கள், கருவில் பிறந்தது ராகம்.
0: இனி வா அதியமான் அவர்களின் முடிசூடா புன்னகை எனும் தலைப்பிலான கவிதை. கவிதையின் தலைப்பு முடிசூடா புன்னகை. கவிதை தந்திருந்தார் வா அதியமான். ஆம், நானே இதை எதிர்பார்க்கவில்லை உத்தமர்களே. சிறகு விரித்து பறந்து வந்த அந்த 43 புன்னகை என் இதழ்களில் வக்கனையாய் அமர்ந்த பிறகே அது ஒரு இளவரசனின் இதழ்களில் அமர வேண்டிய புன்னகை என்பதை அறிய வந்தேன். இதழ்களின் முகவரி எப்படியோ தடம் மாறிவிட்டது. இதழ்களின் முகவரி எப்படியோ தடம் மாறிவிட்டது. அதற்கு முன்னமே வந்தமர்ந்து முகம் மொய்த்த 42 புன்னகைகளும் புதுவரவை கண்டு எழவும் இல்லை, தொழவும் இல்லை. ஆத்திரத்தில் உளம் கொதித்து பெருங்குரல் எடுத்து குந்தி அழுவதற்கு தயாராகிறது அந்த முடிசூடா 43 புன்னகை. இது முடிசூடா புன்னகை எனும் தலைப்பிலான கவிதை. தந்திருந்தார் வ அதியமான். கோடை பண்பலை 100.5 கவிதைகளோடு கானங்களும் ரசித்திருப்பீர்கள். இனி அடுத்த வாரம் வியாழக்கிழமை காலை 10 சந்திப்போமா? கவிதைகளோடு கவிதைகளாவோம். அதுவரை உங்களின் சிநேகம் தேடும் செழிப்பான நினைவுகளோடு விடைபெறுகிறேன். அமுதா.

0: வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் உறுதிப்பாட்டை ஆபரேஷன் சிந்தூர் உலகிற்கு எடுத்துரைத்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எந்த ஒரு சூழலையும் எதிர்கொள்வதற்கு நமது படைகள் தயாராக உள்ளது என்பதை ஆபரேஷன் சிந்தூர் எடுத்துரைத்துள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். தீவிரவாதத்திற்கு எதிரான அரசின் உறுதிப்பாடு மற்றும் பாதுகாப்பு படையின் துல்லிய திறனின் அடையாளமாக ஆபரேஷன் சிந்தூர் திகழ்கிறது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். விவசாயிகள் எதிர்கொள்ளும் அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வு காண தேவையான உதவிகளை மத்திய அரசு வழங்கும் என்று வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். தொழிலாளர்களின் நலன்களை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். பழங்குடியினர் மேம்பாட்டிற்கான திட்டங்களை மாநில அரசுகள் முழுமையாக செயல்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. தவிக தலைவர் திரு விஜய் தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை இரண்டாவது நாளாக இன்று சந்தித்து பேசினார். நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மெக்சிகோவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். சீனாவின் ஷாங்காயில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா மகளிர் குழு பிரிவில் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஸ்வீடனில் நடைபெற்று வரும் டெப்சிக்மென்ட் செஸ் போட்டியின் ஆறாவது சுற்று முடிவில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி 4.5 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். போலந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 5வது சுற்று முடிவில் இந்தியாவின் குகேஷ் 5 புள்ளிகளுடன் முதலிடம் உள்ளார். டாஷ்கண்ட் கிராண்ட் பிரி சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷவாணி கொடைக்கானல் பண்பலை 100.5.

0: கோடை பண்பலை 100.5 லே கேஎஃப்எம் வழங்குவோர் வசந்தன் கோ.
1: தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
2: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
3: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோ தான் சரின்னுட்டு.

0: இனிய முற்பகல் வணக்கம் நேர்களே. கோடை காலம், இந்த நேரத்தில் நிறைய இடங்களுக்கு சுற்றுலா பயணம் செல்வோம். இருந்தாலும் கொடைக்கானலுக்கு சுற்றுலா வர்றது ரொம்ப மகிழ்ச்சி தான். அதிலும் கோடை மலையின் அழகினை ரசிக்க வந்திருக்கக்கூடிய சுற்றுலா சொந்தங்களை சந்திக்கக்கூடிய அளவலாவும் இந்நிகழ்ச்சி லேக் எஃப்எம். ஏரிச்சாலை இருந்து சுற்றுலா சொந்தங்களை சந்திக்கிறார் சசிரேகா.
1: வணக்கம். நம்ம லேக் எஃப்எம்காக இப்ப எங்க நின்றுட்டு இருக்கோம் அப்படின்னா புழுகுலேன்னு இருக்க பயணம் இருக்கோம். இப்ப இந்த காலநிலை எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா, மேகம் ரொம்ப கிட்ட இருக்கு, விரலால கொஞ்சம் தொட்டா போதும் இப்பவே மழையை கொட்டிடும் போல அந்த அளவுக்கு ரொம்ப இதமான ரம்யமான ஒரு காலநிலை. நம்ம முன்னால அழகான ஒரு குடும்பம் இருக்காங்க, நம்ம அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: என்ன உங்க பேர் சொல்லுங்க?
2: பேர் கௌரி.
1: கௌரி,
2: சரிங்களா மேம்.
1: எங்க இருந்து?
2: அங்க புதுக்கோட்டையில.
1: புதுக்கோட்டையில
2: நாங்க இன்னையோட 2 days ஆச்சு.
1: இன்னையோட 2 நாட்கள் ஆகுது. எங்க எல்லாம் சுத்தி பாத்தீங்க?

0: நாங்க இப்போ நாங்க ரெகுலரா இங்க கொடைக்கானல் தான் வந்துட்டு இருக்கோம். இப்பதான் ஃபர்ஸ்ட் பார்க் இங்க வந்திருக்கோம். அடுத்தது லேக்கு, குணா பார்க்கு, அந்த மாதிரி போலாம். போட்டிங் போலான் இருக்கீங்க, இல்லன்னா கண்டிப்பா வந்து கொடைக்கானல் பயணம் நிறைவு பெறாது. அப்பா கிட்ட பேசிடலாம். சொல்லுங்க, வணக்கம், உங்க பேர் என்ன?
1: என் பேர் சாக்ஷினி.
0: சாக்ஷினி, சரிம்மா, என்ன பண்றீங்க, என்ன படிக்கிறீங்க?
1: நான் 8th படிக்கிறேன்.
0: 8th வகுப்பு படிக்கிறீங்க? இந்த வருடமா 8th வகுப்பு போறீங்களா?
1: ஆமா.
0: எப்படி இருக்கு உங்களுக்கு கொடைக்கானல் வந்தது?
1: ரொம்ப ஜாலியா இருக்கு.
0: என்ன வாங்கி கொடுத்துறாங்க? கையில தோளம் தவிர்த்து அப்பளம் எல்லாம் வந்தாங்க.
1: ஐஸ்கிரீம் வாங்கிருந்தாங்க.
0: குளுகுளு ஐஸ்கிரீம் சாப்பிட்டீங்களா? பேசிடலாம். உங்க பேர் சொல்லுங்க அக்கா. எனக்கு தங்கச்சி.
1: என் பேர் சைலோஷினி.
0: அஜித் சாங் உன்னை பார்த்த பின்பு நினைக்கிறேன்.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 3505151.
3: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
4: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
3: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர், பித்தளை, அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன். ஸ்கூல், காலேஜ், ஆபீஸ் பேக், ஷூ, செப்பல், மெத்தை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன். மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட். டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்.
4: பர்னிச்சருக்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
5: Shiva Textiles and Summer Vibes. இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃப்ராக்ஸ், டிஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ்னு சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க Shiva Textiles. புதிய அனுபவம் எப்பொழுதும்.
6: நீங்க சொந்தமா டாக்ஸி வாங்க ஆசைப்படுறீங்களா? அப்ப உடனே டாடா எக்ஸ்பிரஸ் புக் பண்ணிக்கங்க. செடான் செக்மெண்ட்லயே மோஸ்ட் பவர்ஃபுல் என்ஜின் இதுல தான் இருக்கு.

0: CNG செக்மெண்ட்லயே அதிக பூட் ஸ்பேஸ் கொடுக்கிற நிறுவனம் நம்ம டாடா தான். டூயல் சிஎன்ஜி டேங்க் என்பதால அதிக ஃபியூல் கெபாசிட்டி மற்றும் அதிக மைலேஜ். லாபகரமான டாக்ஸிக்கு டாடா எக்ஸ்பிரஸ் டி தான் கிங். புக்கிங் அண்ட் வெயிட்டிங் பீரியட் இல்லாம உடனடியா வண்டியை டெலிவரி எடுக்க அருகில் உள்ள டாடா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
1: ஏனா புது ஏசி எவ்ளோ குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சுண்டியா எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

நம் கோடை பண்பலை 100.5 நாளை நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி யாதுமாகி நாளைய யாதுமாகி நிகழ்ச்சி அன்னையர் தின சிறப்பு நிகழ்ச்சியாக

0: சிறப்பு விருந்தினராக நம்மோடு இங்கே கோயம்புத்தூரை சேர்ந்த லதா ராதாகிருஷ்ணன் அவர்கள்.
1: எந்த சூழ்நிலையிலும் குழந்தைங்க என்ன செஞ்சாலும், எவ்வளவு வெறுத்தாலும், தப்பு செஞ்சாலும் ஒரு அம்மாவால தன்னுடைய குழந்தைய வெறுக்கவே முடியாது. அந்த நேரத்துல கோபப்பட முடியுமே ஒழிய வெறுக்க முடியாது. சோ அதனால எல்லா குழந்தைங்களும் அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ்.
0: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, நாளை நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி யாதுமாகி.
2: நேர்கள் இணைந்திருப்பது கோடை பண்பலை 100.5 லேக் FM. வழங்கிக் கொண்டிருப்போர் வசந்தன் கோ.
3: ஏசியா ஏசி வாங்க வசந்தன் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டுக்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை, வசந்தன் கோ.
4: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
5: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
6: கோபால் பல் பொடி.
7: Jenny's Institute of Hotel Management.
8: ஆண்டுதோறும் முன்னணி நட்சத்திர ஹோட்டல்களிலிருந்து கேம்பஸ் இன்டர்வியூக்கள்.
7: மிக குறுகிய காலத்தில் உலகளாவிய வேலை வாய்ப்பு.
8: மாணவிகளுக்கு கல்வி கட்டணத்தில் சிறப்பு சலுகை.
7: உலகத்தரமே உன்னத நோக்கம் என்னும் தாரக மந்திரத்துடன் கல்வி பணியில்.
8: Jenny's Institute of Hotel Management, மணிகண்டம் ரோட், ராம்ஜி நகர், திருச்சி.
9: உங்களுக்கு சுகர், பிபி இருக்கா, கால் வீக்கம், கிட்னி ஸ்டோன்ஸ், சிறுநீர் பிரச்சனைகள் இருந்தா நம்ம பிரீத்தி மருத்துவமனைக்கு வாங்க. சிறுநீர் மற்றும் சிறுநீரக நலத்திற்கான இலவச மருத்துவ முகாம் நடக்குது.
10: இந்த முகாம்ல அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன், RFT, சிறப்பு மருத்துவர் ஆலோசனை, ரத்த சர்க்கரை மாதிரியான இன்னும் பல பரிசோதனைகள் இலவசமா பண்றாங்க.
9: May 8, 9, 10 மற்றும் May 15, 16, 17 வெள்ளி, சனி, ஞாயிறு மட்டும் தான். இடம் பிரீத்தி மருத்துவமனை, உத்தங்குடி, மதுரை. கால் 8227-8233.
11: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு. 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர், திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943-96014.
3: ஏசியா ஏசி வாங்க வசந்தன் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை, வசந்தன் கோ.
12: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்,
13: சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டு தவணி, மதுரையின் நல்வாழ்த்துகள்.
14: வணக்கம்.
15: உங்க பேர் சொல்லுங்க.
14: என் பேரு தண்டபாணிங்க. நாங்க கரூர்ல இருந்து வர்றோங்க.
15: சரிங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
14: நான் கார்பரேஷன் பஸ் கண்டக்டரா இருக்கேன்.
15: சரிங்க, எப்படி இருக்கும் இப்ப பிஸியான ஒரு காலத்துல வந்து குடும்பத்தோட நேரத்தை செலவழிக்கிறது கொடைக்கானல்?
14: ரொம்ப அரிதான வாய்ப்பா இருக்குங்க, கோடை பண்பலையில பேசுறது.
15: சரிங்க,
14: ரொம்ப நன்றிங்க.
15: ரொம்ப படவெடுப்பா இருக்கீங்களா? எத்தனை நாள் ஆச்சு இங்க வந்து?
14: இப்ப நேத்து வந்தேங்க.
15: நேத்து வந்தேன். எங்க எல்லாம் சுத்தி பாத்தீங்க?
14: இப்ப இங்கதான் நேத்து பாத்து சுத்தி பாத்துட்டு போட்டிங் போனாங்க.
15: சரிங்க.

0: என் பேர் கல்யாணிங்க. வீட்டுக்காரு 40 வருஷமா ஒர்க் பண்ணி வெளியில ரிட்டையர் ஆகி வந்துட்டோம். 7 வருஷம் ஆகுது. நான் வந்து இப்ப ஒரு 20 வருஷமா குறைஞ்சபட்சம் கேக்குறோம். 15 வருஷமா ஃபுல்லா கேக்குறதான். இப்ப ஒரு 2 வருஷமா கரண்ட் கட்டுப்பாடு நின்று போகுதுன்னு சொல்லி இப்ப யூபிஎஸ்ல கனெக்ஷன் கொடுத்து
1: பாருங்க.
0: எல்லாம் பாக்குறதே இல்லைங்க. எங்க எஃப்எம் தான்
1: எனக்கு
0: ரொம்ப பிடிச்சிருக்குங்க. என்ன குடும்பத்துல நடக்குதோ அதையும் குடும்பத்துல எப்படி பெண்கள் இருக்கணும் அப்படிங்கறத நிறைய நீங்க சொல்றீங்க. எனக்கு ரொம்ப பாடம். மன கவலையா இருந்தேன்னா உங்களுடைய நிகழ்ச்சியை கேட்க நிறைய இருந்திருக்கேன்.
1: சரி, அம்மா வந்து சொல்லிட்டாங்க. நான் பேசுற வரைக்கும் பேசி முடிக்கிற வரைக்கும் வராதீங்கன்னு சைகையிலே நம்ம வந்து காமிச்சாங்க.
0: என்ன நிகழ்ச்சி அவளுக்கு? தூங்கணும் ரொம்ப நிகழ்ச்சி. அதனால நம்பர் வாங்கிட்டேன்.
1: முட்டைக்கிழக்கி
0: பாட்டு
1: எல்லாருக்காகவும் எல்லாருக்காகவும் பாடல்களுக்கெல்லாம் நன்றிங்க.
2: ரொம்ப நன்றி.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது கோடை பண்பலை 100.5 லேக் FM. வழங்கியோர் வசந்தன் கோ.
1: தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
2: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
3: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோ தான் சரின்னுட்டு.

0: என் பேர் சுந்தரி சின்னசாமி, மதுரையில இருந்து வர்றோம். மதுரை பக்கத்துல திருமங்கலம், திருமங்கலம் பக்கத்துல பல்லக்காப்பட்டின்னு ஒரு கிராமம்,
1: பல்லக்காப்பட்டி பக்கத்துல
0: எல்லாமே நல்லா இருக்கு. இன்னும் சூசைட் பாயிண்ட் பாத்துட்டோம், குணா கேவ் பாக்கணும். இனி போய் குணா கேவ் பாத்துட்டு போட்டிங் போயிட்டு அப்படியே வீட்டுக்கு
1: போகலான்னு இருக்கீங்க. இப்ப நம்ம வந்து நம்ம கூட பேசுறதுக்காக இன்னும் இரண்டு
2: மோனிகா
1: கூலி பக்கத்துல இருந்து கேக்கலாமா? நன்றிங்க,
0: தேங்க்யூ மேம்.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: Shiva Textiles and Summer Vibes. இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வெட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃப்ராக்ஸ், டி ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ்னு சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க Shiva Textiles. புதிய அனுபவம் எப்பொழுதும். தாவணி, மதுரை.
2: கோடை பண்பு 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
3: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
4: நம்ம முன்னாடி வந்து கொஞ்சம் பார்த்துட்டு ஒரு சார் வந்து நிக்கிறாரு.

0: சுற்றுலா தலம் புறப்பாவ
1: சரி சரி குடும்பத்துக்காக வந்து நீங்க எல்லாருமே வந்து புகைப்படம்

0: வீட்டுல
1: வந்து இருந்து
2: நாங்க சும்மாதான் வீட்டுல
1: இருக்கோம். மாமா உங்க பேர் சொல்லுங்க. மாமா
3: என் பேர் பஞ்சவர்ணம்.
1: சரிம்மா, நீங்க ரொம்ப அமைதியா இருக்கீங்கம்மா, இருக்கா? போய் கொஞ்ச நேரம் போய் வைப்பீங்க அப்படின்னா வந்து ரிலாக்ஸ் கிடைச்சிருக்கும். சரி, உங்க எல்லாருக்காகவும் நம்ம போடு பண்ணல இருக்கு இல்லையா, எங்களுக்கு ஒரு பாடல் வருது, உங்களை சந்திச்சதுல மகிழ்ச்சி, நன்றிங்க.

0: என்
1: பேர் ஜெயவேல், சேலத்துல வரோம். நாங்க இது மூணாவது தடவை வந்திருக்கோம், மூணு வருஷமா வந்துட்டு இருக்கோம். கொடைக்கானல் நல்ல கிளைமேட், சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு, என்ஜாய் பண்ணிட்டு
2: இருக்கோம். குடும்பத்தினரையும் கூட்டிட்டு வந்திருக்கோம்,
1: குடும்பத்துல எல்லாருமே வந்திருக்கோம், ஃபேமிலியோட வந்திருக்கோம்.
3: நான் விஸ்வதாரணி.
2: என்ன படிக்கிறீங்க?
3: நான் வந்து இப்பதான் டென்த் படிச்சு எழுதியிருக்கேன். ரொம்ப பிடிச்சிருக்கு, ஹாலிடேஸ் டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ரொம்ப
2: நல்லா இருக்கு,
3: கூலிங்கா இருக்கு, கிளைமேட்டும்.
2: சரிங்க, நிறைய பேர் இருக்கனால
4: கவிதா.
2: சரிங்க,
4: தேர்ட் டைம் கொடைக்கானல் வந்திருக்கேன். சுத்தி பாக்கிறதுக்கு நிறைய பிளேஸ் இருக்கு, நல்லா சில்லுன்னு கிளைமேட் என்ஜாய் பண்ணலாம். எனக்கு பிடிச்ச பிளேஸ் சோஸ் ஃபாரஸ்ட், நல்லா இருந்துச்சு.
2: சரிங்க, உங்க பேர் சொல்லுங்க.
1: நன்றி.

0: இந்தியாவின் மாபெரும் தங்கம் மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: கோடை 11.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
3: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
4: நிறைவான நேயர்கள் நம்ம சந்திச்சிடலாம். வணக்கம் சார், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க.
5: மன்னார்குடி வந்திருக்கோம்.
6: என் பேரு ஜெயராணி, திருவாரூர்ல இருந்து வந்திருக்கோம். உங்க பேரு?
7: சண்முகப்பிரியா, ரோட்டரி கிளப் விருத்தாச்சலத்துல இருந்து வந்திருக்கோம்.
6: எப்படி இருக்கு
8: கொடைக்கானல்?
6: நிறைவான நேரத்துல உங்களை சந்திச்சதுனால நிறைய பேச முடியல, அப்படின்னா உங்களுக்காக ஒரு பாடல் தரலாம். என்ன
8: பாடல்?
6: இந்த பாடல கொடுத்துட்டு அப்படியே நிகழ்ச்சியில இருந்து நாமளும் விடைபெறுகிறோம். சத்திரியா தேசாலுடன் நூறு சதவீதம் நேர்களை.

0: ஓர் உன்னத கானம். இது உங்கள் கோடை பண்பலை 100.5.
1: கோடை பண்பலை 100.5 சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை வழங்கும் மகளிர் நேரம்.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
3: இனிய வணக்கம் நேயர்களே, வணக்கம் சகோதரிகளே. அந்த காலத்திலும் இக்காலத்திலும் எந்த காலத்திலும் பெருமை சேர்க்கும் தரப்பினராக பெண்கள் விளங்குகின்றார்கள். இலக்கியத்தில் எழுச்சி பெற்று கலைகளின் பொக்கிஷமாக திகழ்கிறார்கள். சவால்களை கடந்தே சாதனை புரிகின்றனர் என்பதே உண்மை. இசை தேன் சிந்தும் பூஞ்சோலை கோடை பண்பலையின் ஒரு பிள்ளையில் இப்பொழுது வருகிறது. சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரையின் மகளிர் நேரம். மகளிர் நேரத்தில் என்று கண்டுபிடி கண்டுபிடி குறிப்புகளை வைத்து விடையை கண்டுபிடிக்கணும். விடை தெரிந்திருந்தாலும் 3 கேள்விகளாவது கேட்கணும், அதற்கு பிறகு விடையை சொல்லணுங்க. சகோதரிகளுக்கான தொலைபேசி எண்கள் அறிமுக மகளிருக்கு 24 24 29 மற்றும் ஒரு எண் 290 333. மற்ற அனைத்து சகோதரிகளுக்கும் 24 24 26. கொடைக்கானலின் முன் இணைப்பு எண் 0454.

0: ராமநாதபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் நண்பகல் 12:03 நிமிடம்.
1: 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
0: மகளிர் நேரம் நிகழ்ச்சியோடு ஜி மீறி இப்ப முதல் சகோதரியை சந்திச்சிடலாம். வணக்கம். வணக்கங்க.
2: ஹலோ.
0: வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா.
2: தேனி மாவட்டம் கம்பானப்பட்டில இருந்து நிவேதா பேசுறேன்.
0: நிவேதா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்கம்மா?
2: இந்த பீட்ரூட் அறுத்துட்டு இருக்கோம் தோட்டத்துல.
0: தோட்டத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களா?
2: 10-12 பேர் இருக்கு, எல்லாத்துக்கும் ஹாய் சொல்லிருங்க.
0: சரி, எல்லாத்துக்கும் ஒரு ஹாய் சொல்லிடலாம். தோட்டத்துல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும். அப்படியா, இன்னைக்கு பேசிட்டீங்கல்ல?
2: பேசிட்டோம்.
0: சரிங்கம்மா, கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க.
2: சொல்லுங்க.
0: என்கிட்ட இருக்கிறது வந்து ஒரு பூ, அதிக நறுமணம் வாய்ந்த பூ.
2: என்ன கலர்ல இருக்கும்?
0: அந்த குருத்தோலை எல்லாம் சொல்லுவாங்கல்ல,
2: குருத்தோலை.
0: வெள்ளையும் இல்லாம மஞ்சளும் இல்லாம கலந்து இருக்கும் இல்லையா, அந்த கலர்ல இருக்கும்.
2: சின்னதா இருக்குமா பெருசா இருக்குமா?
0: ரொம்ப சின்னதாகவும் இருக்காது, நார்மல் சைஸில் இருக்கும். மாலை நேரங்களில் அதிகம் வாசம் வீசக்கூடியது.
2: மாலை நேரத்தில் இது வெள்ளையும் மஞ்சளும் கலந்துருக்குமா?
0: லைட்டாக,
2: லைட்டாக மஞ்சள் இருக்கும். எத்தனை எழுத்து?
0: எத்தனை எழுத்தா? நாலு எழுத்து.
2: நாலு.
0: சங்க காலத்தில் பெண்களால் அதிகம் விரும்பப்பட்ட பூ. இந்த பூவோட சாறு, மஞ்சள், சுண்ணாம்பு எல்லாம் சேர்த்து குங்குமம் கூட தயாரிக்கிறாங்க. இல்லங்க, ஆரம்பத்துல சொல்லிட்டேன்ல பூ அப்படின்னு சொல்லிட்டேன். சரி, தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க. தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்கம்மா. இப்ப அடுத்த சகோதரிட்ட கேட்டுடலாம். வணக்கம். வணக்கங்க
3: அக்கா. வணக்கம் அக்கா.
0: வணக்கம், பேச சொல்லுங்க.
3: கரும மாட்ட வாங்கலாம் நல்லா இருக்கீங்களா?
0: ரொம்ப நல்லமா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன்.
0: நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
3: கேட்டுருக்கேன்.
0: கேள்வி கேட்கலாம்.
3: நீங்க
0: பேசுறது விட்டு விட்டு கேக்குது, சரியா கேக்கலையே.
3: இல்ல, நீங்க ஃபர்ஸ்ட் கேட்டீங்களே, சரியா மறந்துட்டேன். நான் கேட்க வேண்டிய கேள்வி கேக்கணும்னு சொல்றேன்.
0: என்கிட்ட இருக்குது ஒரு பூ அப்படினு சொல்லிட்டேன், அதிக நறுமணம் வாய்ந்தது, மாலை நேரங்கள்ல வந்து வாசம் அதிகம் வீசக்கூடியது, சங்க காலத்துல வந்து பெண்களால் அதிகம் விரும்பப்பட்ட பூ. இந்த பூ வந்து இந்த பூவோட சாறு, மஞ்சள், சுண்ணாம்பு எல்லாம் சேர்த்து குங்குமம் தயாரிக்கப்படுது.
3: மரமா? சரியாக்கா,
0: மரம்லாம் இல்லங்க.
3: செடிதானா? இப்ப நம்ம வீட்டுல வளர்க்கறதா இல்ல ஆத்துவாரத்துல இருக்குமா?

0: வீட்லேயும் வளர்ப்பாங்க, பூஜைக்கெலாம் பயன்படுத்துவாங்க. ஒன்றும் இல்லை, இலக்கிய தமிழில் கைதை என்ற பெயரால் அழைக்கப்படுகிறது அந்த பூ. யோசிக்கிறீங்களா?
1: ஆமாக்கா. இல்லைக்கா, வேற எதுக்கு யூஸ் பண்ணுங்கக்கா?
0: பூஜையெல்லாம் பண்ணுவாங்க, பெண்கள் வந்து அணியக்கூடியது, வாசனை வந்து அதிகமாக இருக்கும். அடுத்த சகோதரிட்ட கேட்டுடலாங்க. நன்றிங்க, தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், பேச சொல்லுங்கம்மா.
2: புவனா.
0: புவனா எங்க இருந்துங்க?
2: தூத்துக்குடி மாவட்டம், கோயில்பட்டியில இருந்து.
0: தூத்துக்குடி. என்ன பண்ணிட்டு இருக்கீங்கம்மா?
2: வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம்.
0: என்ன வேலை பாக்குறீங்க?
2: பாக்கெட் போடுறது. நாட்டு மருந்து கடையில பாக்கெட் போடுறது.
0: சரிங்கம்மா, சரிங்கம்மா. நிகழ்ச்சி கேட்டுட்டு
2: இருக்கீங்களா? ஆமா மேம், கேட்டுட்டு தான் இருந்தேன்.
0: நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா? கேள்வி கேளுங்க.
2: இது என்ன மாதிரி பூ?
0: ரொம்ப வாசனை வருங்க. அதுல குங்குமம் தயாரிக்கிறாங்க. இந்த பூவோட சாறு அப்புறம் மஞ்சள் சுண்ணாம்பு மூணை சேர்த்து வந்து குங்குமம் தயாரிக்கிறாங்க.
2: இது கோயில்லயே வச்சிருப்பாங்கல்ல பூஜைக்கு?
0: வச்சிருப்பாங்க.
2: தாளம்பூ.
0: சரியான விடை. யோசிச்சுட்டே இருந்தீங்களோ?
2: நன்றிங்கம்மா.
0: புவனா நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு
2: நன்றி.

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடல நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
3: உங்களுக்கு மிஸ்டர் கோல்டு மாதிரி 100% கடல எண்ணெயா, இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
2: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
3: அளவாவது மிஸ்டர் கோல்டு மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா, இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
2: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
3: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்,
4: மிஸ்டர் கோல்டு 100% கடல எண்ணெய்.
5: Shiva Textiles and Summer Vibes. இப்போதே தொடங்குங்கள் குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃப்ராக்ஸ், டி ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ், சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும். தாவணி மதுரை.
6: கோடை பண்பு 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
7: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
8: நேர்கள் இணைந்திருப்பது கோடை பண்பலை 100.5 சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை வழங்கிக் கொண்டிருக்கும் மகளிர் நேரம்.
9: நேரம் வந்து 12:15 ஆயிடுச்சு. மகளிர் நேரத்தில் கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்ச்சியில் இருக்கும் அடுத்த சகோதரிக்கு வணக்கம். வணக்கங்க.
10: இங்க நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் வட்டம் சின்ன மருதுன்ற கிராமத்துல இருந்து வினோப்ரியா பேசுறேங்க.
9: வினோப்ரியா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
10: நான் ஆங்கில பட்டதாரி ஆசிரியராக வேலை பார்த்துட்டு இருக்கேங்க.
9: இப்ப விடுமுறையில இருக்கீங்களா?
10: இப்ப விடுமுறையில இருக்கேங்க.
9: சரிங்கம்மா, உங்களுடைய பொழுதுபோக்கு அப்படின்னா என்ன சொல்வீங்க?
10: மேம், இங்க நாங்க விவசாயம் பார்த்துட்டு இருக்கோம், பார்த்துட்டு இருக்கோம், மாடு இது பார்த்துட்டு இருக்கோம். இதெல்லாம் எங்களுடைய
9: நிறைய வேலைகள்லாம் பாப்பீங்க போலயே. ஒரு பக்கம் பட்டதாரி ஆசிரியர்,
10: விடுமுறையில இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் வேலைகள் பண்ணிட்டு இருக்கோம்.
9: சரிங்க, என்ன விவசாயம் பண்ணிருக்கீங்க தோட்டத்துல?
10: என்ன
9: விவசாயம் பண்ணிருக்கீங்க தோட்டத்துல? என்ன போட்டிருக்கீங்க
10: மேம்? கிழங்கு போட்டிருக்கோம், குச்சி கிழங்கு போட்டிருக்கோம் மேம், கரும்பு போட்டிருக்கோம்.
9: சரிங்க சரிங்க,
10: தென்னை மரம் இருக்கு.
9: சரிங்க, நிகழ்ச்சிக்கு போலாமா?
10: போலாங்க மேம்.
9: ஒரு ஆபரணம்.
10: ஓகேங்க மேம்.
9: கேள்வி.

0: நீங்க தான் கேட்கணும்.
1: ஓகே சாரி, இது வரைக்கும் இந்த நிகழ்ச்சியில் நான் என்ன பார்ட்டிசிபேட் பண்ணலங்க அதனால தெரியல.
0: சரிங்க, மூணு கேள்வி கேட்கலாம்.
1: ஓகேங்க,
0: தெரிஞ்சா கடைசியில் சொல்லலாம்.
1: பெண்கள் அணியக்கூடியதுங்களா?
0: ஆமாங்க, பெண்கள் அணியக்கூடியதுதான்.
1: ஓகேங்க மேம், பெண்களுடைய எந்த பாகத்தில் அணியக்கூடியதா இருக்கும்?
0: சத்தத்தை தரக்கூடியது. அதாச்சும் கண்டுபிடிச்சிருங்க நினைக்கிறேன். ஆ,
1: கால் அணியக்கூடியதுங்களா?
0: ஆமாங்க, வெள்ளி தங்கத்தால் செய்யப்படுகிறது.
1: வெள்ளி தங்கத்தால் செய்யப்படும். கொலுசுங்களாங்க?
0: சரியான பதிலுங்க. சலங்கை அப்படிங்கிற பேரும் அதுக்கு இருக்கு. நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது நன்றிங்கம்மா.
1: ரொம்ப நன்றிங்க.
0: வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்மா, பேர் சொல்லுங்க.
2: தேனி மாவட்டம் சின்னமனூர் சொக்கநாதபுரத்துல இருந்து ஃபோன் சாய் பேசுறீங்க மேடம்.
0: அவன் தாய் எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: ரொம்ப நலமா இருக்கோங்க. நிகழ்ச்சிக்கு போயிடலாமா?
2: சரிங்க மேடம்.
0: ஒரு மாவட்டம்.
2: மாவட்டமாங்க மேடம். எத்தனை எழுத்துங்க மேடம்?
0: நாலு எழுத்துங்க.
2: நாலு எழுத்தா? அந்த மாவட்டத்தில் என்ன சிறப்புங்க மேடம்?
0: எலுமிச்சை வந்து அதிகமாக சாகுபடி செய்யப்படுதுங்க.
2: வேற சிறப்பு?
0: புளியங்குடி நகரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாவட்டத்தில் தான் இருக்கு. மேல அடுத்த சகோதரிய சந்திச்சிடலாம். வணக்கம். வணக்கங்க
3: சகோதரி. மதிய வணக்கம்.
0: உங்களுக்கும் வணக்கங்க, பேர் சொல்லுங்க.
3: ஒரு
0: மாவட்டம்
3: அது என்ன மாவட்டங்கிறது வந்து எனக்கு கணிக்கிறது கணிச்சு சொல்ல வரல. அதான் கேட்குறேன்.
0: ஆ, கேள்வி கேளுங்க. கேள்வி கேட்டாலே பதில் சொல்லிடலாம்.
3: அது வந்து எதுக்கு சிறப்பானது?
0: எலுமிச்சை வந்து அதிகமாக சாகுபடி செய்யப்படுது அப்படின்னு
3: சொல்லியாச்சு. எலுமிச்சைனாக்கா இப்போ மற்றபடி வியாபாரங்கள், மற்ற வியாபாரம் இது எல்லாம் சிறப்பானதா?
0: முக்கியமாக எலுமிச்சை தான். புளியங்குடி நகரம் வந்து இந்த மாவட்டத்தில் இருக்கு.
3: அப்படிங்களா?
0: புளியங்குடி தான் இந்தியாவின் எலுமிச்சை நகரம் அப்படின்னு அழைக்கப்படுது.
3: அது வந்து வேற சிறப்புகள் எதுவும் இருக்காங்க?
0: வேற சிறப்புகள்னா எலுமிச்சை மட்டும்தாங்க.
3: அது மட்டும்தானா? சேலமா?
0: இல்லைங்க, தென்காசி மாவட்டம். சரிங்களா, நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு நன்றிங்க. இப்போ ஒரு பாட்டு கேட்டுட்டு சகோதரிகளை சந்திச்சிடலாம்.

0: உங்களுக்கு சுகர் பிபி இருக்கா, கால் வீக்கம், கிட்னி ஸ்டோன்ஸ், சிறுநீர் பிரச்சனைகள் இருந்தா நம்ம பிரீத்தி மருத்துவமனைக்கு வாங்க. சிறுநீர் மற்றும் சிறுநீரக நலத்திற்கான இலவச மருத்துவ முகாம் நடக்குது.
1: இந்த முகாம்ல அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன், RFT, சிறப்பு மருத்துவர் ஆலோசனை, ரத்த சர்க்கரை மாதிரியான இன்னும் பல பரிசோதனைகள் இலவசமா பண்றாங்க.
0: May 8, 9, 10 மற்றும் May 15, 16, 17 வெள்ளி சனி ஞாயிறு மட்டும் தான். இடம் பிரீத்தி மருத்துவமனை, உத்தங்குடி, மதுரை. கால் 8220782333.
2: கோடை பண்பு 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
3: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
4: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்,
5: சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி, மதுரையின் நல்வாழ்த்துகள்.
6: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃப்ராக்ஸ், டி ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ்னு சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும். மட்டு தாவணி, மதுரை.
2: கோடை பண்பு 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
3: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: வணக்கம். நேரம் வந்து 12:26 ஆயிடுச்சு. வணக்கங்க.
1: தூத்துக்குடி மாவட்ட கோயம்புத்தூர் காந்திமதி மேடம்.
0: உங்க பேருங்க?
1: காந்திமதி.
0: காந்திமதி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நான் வீட்டில் தான் மேடம் இருக்கேன். சரி, பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். இதுக்கு 100 நாள் வேலைக்கு போவேன் மேடம். அப்புறம் கீழ்த்தடி ஆஃபீஸ் போவேன்.
0: சரி, இன்னைக்கு லீவா உங்களுக்கு? உலக 7 அதிசயங்களில் ஒன்று. உலக 7 அதிசயங்களில் ஒன்று கேள்வியில் கேட்கலாம் நீங்க.
1: உலக அதிசயங்களில் ஒன்றா மேடம் இருக்கு?
0: இந்தியாவில், உத்தரப்பிரதேசத்துல ஆக்ராவில இருக்குங்க.
1: அப்படியா மேடம்? அது வந்து எப்படி மேடம், அது வந்து கோயில் மாதிரி இல்ல எப்படி?
0: முகலாய பேரரசர் ஷாஜஹான் கட்டியது.
1: சொல்லலாமா மேடம் பதில்?
0: ஆ, சொல்லிருங்கம்மா.
1: தாஜ்மஹால் மேடம்.
0: ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. நன்றிங்க நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
1: நன்றி மேடம், நன்றி.

0: அடுத்த சகோதரிக்கு வணக்கம். வணக்கங்க.
1: வணக்கம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா.
1: கரூர்ல இருந்து சுமதி.
0: உங்க பேருங்க?
1: சுமதி.
0: சுமதி, எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்லா இருக்கேன்.
0: ரொம்ப நலமா இருக்கோங்க. கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க. வான வேடிக்கை பொருள்.
1: வான வேடிக்கை.
0: கேள்விகள் கேட்க தொடங்குங்க. பண்டிகை காலத்துல பயன்படுத்துவாங்க.
1: பண்டிகை காலம். வான வேடிக்கைங்களா?
0: ஆமாங்க. மெல்லிய கம்பிய கம்பியால வந்து பூசப்பட்டிருக்கும். மூணு கேள்வி கேட்கல, ஆனா விடைய சொல்லிட்டீங்க. நன்றிங்கம்மா.
2: நேர்கள் இதுவரை கேட்டது கோடை பண்பலை 100.5 சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை வழங்கிய மகளிர் நேரம்.
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
4: கோடை பண்பலை 100.5 ஜிம் கேன்சர் சென்டர் வழங்கும் மாயவளை நீலவழி. கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜிம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
5: கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜிம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜிம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
6: சைபர் குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி மாயவளை நீலவழி நிகழ்ச்சியில் நம்மோடு இணைய குற்றவியல் நிபுணர், சட்ட அமலாக்கம் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அனுபவங்கள் நிறைந்தவர் வாக்கி டாக்கியாக.
7: வணக்கம் கோடை எஃப்எம், நான் உங்க வாக்கி டாக்கி பேசுறேன். கடந்த சில தினங்களாக சைபர் கிரைம் ரிலேட்டடான அஃபென்சஸ் அதுல இருந்து நம்ம எப்படி பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கோம். அதன் தொடர்ச்சியாக இன்னைக்கு வந்து இந்த ஃபுட் டெலிவரி இந்த ஆப்ல வந்து நம்மளை எப்படி ஏமாத்துறாங்க, அதுல இருந்து எப்படி நம்ம தற்காத்து கொள்ளலாம் அப்படிங்கறத பத்தி பேச போறோம். ஃபுட் வந்து ஆர்டர் பண்ணுவோம். ஸோ இதுலயுமே வந்து ஃப்ராட்ஸ்டர்ஸ் வந்து அவங்க ஃபுட் டெலிவரி சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி ஃபேக் ஐவிஆர் கால் பண்ணி உங்கள்ட்ட ஓடிபி பர்சனல் டீடைல்ஸ் வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க அந்த உங்களோட லாகின் யூஸ் பண்ணிட்டு மிஸ்யூஸ் பண்ற மாதிரி நிறைய கேசஸ் வந்து ரிப்போர்ட் ஆகுது. அவங்க வந்து இருக்க பே லேட்டர் ஆப்ஷன் வந்து மிஸ்யூஸ் பண்றாங்க. அதனால உங்களுக்கு யாராச்சும் இந்த மாதிரி ஃபுட் டெலிவரியில வந்து ஆஃபர் ரேட்ல கொடுக்குறோம், அதனால வந்து உங்களோட பாஸ்வேர்ட் ஷேர் பண்ணுங்க, பர்சனல் டீடைல்ஸ் ஷேர் பண்ணுங்க அப்படின்னா இதுவும் ஷேர் பண்ண வேண்டாம். அதே போல ஃபுட் ரிலேட்டட் டெலிவரியில வந்து ஐவிஆர் கால்ஸ்ல வந்து உங்கள்கிட்ட யாராச்சும் அந்த ஓடிபி வந்து ஷேர் பண்ண சொன்னா அதையுமே வந்து தவிர்த்துடலாம். அதே போல நீங்க வச்சிருக்க ஆப் எல்லாத்துக்குமே வந்து 2-factor ஆத்தன்டிகேஷன் வச்சிருந்தீங்கன்னா வந்து ஆடட் செக்யூரிட்டியா இருக்கும். அதே போல யாராச்சும் இந்த மாதிரி ஃபுட் டெலிவரியில இருந்து கால் பண்றோம், ஃபெஸ்டிவல் டைம்ல ஏதாவது ஃபுட் ஆஃபர் பண்றோம் அப்படின்னாலும்

0: அதோட உண்மைத்தன்மை வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்போ அவங்க வந்து ஏதாவது லோக்கலில் உள்ள ஹோட்டல்ஸோட டைப்பில் இருந்தாங்கன்னா அந்த ஹோட்டலை கன்சல்ட் பண்ணிட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணுறது, ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணுறது, அது எல்லாமே வந்து என்ஷூர் பண்ணிக்கலாம். அவங்க தானா வாலண்டராக வந்து உங்களுக்கு சொல்கிறாங்கன்னா அவங்க பர்சனல் பெனிஃபிட் இல்லாமல் பண்ண மாட்டாங்க. அதனால அதை கொஞ்சம் நம்ம ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டோட யோசிச்சோன்னாலே அந்த மாதிரி கேம்ப்ஸ்ல இருந்தெல்லாம் வெளியே வந்துடலாம். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, மதுன் ஒருத்தர் வந்து வீட்டில் டிவி பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு வந்து அப்போ ஃபெஸ்டிவல் டைம்ங்கிறனால ஒரு கால் வருது. வந்து நியூ இயர் ஆஃபராக வந்து ஆஃபர் ரேட்ல கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாரு. சரி, ஆஃபர் ரேட்ல வருதுன்னு சொல்லி இவரும் ஆர்டர் பண்ணிடுறாரு. ஓடிபி ஒரு மொபைல் வருது, அது வந்து சொல்லுங்கன்னு சொல்றாங்க. இவரும் சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் தான் தெரியுது அது வந்து ஃபேக்குன்னு சொல்லிட்டு. இது ஆஃபர் ரேட்ல கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி வாலண்டியரா அந்த மாதிரி ஃபுட் ரிலேட்டட் ஆப்ஸ்லேருந்து ஏதாவது கால் வந்துருந்ததுன்னா அது வந்து இமீடியட்டா 1930 அப்படிங்கிற நம்பருக்கு வந்து கால் பண்ணி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்தது அப்படின்னா இமீடியட்டா அந்த காலை கட் பண்ணிட்டு நம்ம கம்ப்ளைண்ட் பண்றதை என்ஷூர் பண்ணுங்க. இது வந்து மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது எந்த நம்பர்லேருந்து வந்ததுங்கிறத ட்ரேஸ் பண்ணால் அடுத்த ஆள் வந்து இதனால் பாதிக்கப்படாமல் தவிர்க்கலாம். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதை தவிர்க்கணும். அடுத்து அது வந்து மற்றவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி எஜுகேட் பண்ணுறதை என்ஷூர் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம பகிர்ந்துக்கிட்ட தகவல் ஃபுட் டெலிவரி ஆப் ஹேக் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு வேற ஒரு தகவலோடு சந்திக்கலாம். வணக்கம். கோடை எஃப்எம்.
1: சைபர் மோசடி பற்றி விளக்கம் அளிக்க மாயவலை மீள வழி நிகழ்ச்சியில் நாளையும் வாக்கி டாக்கி நம்மோடு இதே நேரம்.
2: ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கிய மாயவலை நீலவழி.
3: கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
4: உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு ஹர்ஷமித்ரா ஹாஸ்பிடல் வழங்கும் ரீல் போடுங்க, ரியல் ஹீரோ ஆகுங்க.
5: புகையிலை இல்லாத உலகத்தை உருவாக்குவோம், ஆரோக்கியத்துடன் வாழ்வோம்.
6: இப்படி புகையிலை எதிர்க்கிற மாதிரி ஸ்லோகன் சொல்லி ஒரு ரீல்ஸ் எடுத்து 7373731007 நம்பருக்கு அனுப்புங்க.
4: மே 31 மாலை 4 மணி முதல் 6 மணி வரை நடைபெற உள்ள இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர் டைரக்டர் பிரபு சாலமன் கையால் தேர்ந்தெடுக்கப்படுற 25 நபர்களுக்கு பரிசுகள் காத்துக்கிட்டு இருக்கு.
7: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
8: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
9: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
10: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ், மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃபிராக்ஸ், டீ ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ், சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும். மதுரை.

0: கோடை 12.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் உறுதிப்பாட்டை ஆபரேஷன் சிந்தூர் உலகிற்கு எடுத்துரைத்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தொழிலாளர்கள் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். அஞ்சல் துறையை நவீனமயமாக்குவதற்கான பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பங்களாதேஷின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று சீனா அறிவித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா மகளிர் குழு பிரிவில் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் உறுதிப்பாட்டை ஆபரேஷன் சிந்தூர் உலகிற்கு எடுத்துரைத்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆபரேஷன் சிந்தூரின் முதலாம் ஆண்டு தினத்தையொட்டி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். பஹல்காம் தாக்குதலுக்கு ஆபரேஷன் சிந்தூர் மூலம் உரிய பதிலடி கொடுக்கப்பட்டதாக அவர் கூறினாா்.

பாதுகாப்பு படையினரின் இந்த வீரமிகு செயலுக்கு நாடே தலைவணங்குவதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்பு படைகளின் ஒருங்கிணைப்பிற்கும் எந்த ஒரு சூழலையும் எதிர்கொள்வதற்கு தயாராக உள்ளதையும் ஆபரேஷன் சிந்தூர்

உள்ளது. இனி விரிவான செய்திகள். தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் உறுதிப்பாட்டை ஆபரேஷன் சிந்தூர் உலகிற்கு எடுத்துரைத்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆபரேஷன் சிந்தூரின் முதலாம் ஆண்டு தினத்தையொட்டி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். பஹல்காம் தாக்குதலுக்கு ஆபரேஷன் சிந்தூர் மூலம் உரிய பதிலடி கொடுக்கப்பட்டதாக அவர் கூறினார். பாதுகாப்பு படையினரின் இந்த வீரமிகு செயலுக்கு நாடே தலைவணங்குவதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்பு படைகளின் ஒருங்கிணைப்பிற்கும் எந்த ஒரு சூழலையும் எதிர்கொள்வதற்கு தயாராக உள்ளதையும் ஆபரேஷன் சிந்தூர் எடுத்துரைத்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட பாதுகாப்பு தளவாடங்கள் இதில் முக்கிய பங்கு வகித்ததையும் அவர் சுட்டிக்காட்டினார். இதன் மூலம் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை இந்தியா பெற்றதாகவும் அவர் கூறியுள்ளார். தீவிரவாதத்தையும் தீவிரவாத முகாம்களையும் வேரோடு அழிக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்நாளையொட்டி பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பாதுகாப்பு படையினரின் துணிச்சலையும் தியாகத்தையும் போற்றுவதாக கூறியுள்ளார். நவீன ராணுவ நடவடிக்கைகளுக்கான எடுத்துக்காட்டாக ஆபரேஷன் சிந்தூர் திகழ்ந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு துறையில் விரைவில் சுயசார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவும் இந்நாளையொட்டி பாதுகாப்பு படையினருக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். அஞ்சல் துறையை நவீனமயமாக்குவதற்கான பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். புதுதில்லியில் புனரமைக்கப்பட்ட நேரு பிளேஸ் அஞ்சல் அலுவலகத்தை தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தாவுடன் இணைந்து திறந்து வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மக்கள் உணர்வுகளை கொண்டு செல்லும் அஞ்சல் துறையை நவீனமயமாக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவுறுத்தியுள்ளதாகவும் அவர் கூறினார். இதன் அடிப்படையில் அஞ்சலகங்கள் மேம்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்தார். தொழிலாளர்கள் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். இன்று புதுதில்லியில் 40 வயதுக்கு மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு வருடந்தோறும் இலவச உடல் பரிசோதனை செய்து கொள்வதற்கான தேசிய இயக்கத்தை தொடங்கி வைத்து அவர் பேசினார். தொழிலாளர்களின் நலனுக்காக கடந்த 12 ஆண்டுகளாக நிறைவேற்றப்பட்ட திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக வேலைவாய்ப்பின்மை 3.2% குறைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதோடு மட்டுமின்றி தொழிலாளர்களின் சமூக பாதுகாப்பை உறுதி செய்வதிலும் மத்திய அரசு கவனம் செலுத்தி வருவதாக திரு மன்சுக் மாண்டவியா கூறினார். மேற்குவங்கத்தில் அரசியல் வன்முறைகள் நடைபெறுவது ஏற்புடையது அல்ல என்று மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு சுவேந்து அதிகாரியின் உதவியாளர் சந்திரநாத் ராத் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினர் வன்முறை கலாச்சாரத்திற்கு ஊக்கமளித்து வருவதாகவும் அவர் குறை கூறினார். இந்த கொலை சம்பவத்திற்கு காரணமானவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்றும் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். உத்தரப்பிரதேச அரசு மாற்றுத்திறனாளிகளின் நலனில் அக்கறையுடன் செயல்பட்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் கூறியுள்ளார். லக்னோவில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறைக்கு தேர்வு செய்யப்பட்ட ஊழியர்களுக்கான பணி நியமன ஆணைகளை வழங்கி அவர் பேசினார். உத்தரப்பிரதேச பணியாளர் தேர்வாணையத்தால் தேர்வு செய்யப்பட்ட 202 பேருக்கு இன்று பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். திறன் மேம்பாட்டிற்கும் தமது அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக திரு யோகி ஆதித்யநாத் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. பீகார் அமைச்சரவை விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. பட்னாவின் காந்தி மைதானத்தில் தற்போது நடைபெற்று வரும் நிகழ்ச்சியில் புதிய அமைச்சர்கள் பதவியேற்று வருகின்றனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்பட பலர் இதில் பங்கேற்றுள்ளனர். தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டு 4 நாட்கள் ஆகியும் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகளில் தேக்க நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த தேர்தலில் 108 இடங்களில் வெற்றி பெற்ற தவேக தலைவர் திரு விஜய் மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை நேற்று சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் 5 பேர் தமக்கு ஆதரவு அளித்துள்ளதையும் அவர் ஆளுநரிடம் எடுத்துரைத்தார். இதனைத் தொடர்ந்து 2வது நாளாக இன்று ஆளுநரை சந்தித்து திரு விஜய் பேசினார். இதற்கிடையே சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன், தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தாவேக்காவை ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். தாவேக்காவிற்கு தமது கட்சி ஆதரவு அளிப்பது குறித்து ஆலோசித்து முடிவு

0: எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியனும் இதே கருத்தை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தாவேக்க தனது பெரும்பான்மையை சட்டப்பேரவையில் நிரூபிக்க ஆளுநர் அரசியலமைப்பு சட்டத்தின்படி அவகாசம் தர வேண்டும் என்றும் கூறியுள்ளார். இருப்பினும் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தாவேக்காவிடம் பெரும்பான்மைக்கான இதர கட்சிகளின் ஆதரவு கடிதங்களை ஆளுநர் கேட்பதற்கு அதிகாரம் உள்ளதாக திமுக செய்தி தொடர்பாளர் திரு சரவணன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை சுட்டிக்காட்டி இக்கருத்தை பதிவு செய்துள்ளார். கேரளத்தில் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகளில் காங்கிரஸ் ஈடுபட்டுள்ளது. 140 உறுப்பினர்களை கொண்ட கேரள சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி 102 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. புதிய அரசு அமைப்பது தொடர்பாக கூட்டணி கட்சிகளுடன் காங்கிரஸ் தொடர்ந்து ஆலோசனைகளை மேற்கொண்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழக ஆளுநராகவும் பொறுப்பு வகிக்கும் கேரள ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் சென்னையிலிருந்து திருவனந்தபுரம் திரும்பியவுடன் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி புதிய அரசு அமைப்பதற்கு உரிமை கோர உள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். ஆந்திராவில் மாவட்ட ஆட்சியர்களின் 2 நாள் மாநாடு முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு தலைமையில் இன்று தொடங்கியது. அமராவதியில் நடைபெற்று வரும் இந்த மாநாட்டில் அரசின் சேவைகளை மேம்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சட்டம் ஒழுங்கு சூழல் குறித்தும் இதில் விரிவாக ஆலோசிக்கப்பட உள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். உத்தரப்பிரதேசத்தில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் அதில் பயணம் செய்த 6 பேரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. ஹமீர்பூர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் உள்ள யமுனை ஆற்றில் இந்த விபத்து நேரிட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்தில் சிக்கியவர்களில் 3 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் கூறினர். வியட்நாம் அதிபர் திரு டோ லாம் மும்பை பங்குச் சந்தையை இன்று பார்வையிட்டார். அங்கு நடைபெறும் பங்கு பரிமாற்றம் குறித்தும் அவர் கேட்டறிந்தார். இதனைத் தொடர்ந்து இன்று பிற்பகல் மகாராஷ்டிர முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸையும் திரு டோ லாம் சந்தித்து பேசவுள்ளார். பங்களாதேஷ் உடனான வர்த்தக உறவுகள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று சீனா கூறியுள்ளது. அரசுமுறை பயணமாக பெய்ஜிங் சென்றுள்ள பங்களாதேஷ் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு கலிலூர் ரஹ்மானுடன் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் சீன வெளியுறவு அமைச்சர் திரு வாங் யீ இதனை தெரிவித்தார். பங்களாதேஷின் பொருளாதார மற்றும் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு தேவையான உதவிகளை சீனா வழங்கும் என்றும் திரு வாங் யீ கூறினார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா மகளிர் குழு பிரிவில் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. சீனாவின் ஷாங்காயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் இப்பிரிவிற்கான அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா கொரியாவை வென்றது. மகளிர் தனிநபர் பிரிவுகளில் அங்கிதா பகத், கும்கும் அனில் மோகத் மற்றும் சிம்ரன்ஜித் கவுர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். டாஷ்கண்ட் கிராண்ட் பிரி சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. ஆடவர் குழு பிரிவில் இந்தியாவிற்கு தங்கப்பதக்கம் கிடைத்தது. ஆடவர் தனிநபர் பிரிவில் ஹர்ஷ்வேஷ் ஷெகான் வெண்கலப்பதக்கம் வென்றார். மெக்சிகோவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ட்ரியான்ஷி வேலிஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-7, 21-10 என்ற செட் கணக்கில் மெக்சிகோவின் வனேசா கர்மைனை வென்றார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஹாக்கி போட்டி தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் உறுதிப்பாட்டை ஆபரேஷன் சிந்தூர் உலகிற்கு எடுத்துரைத்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தொழிலாளர்கள் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். அஞ்சல் துறையை நவீனமயமாக்குவதற்கான பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பங்களாதேஷின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று சீனா அறிவித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா மகளிர் குழு பிரிவில் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: நேயர்களின் இதயங்களை இசையால் நினைத்துக் கொண்டிருப்பது உங்கள் கோடைப்பண்பலை 100.5. மகளிர் நேரத்தில் கண்டுபிடி நிகழ்ச்சியில் இருக்கும் இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த சகோதரிக்கு வணக்கம்.
2: வணக்கம் அக்கா, நான் வைஷ்ணவி.
1: வைஷ்ணவி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: படிக்கிறீங்களா,
1: வேலை பார்க்குறீங்களா?
2: படிச்சுலாம் முடிச்சாச்சுங்க அக்கா.
1: என்ன படிச்சு முடிச்சிருக்கீங்க? உங்களை விடுறதா இல்லை? என்னங்க,

0: சிஎஸ்சி பயோ கெமிஸ்ட்ரியா?
1: அடுத்து என்ன பண்ண போறீங்க?
0: அடுத்து எம்எஸ்சி பண்ண வேண்டியதா?
1: அப்படியா?
0: ஆமாங்க.
1: சரிங்க, அதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களா?
0: இப்போதைக்கு எக்ஸாம்ஸ் முடிஞ்சு, அடுத்து ரெண்டு மூணு மாசத்துல பண்ண
1: தயாராயிட்டு இருக்கீங்க வைஷ்ணவி.
0: ஆமாங்க.
1: சரி, நிகழ்ச்சிக்கு போகலாமா?
0: ஆ, போகலாங்க அக்கா.
1: இனிப்பான பொருள்.
0: இனிப்பான பொருள் ஏதாவது ஃபெஸ்டிவலுக்கு செய்வோமா?
1: புல் வகையை சார்ந்தது, நீண்ட தண்டு இலைகள் இதெல்லாம் இருக்கும். இனிப்பான பொருள் தான் அது. சர்க்கரை எத்தனால், சர்க்கரை எத்தனால், வெல்லம் இதெல்லாம் தயாரிக்கப்படுது அந்த பொருளை வச்சு.
0: கரும்பு.
1: மூணு கேள்வி கேட்டுட்டீங்களா வைஷ்ணவி? சரிங்க, இருந்தாலும் சரியான பதில். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டது நன்றிங்க. வணக்கம்.
2: ஹலோ அக்கா.
1: வணக்கம்.
2: வணக்கம் அக்கா.
1: உங்க பேர் சொல்லுங்க.
2: விருதுநகர்ல இருந்து பாத்திமா பேசுறேங்க.
1: பாத்திமா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: அக்கா வீட்ல தாங்க இருக்கேன்.
1: வீட்ல தான் இருக்கீங்களா?
2: ஆமா அக்கா, ஹவுஸ் வைஃப்.
1: உங்களுடைய பொழுதுபோக்கு என்னம்மா?
2: எங்களுடைய பொழுதுபோக்கு
1: சமைக்கிறதா? அதை தவிர என்ன பொழுதுபோக்கு, எதெல்லாம் பிடிக்கும்? பேசுறதே கேக்கல சரியா? வானொலி சப்தத்தை கொஞ்சம் குறைச்சுக்கோங்க.
2: அக்கா வானொலியே இல்லக்கா.
1: அப்ப எப்படி எக்கோ ஆகுது, ஒரு மாதிரி கேக்குது சவுண்ட்.
2: இப்ப கேக்குதாக்கா?
1: இப்ப கேக்குது. சொல்லுங்க, உங்களை பத்தி சொல்லுங்க.
2: கசப்பான
1: ஒரு காய். மூணு கேள்வி கேக்கணும், எடுத்தோனே பதில சொல்லிடக்கூடாது.
2: என்னங்க?
1: அஞ்சல்
2: சாக்கு அந்த காய்க்கு.
1: ஆமாங்க.
2: இது பச்சை நிறமா இருக்குமாக்கா?
1: பச்சை நிறத்துல தான் இருக்கும்
2: அக்கா. சிறுசு பெருசு அப்படி இன்னொன்று பெருசா அப்படியே இருக்கும்?
1: ஆமா, சின்னது பெருசு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கும் இல்லையா?
2: ஆமா அக்கா. பழம்
1: சொல்லுங்க.
2: அது பொறிச்சு சாப்பிடலாம்லக்கா?
1: பொறிச்சு சாப்பிடலாம், புளி குழம்பு வைக்கலாம். அதோட சாறு வந்து, அதோட சாறெல்லாம் வந்து குடிப்பாங்க. நன்றிங்க.

0: மகளிர் நேரத்தில் நிறைவு பெறுகிறது. கண்டபடி கண்டபடி நிகழ்ச்சியில் பங்கேற்ற சகோதரிகளுக்கும் கேட்டு ரசித்த உள்ளங்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன். ஜெய் மீரி நன்றினீர்களே. இனி காலத்தால் அழியாத காவிய கானங்களோடு தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
1: ஆகாஷ்வாணி கொடைக்கானல் பண்பலை 100.5.

0: கோர்ந்த கோடை பண்பலை வானொலி 100.5.
1: கோடை பண்பலை 100.5 தாராபுரம் ஆர். சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசிதான். வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
2: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
3: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசிய பாத்து வாங்கணும்னு தெரியலையே.
2: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
3: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பாத்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
4: இனிய பிற்பகல் வணக்கம் நேர்களே. நேயர்களின் நெஞ்சம் இனிக்கும் பாடல்களை கடித வழியே தூதனுப்பி பண்பலையில் கேட்டு மகிழ்ந்திடும் இத்தருணம் நெஞ்சில் நிறைந்தவை. பலம்பெரும் காவிய கானங்களின் அணிவகுப்பு நிகழ்ச்சியில் முதலாவதாக ஒலிக்கவிருக்கின்றது பிப்ரவரி 22, 1964 வெளிவந்த காதலிக்க நேரமில்லை திரைப்படத்திற்காக ஸ்ரீதர் இயக்கத்தில் விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில் பாடலை பாடியிருக்கிறார்கள் கே.ஜே. இயேசுதாஸ், பி. சுசீலா. பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் கரூர், பல்லப்பட்டி, அண்ணாநகர், மணிவேல், உமா, மகிக்குட்டி, வேதேஸ், மீனாட்சி. இவர்களுக்காக ஒலிக்கிறது பாடல்.

நெஞ்சில் நிறைந்த வெயில் அடுத்ததாக ஒழிக்கவிருக்கின்றது. மார்ச் 29, 1963 வெளிவந்த இருவர் உள்ளம் திரைப்படத்திற்காக எல் வி பிரசாத் இயக்கத்தில் கே வி மகாதேவன் இசையில் ஏ ஆர் ராகவன் எல் ஆர் ஈஸ்வரியின் குரலில் பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள். குமாரமங்கலம், பிள்ளையார் கோயில், லோகநாதன், புஷ்பலதா, லிங்கேஷ், யுவராஜ், மகேஸ்வரி, சதீஷ், மாலவிகா இவர்களுக்காக வருகிறது பாடல்.

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200

0: ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்தீஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃப்ராக்ஸ், டி ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ்னு சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும்.
2: நீங்க சொந்தமா டாக்ஸி வாங்க ஆசைப்படுறீங்களா? அப்ப உடனே டாடா எக்ஸ்பிரஸ் டியே புக் பண்ணிக்கங்க. செடான் செக்மெண்ட்லயே மோஸ்ட் பவர்ஃபுல் என்ஜின் இதுல தான் இருக்கு. சிஎன்ஜி செக்மெண்ட்லயே அதிக பூட் ஸ்பேஸ் கொடுக்கிற நிறுவனம் நம்ம டாடா தான். டூயல் சிஎன்ஜி டேங்க் என்பதால அதிக ஃபியூல் கெபாசிட்டி மற்றும் அதிக மைலேஜ். லாபகரமான டாக்ஸிக்கு டாடா எக்ஸ்பிரஸ் டி தான் கிங். புக்கிங் அண்ட் வெயிட்டிங் பீரியட் இல்லாம உடனடியா வண்டிய டெலிவரி எடுக்க அருகில் உள்ள டாடா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
3: அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
4: நெஞ்சில் நிறைந்த வெயில் அடுத்ததாக விழிக்கவிருக்கின்றது. ஏப்ரல் 13, 1956 வெளிவந்த மதுரை வீரன் திரைப்படத்திற்காக டி யோகானந்த் இயக்கத்தில், ஜி ராமநாதன் இசையில், பி லீலாவின் குரலில் பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள். தேனி பொம்மைய கவுண்டன்பட்டி, தங்கராஜ், அனுசியா தேவி, ராமநாதன் இவர்களுக்காக வருகிறது பாடல்.

0: கோடை பண்பலையில் இணைந்திருக்கிறோம். தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: சிதம்பரசாமி
2: நேரம் பிற்பகல் 1:16 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை வானொலி 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்கவிருக்கின்றது நவம்பர் 13, 1974 வெளிவந்த அவலூர் தொடர்கதை திரைப்படத்திற்காக கே பாலச்சந்தர் இயக்கத்தில் MS விஸ்வநாதன் இசையில் பாடலை பாடியிருக்கிறார்கள் SB பாலசுப்ரமணியம் சைபாபாய் அவர்களுக்காக.

இன்று நான் ஒரு கதை சொல்வேன். ஓங்கிய பெரும் காடு, அதில் உயர்ந்தொரு ஆலமரம். ஆலமரத்தினிலே, அந்த அற்புத வனத்தினிலே

0: ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், நான் பிரீத்தி நர்சிங் காலேஜ்ல தேர்ட் இயர்.
1: நான் செகண்ட் இயர்.
2: நான் ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறேன்.
0: எங்களை போலவே 2026ல் நீங்கள் நர்சிங் படிக்க விரும்புறீங்களா?
1: டொனேஷன் இல்லாமல் அட்மிஷன் தர காலேஜ் மதுரை மாவட்டம் கிட்ட இருக்கிற நம்ம பிரீத்தி நர்சிங் காலேஜ் தான்.
0: என் காலேஜில் மேனேஜ்மெண்ட் மூலியமாகவும் சேரலாம், கவுன்சிலிங் மூலியமாகவும் சேரலாம். என் காலேஜோட கவுன்சிலிங் கூட 1010.
1: தரமான கல்வி மற்றும் உடனடி வேலைவாய்ப்பு எல்லாம் பிரீத்தி நர்சிங் காலேஜில் சிறப்பம்சம்.
2: ஸோ நீங்களும் பிரீத்தி காலேஜ் ஆஃப் நர்சிங்ல ஜாயின் பண்ணுங்க.
3: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RBS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9994396014.
4: ருசியான சாப்பாடுனா அது நம்ம தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளூர் பண்டாரசியில சமைச்சாதான் இருக்கும். காமன் நேரம் ஊற வச்சு 1:3 அளவுல தண்ணீர் ஊத்தி சமைச்சா நல்ல மென்மையான சுவையான சாப்பாடு ரெடி. அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளூர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளூர் பிராண்ட் அரிசி.
5: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்,
6: சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரையின் நல்வாழ்த்துகள்.

மேக முகில்களின் வழியை இன்னிசை பாடி வரும். இது நம் கோடை பண்பலை வானொலி 100.5 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நெஞ்சில் நிறைந்தவை இந்நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்கவிருக்கின்றது. April 12, 1957 வெளிவந்த வணங்காமுடி திரைப்படத்திற்காக பி புள்ளையாவின் இயக்கத்தில் ஜி ராமநாதன் இசையில் பாடலை பாடியிருக்கிறார் எம்எல் வசந்தகுமாரி. பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் திருச்சி மணப்பாறை, மரவப்பட்டி, முனியப்பன், வினோ, மோகன், பன்னீர்செல்வம், கனகராஜ். இவர்களுக்காக வருகிறது பாடல்.

0: கவிதை படைப்பவர்களுக்காகவும் படைப்பை ரசிப்பவர்களுக்காகவும்
1: பண்பலை படைப்பாளிகள்
2: கவிதையே தெரியுமா உனக்காகவே நானடி
0: பண்பலை படைப்பாளிகள் சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பண்பலை படைப்பாளிகள்
3: கவிதை அரங்கேறும் நேரம் மலர் கணைகள் பரிமாறும் தேகம்
0: உங்களின் படைப்புகளை வரவேற்று ஒளியேற்ற காத்திருக்கிறது
1: கோடை பண்பலை 100.5
0: பண்பலை படைப்பாளிகள் படைப்புகளை அனுப்ப வேண்டிய முகவரி
1: நிலைய இயக்குனர்
0: பண்பலை படைப்பாளிகள் பகுதி
1: பண்பலை வானொலி நிலையம் கொடைக்கானல் 624-101
0: சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பண்பலை படைப்பாளிகள்

0: இதுவரை நம் கோடை பண்பலையில் இணைந்திருந்தோம். தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கிய நெஞ்சில் நிறைந்தவை.
1: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
2: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசியை பார்த்து வாங்கணும்னு தெரியலையே.
1: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பார்த்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: நேரம் பிற்பகல் 1:30 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை வானொலி 100.5 நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில்.

ஒழிக்கவிருக்கின்றது. மார்ச் 16, 1961 வெளிவந்த பாவ மன்னிப்பு திரைப்படத்திற்காக ஏ பீம்சிங் இயக்கத்தில் விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில் பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள். பூந்தாண்டவம், புண்ணியக்கோட்டி, உமா, நக்ஷத்ரா, தருண் இவர்களுக்காக பி பி ஸ்ரீனிவாஸ் குரலில் வருகிறது பாடல்.

0: குடும்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

நேரம் பிற்பகல் 1:10 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடைப்பண்பலை வானொலி 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்கவிருக்கின்றது 1967 வெளிவந்த அரச கட்டளை திரைப்படத்திற்காக எம்ஜி சக்கரபாணியின் இயக்கத்தில் கே வி மகாதேவன் இசையில் பாடலை பாடியிருக்கிறார்கள் டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா. பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் தென்கா.

0: நாமக்கல் தங்க புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம் நிகழ்ச்சியை வழங்குவோர் நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம். நிகழ்ச்சியில் உங்களோடு புற்றுநோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் சரவண ராஜமாணிக்கம் அவர்கள்.
1: வணக்கம் நேயர்களே. ஒரு நேயர் என்ன கேட்டிருக்காங்கன்னா, தாய்ப்பாலில் வந்துட்டு இந்த மாதிரி கேன்சர் பரவுமான்னு கேட்டிருக்காங்க. தாய்ப்பாலில் வந்துட்டு கேன்சர் பரவுமான்ற கேள்விக்கு பதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தாய் பால் கொடுக்கறதுனால எந்த நோயும் ஒரு குழந்தைக்கு போய் சேராது. அது கேன்சராக இருந்தாலும் சரி, வேறு எந்த நோயாக இருந்தாலும் சரி, தாய்ப்பால் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு என்னென்னா, ஒரு நம்ம கடவுளே என்ன பண்ணியிருக்காரு, தாயினோட உடம்புல ஒரு ஃபில்டர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காரு. அந்த பால் எப்படி உருவாகணும்னு கேட்டிங்கன்னா, ரத்தத்துலேருந்து தான் உருவாகும். ரத்தத்துலேருந்து போய் அந்த ஃபில்டர் மூலமாக போய் மார்பகத்தில் இருக்கிற செல்ஸ்லாம் உருவாக்கி ஃபில்டரை தாண்டி தான் நம்ம அந்த பாலாக உருவாகி அது வந்துட்டு காம்பு வழியாக வெளியில் வருது. ஸோ நிறைய குழந்தைக்கு தேவைப்படுற ஊட்டச்சத்து மற்றும் கொழுப்பு சத்து, புரோட்டீன் சத்து, கார்போஹைட்ரேட், எல்லா நல்ல விஷயங்கள் அதில் வரும். அதே மாதிரி தீமையான விஷயங்கள் சப்போஸ் தாய்க்கு இருந்தாலும் அது தாய்க்குள்ளேயே இருக்குமே ஒழிய அந்த ஃபில்டரை தாண்டி குழந்தைக்கு போய் சேராது. நிறைய பேர் ரொம்ப சின்ன வயசில், 16 வயசில் மார்பு கட்டி கேன்சர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க குழந்தை பிறக்கும் போது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி தாய்ப்பால் கொடுத்தா கேன்சர் பரவும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. மிகவும் தவறு. சப்போஸ் யாருக்கு கேன்சர் இருந்தாலும் சரி, அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணி முடிச்சுட்டு அவங்க தாய்ப்பால் கொடுக்குற டைமில் தைரியமாக தாய்ப்பால் வந்து கொடுக்கலாம். ரெண்டாவது விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஒரு டைப் ஆஃப் பேஷண்ட்ஸ் இருப்பாங்க, குழந்தை பிறந்திருக்கும், தாய்ப்பால் கொடுத்துட்ருப்பாங்க, ஒரு 2-3 மாதம் தாய்ப்பால் கொடுத்ததுக்கப்புறம் மார்பில் ஒரு கட்டி பார்த்துருப்பாங்க, அது துப்பறியும் போது அது வந்துட்டு கேன்சர்னு தெரிய வரும். ஸோ அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, இந்த மாதிரி தாய்ப்பால் கொடுக்கறதுனால தான் கேன்சர் வந்துருச்சுன்னு நினைப்பாங்க. அது மிகவும் தவறு. அந்த கட்டி இருந்திருக்கும், பட் தாய்ப்பால் கொடுக்கறதுனால நம்ம மார்பகத்தை கையில் தொட்டுட்டு இருக்கிறதுனால கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் ஈஸி ஆகிடுது. அதனால தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். இது வந்துட்டு தாய்ப்பால் கொடுக்கறதுனால கேன்சர் என்றைக்குமே வந்தது கிடையாது. மூன்றாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான விஷயம், தாய்ப்பால் கொடுக்காதவங்களுக்கு கேன்சர் வர சான்சஸ் பயங்கர அதிகம். இது புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். நிறைய இளைஞர்கள் நாங்கள் பார்க்குறோம், தாய்ப்பால் வந்து சலிச்சுக்கிறாங்க. அந்த காலத்து பார்த்திங்கன்னா, தாய் வந்து ஒரு குழந்தைக்கு 1 வருஷம் 1.5 வருஷம் வரைக்கும் அவங்க தாய்ப்பால் கொடுப்பாங்க. இப்போ இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, மாடர்னாக இருக்கணும், 3 மாதத்துலேயே நம்ம தாய்ப்பால் கொடுக்குறத நிறுத்திடலாம், அவங்கள வந்துட்டு பாட்டில் ஃபீடிங் அல்லது ஃபார்முலா ஃபீடிங்க்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மிகவும் தவறான விஷயம். எவ்வளோக்கு எவ்வளோ தாய்ப்பால் கொடுக்கறத நம்ம குறைக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ மார்பக புற்றுநோய் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, சிஸ்டர்ஸ் நன்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறதில்ல, குழந்தை பெற்றுக்கிறதில்ல, அவங்களுக்கு மார்பக புற்றுநோய் வர்றதுக்கு சான்ஸ் பயங்கர அதிகம். அதே 6 மாதங்களுக்கு குறைவாக தாய்ப்பால் கொடுக்குறாங்கல்ல, ஒரு குழந்தை பிறந்துச்சு 6 மாதத்துக்கு கம்மியாக தாய்ப்பால் கொடுத்துருக்காங்கன்னா, அவங்களுக்கு ஃபுல்லாக 1 வருஷம் வரைக்கும் தாய்ப்பால் கொடுக்குற தாயை விட மார்பக புற்றுநோய் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ தாய்ப்பால் கொடுக்குற டைம் குறைய குறைய அவங்களுக்கு மார்பக புற்றுநோய் வர்றதுக்கு சான்ஸ் அதிகம். ஸோ முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்க வேணும், தாய்ப்பால் கொடுக்கறதுனால கேன்சர் ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு பரவாது, தாய்ப்பால் கொடுக்கறதுனால ஆக்சுவலாக அந்த தாய்க்கு வந்து ப்ரொடெக்ஷன் கேன்சர் வர்றதுலேருந்து. நேர்களே, புற்றுநோய் குறித்த எந்த சந்தேகம் இருந்தாலும் வரும் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம், நோட் பண்ணிக்கோங்க, 7373 23 33 33 33. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு, ஏதாவது கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்கலாம், நாங்கள் பதிலளிக்கிறோம்.
0: இதுவரை கேட்டது நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம், தரம் தனித்துவம் தனி கவனம்.

நிகழ்ச்சிக்கு நேயர்களின் பெயர்களோடு விருப்ப பாடல்களும் பொழிப்புரையும் இணைத்து அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், உயிரெழுத்து பகுதி, பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்னும் முகவரிக்கு. தினமும் ஒரு மணி நேரம் உங்களுக்கானது, உங்கள் விருப்ப பாடல்களுக்கானது. கேட்டு ரசிப்போமா? தினமும் பிற்பகல் 3 மணிக்கு கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து.

உங்கள் கோடை பண்பலை நொறுப்புழி ஐந்தில் நாவுக்கு சிக்காத அமிர்தமாக, நாசிக்கு சிக்காத வாசமாக, கண்ணுக்கு சிக்காத நிறப்பிரிகையாக, ஸ்பரிசமில்லா தீண்டலாக செவி நிறைக்க இசை சரம் தொடுக்கும் தினம்.

நெஞ்சில் நிறைந்த வயல் அடுத்ததாக ஒழிக்கவிருக்கின்றது. ஆகஸ்ட் 31, 1962 வெளிவந்த பாசம் திரைப்படத்திற்காக டி ஆர் ரமணாவின் இயக்கத்தில் விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில் பாடலை பாடியிருக்கிறார் டி எம் சவுந்தரராஜன். பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் கொடைரோடு, ராஜதானி கோட்டை, மரியன் சாமி, ஏஞ்சல் மேரி, ஆல்வினா, இனியா, ஏலோஃபின் ஃபின்சி. இவர்களுக்காக வருகிறது பாடல்.

நெஞ்சில் நிறைந்த உயரத்தாக ஒழிக்கவிருக்கின்றது. July 18, 1964 வெளிவந்த தெய்வத்தாய் திரைப்படத்திற்காக பி மாதவன் இயக்கத்தில் விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில் டி எம் சவுந்தரராஜன் குரலில் பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் மஞ்சள் நிற்காயல், சிங்காரவேல், சுரேஷ் முருகன், மீனா, ராணி இவர்களுக்காக வருகிறது பாடல்.

நெஞ்சில் நிறைந்தவையில் நிறைவாக ஒழிக்கவிருக்கின்றது. ஜூன் 1, 1974 வெளிவந்த தங்கப்பதக்கம் திரைப்படத்திற்காக பி மாதவன் இயக்கத்தில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் பாடலை பாடியிருக்கிறார் டி எம் சவுந்தரராஜன். பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் மேட்டு மகாதாபுரம், சந்திரசேகர், சக்தி, நந்தன், சேகுவாரா, காஸ்ட்ரோ.

இதுவரை கேட்டு ரசித்தும் கடித வழி விருப்பமாய் நெஞ்சில் நிறைந்தவை. இனி தொடரவிருக்கின்றது வென்றார் வந்தார். நிகழ்ச்சியின் முன்னதாக கேட்கலாம் ஆங்கில செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சலாக.

பூங்குழலியும் சேந்தனமுதனும் காட்டிலே உரையாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பின்தொடர்ந்து மந்திரவாதி வந்திருக்கிறான் என்பதை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். அதனை உறுதிப்படுத்தி கொள்ள ஆந்தை போலவும் கூகை போலவும் கத்தி பார்க்கிறார்கள். இந்த நாடகம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது தன்னால் ஆந்தை போல சிறப்பாக கத்த முடிகிறதா என்பதை அவர் கத்தி காமிக்கும் பொழுது அது அப்படியே ஆந்தை போலவே இருக்கிறது என்று சேந்தன் அமுதனும் அதற்கு ஆமோதித்தான். அவன் வினவுகிறான், எப்படி இதை கற்றுக்

0: கற்றுக்கொண்டாய் என்று கேட்டபொழுது, மந்திரவாதி ஒருவனிடம் கற்றுக்கொண்டேன். மந்திரம் பலிப்பதற்கு இப்படி ஆந்தை போல கத்தத் தெரிந்திருக்க வேண்டுமா? உனக்கு மந்திர வித்தை கூட தெரியுமா என்ன?
1: ஏதோ கொஞ்சம் தெரியும். என்னுடைய மந்திர சக்தியை பரீட்சித்து பார்க்கிறாயா?
0: எப்படி பரீட்சிக்கிறது? இப்பொழுது நாம் பேசுவதையெல்லாம் நமக்கு பக்கத்தில் ஒருவன் மறைந்திருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறான். நீ வேண்டுமானால் தேடிப்பாரேன்.
2: இவ்விதம் பூங்குழலி கூறி வாய் மூடுவதற்குள்ளே காட்டில் சலசலப்பு சத்தம் கேட்டது. மந்திரவாதி ரவிதாசன் மறைந்திருந்து வெறியே வந்தான்
3: என்று சிரித்து கொண்டே வந்தான். பெண்ணே, அப்படியா சமாச்சாரம்? உனக்கு தந்திரம்தான் தெரியும் என்று நினைத்தேன். மந்திரம் கூட தெரியுமா
2: என்று கேட்டான்.
0: அட பாதகா, நீதானா?
3: பெண்ணே, நான் யார் என்று உனக்கு தெரியுமா?
1: இலங்கையில் இளவரசரை கொல்ல பார்த்தவன் நீ. அது உன்னால் முடியவில்லை. ஆகையால் நடுக்கடலில் மந்திரம் போட்டு சுழற்காற்றை வரவழைத்து இளவரசரையும் அவருடைய சிநேகிதனையும் மூழ்கடித்து விட்டாய்.
3: அவர்கள் மூழ்கியது உனக்கு எப்படி நிச்சயமாக தெரியும்? நீ பார்த்தாயா?
1: இரண்டு பேருடைய உடல்களும் கரையில் வந்து ஒதுங்கின. பூதத்தீவிலே குழி தோண்டி அவர்களை புதைத்து விட்டு வந்தேன். துரோகி, உன் மந்திரத்தில் இடிவிட.
3: பெண்ணே, என்னை ஏமாற்ற பார்க்காதே. என்னுடைய மந்திரத்திற்கு பதில் மந்திரம் போட்டு நீ அவர்களை உயிர் படைக்க செய்யவில்லையா?
0: ஐயோ, அது எப்படி உனக்கு தெரிந்தது?
3: இந்த ரவிதாசனுக்கு புறக்கண்ணை தவிர அகக்கண்ணும் உண்டு. 100 காத தூரத்தில் நடப்பதையும் என்னுடைய மந்திர சக்தியினால் தெரிந்து கொள்வேன்.
0: அப்படியானால் என்னை எதற்காக கேட்கிறாய்?
3: உன்னை பரிசோதிப்பதற்காக கேட்கிறேன். அவர்களை எங்கே ஒளித்து வைத்திருக்கிறாய் என்பதை சொல்லிவிடு. இல்லாவிட்டால் உங்கள் இருவரையும் இங்கேயே எரித்து சாம்பலாக்கி விடுவேன்
2: என்றான் ரவிதாசன். அவனுடைய புறக்கண்கள் அந்த சமயம் நெருப்பு தணல்களைப் போல அனல் வீசி ஜொலித்தன.
3: என்ன, உண்மையை சொல்லுகிறாயா மாட்டாயா? ஓம் ஹ்ரீம் ஹ்ராம் பஷக், இதோ என் மந்திரத்தின் சக்தியை காட்டப் போகிறேன்.
2: பூங்குழலி பயத்தினால் நடுநடுங்கி சேந்தன் அமுதனை கெட்டியாக பிடித்துக் கொண்டாள். அவனிடம் மெல்லிய குரலில், நான் இப்போது ஓடப்போகிறேன், நீ அவனை தடுத்து நிறுத்திப்பார் என்றாள். மந்திரவாதியை பார்த்து உரத்த குரலில்,
1: என்னை ஒன்றும் செய்ய வேண்டாம், அவர்கள் இருக்கும் இடத்தை காட்டிவிடுகிறேன் என்று கூறினாள். என்னுடன் வா, காட்டுகிறேன்
2: என்று சொல்லிவிட்டு பாழடைந்த மண்டபத்துக்கு நேர்மாறான திசையை நோக்கி நடந்தாள். மந்திரவாதி அவளை பின்தொடர பார்த்தான். சேந்தன் அமுதன் பின்னாலிருந்து அவனை பிடித்து நிறுத்த முயன்றான். பூங்குழலி ஓடத் தொடங்கினாள். மந்திரவாதி சேந்தன் அமுதனை ஒரே தள்ளாக தலைகுப்புற தள்ளிவிட்டு பூங்குழலியை தொடர்ந்து ஓடினான். பூங்குழலி மானைப் போல விரைந்து பாய்ந்து ஓடினாள். மந்திரவாதி மானை துரத்தும் வேடனைப் போல அவளை பிடிக்க ஓடினான். ஆனால் அவளை பிடிப்பது எளிதில் முடிகிற காரியமா இல்லை. மந்திரவாதி அவளை துரத்துவதை விட்டு நின்றுவிடலாமா என்று எண்ணிய போது பூங்குழலியும் களைத்து போனவளைப் போல நின்றாள். மந்திரவாதி மறுபடியும் அவளை துரத்தினான். இருவருக்கும் பின்னால் சேந்த நமுதனும் தட்டு தடுமாறி விழுந்தடித்து ஓடி வந்து கொண்டிருந்தான். ஓடும்போது மறைந்த மண்டபத்துக்கு போய் அங்குள்ளவர்களுக்கு எச்சரிக்கை செய்யலாமா என்று அவன் அடிக்கடி நினைத்தான். அதே சமயத்தில் பூங்குழலியை மந்திரவாதியிடம் தனியாக விட்டுவிட்டு போகவும் அவனுக்கு மனம் வரவில்லை. பூங்குழலி ஒரு மேட்டின் மீது ஏறி நின்றாள். அங்கே சற்று காத்திருந்ததோடு அல்லாமல் திரும்பி பார்த்து மந்திரவாதியை கைதட்டி அழைத்தாள். மந்திரவாதி மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க அவள் அருகில் போய் நின்றான். அவளை கெட்டியாக பிடித்து கொண்டு அவள் கன்னத்தில் 4 அறை கொடுக்க வேண்டும் என்று அவன் எண்ணிய சமயத்தில் பூங்குழலி, அதோ பார் என் காதலர்களை என்றாள். அவள் சுட்டி காட்டிய திசையை மந்திரவாதி பார்த்தான். முன்னொரு தடவை வந்தியத்தேவன் கண்ட காட்சியை அவனும் கண்டான். சதுப்பு நிலத்தில் ஆங்காங்கு தீப்பிழம்புகள் குப் குப் என்று தோன்றுவதும் கப் கப் என்று மறைவதுமாயிருந்தன. ரவிதாசனுக்கு அந்த பயங்கர தோற்றத்தின் காரணம் என்னவென்று தெரியும் என்றாலும் அந்த சமயம் அவனுக்கு ரோமம் சிலிர்த்தது.
1: மந்திரவாதி, உனக்கு மந்திரம் தெரியும் என்றால் இந்த கொள்ளிவாய் பிசாசுகளை ஓட்டுவதற்கு ஒரு மந்திரம் போடு பார்க்கலாம். இவை என்னை பாடாய்ப்படுத்தி வைக்கின்றன என்றாள்.
2: ரவிதாசனுக்கு அளவில்லாத கோபம் பொங்கிக் கொண்டு வந்தது.
3: பெண்ணே, என்னை ஏமாற்றலாம் என்று பார்க்கிறாயா
2: என்று கர்ஜித்தான்.
1: உன்னை எதற்காக நான் ஏமாற்ற வேண்டும்?
3: இளவரசரும் வல்லரையவனும் இருக்கும் இடத்தை காட்டுகிறேன் என்று சொல்லி நீ என்னை இழுத்தடிக்கவில்லையா?
1: அவர்கள் இறந்து விட்டார்கள் என்று நான் சொன்னதை நீ நம்பவில்லை. வேறு என்ன செய்யட்டும்?
3: இளவரசர் இறந்தது உண்மைதானா? ஆணையிட்டு சொல்வாயா?
1: ஆணை எதற்கு? இதோ ஆகாசத்தை பார்.
2: ரவிதாசன் வானத்தை நோக்கினான். வால் நட்சத்திரம் தெரிந்தது.
1: வால் நட்சத்திரம் தோன்றினால் அரசகுலத்தில் மரணம் என்று உனக்கு தெரியாதா? அப்படியே நடந்துவிட்டது என்றாள் பூங்குழலி.
3: பெண்ணே, அப்படியானால் உன் கையில் உள்ள கெண்டியை இப்படி கொடு, அதில் ஏதாவது மிச்சம் இருக்கிறதா

0: உன்னோடு ஓடி வந்ததில் எனக்கு தாகம் எடுத்துவிட்டது.
1: பூங்குழலி திடீரென்று மறுபடி ஓட்டம் பிடித்தாள். மேட்டிலிருந்து தாவி குதித்து இறங்கி கொள்ளிவாய்ப் பிசாசுகள் தோன்றி மறைந்த சதுப்பு நில பரப்பை நோக்கி ஓடினாள். ரவிதாசன் ஆத்திரத்தினால் அறிவை இழந்தான். பூங்குழலியை பிடித்து அவளுடைய கருத்தை நெரித்து கொன்றுவிட வேண்டும் என்று வெறியை அடைந்தான். தலைகால் தெரியாமல் அவளை பின்தொடர்ந்து ஓடினான். சிறிது தூரம் ஓடிய பிறகு பூங்குழலி சட்டென்று கொஞ்சம் குனிந்து நாலைந்தடி ஒரு புறமாக நகர்ந்து கொண்டாள். அதிக வேகமாக அவளை துரத்தி வந்த ரவிதாசனால் அவள் நின்ற இடத்தில் நிற்க முடியவில்லை. அவளுக்கு அப்பால் சில அடி தூரம் வரையில் சென்று நின்றான். திரும்பி அவளை பிடிப்பதற்காக பாய பார்த்தான். ஆனால் முடியவில்லை. கால்களுக்கு திடீரென்று என்ன நேர்ந்து விட்டது? இவை ஏன் இப்போது நகரவில்லை? அவை ஏன் சில்லிட்டு இருக்கின்றன? இது என்ன, உள்ளங்காலிலிருந்து சில்லிப்பு மேலே மேலே வந்து கொண்டிருக்கிறதே? இல்லை இல்லை, கால்கள் அல்லவா கீழே போய்க் கொண்டிருக்கின்றன, கீழே கீழே போய்க் கொண்டிருக்கின்றன. ரவிதாசன் குனிந்து பார்த்தான். ஆம், அவனுடைய கால்கள் கீழே புதை சேற்றில் அமிழ்ந்து கொண்டிருப்பதைக் கண்டான். ஒவ்வொரு அணுவாக, ஒவ்வொரு அங்குலமாக அவன் கால்கள் கீழே சேற்றில் மெதுவாக புதைந்து கொண்டிருந்தன. ரவிதாசன் தன்னுடைய அபாய நிலையை உணர்ந்தான். சேற்றிலிருந்து வெளிவர முயன்றான். கால்களை உதறி எடுக்க பிரயத்தனம் செய்தான். அவனுடைய பிரயத்தனம் பலன் தரவில்லை. கீழே சேற்றுக்கடையில் ஏதோ ஒரு பூதம் இருந்து அவனை பற்றி இழுப்பது போல தோன்றியது. பூங்குழலி கலகலவென்று சிரித்தாள்.
2: மந்திரவாதி, என்ன விழிக்கிறாய்? பூதத்தின் வாயில் அகப்பட்டு கொண்டாயா? மந்திரம் போட்டு பார்ப்பதுதானே என்றாள்.
1: மந்திரவாதி ஒரு பக்கம் பீதியினாலும் மறுபக்கம் கோபத்தினாலும் நடுநடுங்கினான்.
0: அடி பாவி, உன் வேலையா இது
1: என்று கையை நெரித்தான்.
2: என் கழுத்தை பிடித்து நெரிக்க வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டாயல்லவா?
1: அதற்கு பதிலாக கையை நெரித்துக்கொள் என்றாள். ரவிதாசன் கோபத்தை அடக்கிக் கொண்டு,
0: பெண்ணே, சத்தியமாக சொல்லுகிறேன், உன்னை நான் ஒன்றும் செய்யவில்லை. சற்று கை கொடுத்து என்னை கரையில தூக்கிவிடு
1: என்றான். பூங்குழலி என்று சிரித்தாள்.
2: உன்னை கரையேற்றிவிட என்னால் ஆகாது. உன் மந்திரத்துக்கு கட்டுப்பட்ட பேய் பிசாசுகளையெல்லாம் கூப்பிடு என்றாள்.
1: ரவிதாசன் இதற்குள் தொடை வரையில் சேற்றில் புதைந்து போயிருந்தான். அவன் முகத்தை பார்க்க பயங்கரமாயிருந்தது. அவனுடைய கண்கள் கொள்ளிக்கட்டைகள் போல சிவப்பு தணல் ஒளியை வீசின. கைகளை நீட்டி புதை சேற்றுக்கு அப்பால் இருந்த கரையை பற்றினான். அங்கே நீண்டு வளர்ந்திருந்த கோரைப் புற்களின் அடிப்பகுதியை பிடித்து கொண்டான். மறுபடியும் சேற்றில் இருந்து வெளிவர பிரயத்தனம் செய்தான். ஆனால் புதைந்திருந்த கால்களை அசைக்கவும் முடியவில்லை.
0: பெண்ணே, பெண்ணே, உனக்கு புண்ணியம் உண்டு, என்னை காப்பாற்று
1: என்று ஓலமிட்டான். இதற்குள்ளே அங்கே சேந்தன் அமுதன் வந்து சேர்ந்தான். ரவிதாசனுடைய நிலைமை என்னவென்பதை அவன் ஒரு நொடியில் அறிந்து கொண்டான். அவனுடைய கண்களில் இரக்கத்தின் அறிகுறி புலப்பட்டது. பூங்குழலி அவனை பார்த்து,
2: வா போகலாம் என்றாள். ஐயோ, இவனை இப்படி விட்டுவிட்டா போகிறது? ஏன், சேற்றில் இவன் முழுவதும் புதைகிற வரையில் இருந்து பார்க்க வேண்டும் என்கிறாயா? இல்லை இல்லை, இவனை இப்படியே விட்டுவிட்டு போனால் வாழ்நாளெல்லாம் கனவு காணுவேன். இவனை கரையேற்றுவிட்டு போகலாமே. அதான், இவன் என்னை கழுத்தை நெரித்து கொல்ல நினைத்தான். அவனுடைய பாவத்துக்கு கடவுள் அவனை தண்டிப்பார். நாம் காப்பாற்றி விட்டு போகலாம். அப்படியானால் உன் மேல் துண்டை கொடு என்றாள் பூங்குழலி. அமுதன் தன் மேல் துண்டை கொடுத்தான். அதன் ஒரு முனையை புதை சேற்று குழிக்கு அருகில் இருந்த ஒரு புதரின் அடிப்பகுதியில் பூங்குழலி கட்டினாள். இன்னொரு முனையை ரவிதாசனிடம் கொடுத்தாள். மந்திரவாதி, இதோ பார், இந்த துண்டின் முனையை பிடித்து கொண்டிரு. அதிகம் பலங்கொண்டு இழுத்தால் புதர் வேரோடு வந்துவிடும். ஆகையால் மெல்ல பிடித்து கொண்டிரு. நீயாக கரையேற முயலாதே. பொழுது விடிந்ததும் யாராவது இந்த பக்கம் வருவார்கள். அவர்கள் உன்னை கரையேற்றுவார்கள் என்றாள்.
3: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
4: நாடகத்துல மாமல்ல சக்கரவர்த்தியா வேஷம் போட்டு நடிப்பவர் நம் நண்பரா இருந்தாலும் அந்த தருணத்துல அதை மறந்து அவரை சக்கரவர்த்தியாகவே பார்க்கிறோம். கற்பனையில இது ஒரு கூறு. இன்னொன்னு, நடைமுறையில ஏற்க முடியாத சில அம்சங்களை பார்வையாளர்கள் வலிந்து ஏத்துக்கிட்டு அவற்றோட இணைவது. பொழுதுபோக்கு காரணங்களால நம்பிக்கையின்மையை சற்று தள்ளி வைப்பத வில்லிங் சஸ்பென்ஷன் ஆஃப் டிஸ்பிலீஃப் என்கிற தொடர் குறிப்பிடுது. இந்த நெடுங்கதையில கொள்ளிவாய்ப்பிசாசு நாடகத்தை பார்த்த வந்தியத்தேவனுக்கும் ரவிதாசனுக்கும் சற்று பீதியை தந்தாலும் இந்த தோற்றத்துக்கும் கற்பனைக்கும் தொடர்பு இல்லைங்கிறது தெரியும். நடுக்கடல்ல சுழற்காற்றை உருவாக்க வல்ல சக்தி தனக்கு இல்லைங்கிறது ரவிதாசனுக்கே தெரியும். ஆனா இந்த மாதிரி பூச்சாண்டி காட்டினாலும் பாண்டு

0: போன வீரபாண்டியரை மீட்கிற சக்தி என் மந்திரத்துக்கு கூட கிடையாதுன்னு செப்பக்கட்டு கட்டுறதும் அந்த மந்திரவாதிக்கு கை வந்த கலைதான். பகைமைங்கிறது ஒருவர் தன்னிடம் இருக்கிற தீய குணங்களை ஒப்புக்கொள்ளாமல் அவை பிறரிடம் இருப்பதாக கொண்டு தன்னைத்தாமே ஏமாற்றி கொள்ற பாவனை தான்னு கணிச்சிருக்காங்க உளவீரர். ரவிதாசனை புதைச்சேற்றில தள்ளி இருந்தா அது கொலையாகும். பூங்குழலியை துரத்தி பிடிக்க வந்தவன் வெறியுடன் இருந்ததால தானாகவே இதுல விழுந்துட்டான். குரூர எண்ணம் படைச்சவன் மந்திரவாதி, அதனால அவன் மேல எரிச்சல், அதன் விளைவு நிதானம் இழப்பு. இப்ப சில குறிப்புகள். அங்குலம், நமது தொன்மையான அளவை முறைகள் நாலு: எண்ணல், எடுத்தல் அதாவது நிறுத்தல், முகத்தல், நீட்டல். இவற்றில நீட்டல் அளவை அலகு முறையின் அடிப்படை ஓர் அடி, இது 12 அங்குலம் கொண்டது. அங்குலி இதன் பொருள் விரல். 5 விரல்கள்ல அங்குஷ்டம் என்பது கட்டை விரல். சராசரியா கட்டை விரலின் அகலம் ஓர் அங்குலம், அதாவது 2.54 சென்டிமீட்டர். கோடிக்கரை புதை சேற்றின் பயங்கரத்தை இங்க 3 தடவையா பார்க்கிறோம். முதன் முதல்ல மான்குட்டிய காப்பாத்தினா, விடுதலை ஆனதும் ஒடியே போயிடுச்சு அந்த மான்குட்டி. ஒட்டிக்கிட்ட சேத்தை பத்தி மிருகங்களுக்கு கவலை இல்லை. அடுத்து வந்தியத்தேவன் சிக்கிக்கிட்டான். அவனை இழுத்து கரையில விட்டதும் கவலைப்பட்டது சேற்றை பத்தி. கடலுக்கு போய் கழுவிக்க பூங்குழலியின் உதவி தேவைப்பட்டது. இப்ப மந்திரவாதி அந்த தருணத்துல சேந்தன் அமுதன் வந்து சேர்ந்தான், இல்லாட்டி அப்படியே விட்டுட்டு போயிருப்பான்.
1: செல்வங்கள் வாசிக்கும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: கோடை பன்மலை 100.5 வேன்றார் வந்தார். கோடை பன்மலையின் நிகழ்ச்சிகளை பற்றி மடல் வரைந்து தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் வெற்றி பெற்ற நேயர்களுக்காகவும், பீரமுள்ளை கலப்பில்லாமல் சுத்தமான தூய தமிழில் பேசி செப்புக செந்தமிழில் வெற்றி பெற்ற நேயர்களுக்காகவும் இப்பொழுது வருகிறது வேன்றார் வந்தார். சிறப்பு விருந்தினர் நாமக்கல் மாவட்டம் மகாலிங்கம் அவர்கள். நிகழ்ச்சியை நெறியாளுகை செய்கிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் விக்னேஸ்வரன் அவர்கள்.
3: வணக்கம் நேர்களே. பண்பலையின் விருந்தினராக கோடை பண்பலை நிலையத்திற்கு வந்திருக்கும் நாமக்கல் மகாலிங்கம் அவர்களை கோடை பண்பலை வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு இனிதே வரவேற்கிறது. வணக்கம் ஐயா.
4: வணக்கம் ஐயா.
3: நல்லா இருக்கீங்களாயா?
4: நல்லா இருக்கேங்க.
3: நாமக்கல்லிருந்து கொடைக்கானலுக்கு கோடை பண்பலைக்கு வந்ததுக்கு, அது தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் அறிவிக்கப்படும் முத்தான கடிதம் எழுதிய நேயராக அறிவிக்கப்பட்டு வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் வாகை சூடி நிலையத்துக்கு வந்திருக்கீங்க. வாழ்த்துக்கள் ஐயா.
4: கோடிக்கணக்கான நேயர்களின் நெஞ்சங்கள் கொண்டாடும் கோடை பண்பலைக்கு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு நல்லதொரு வாய்ப்பினை எனக்கு அளித்த இயக்குனர் அவர் ஐயா அவர்களுக்கும், இங்கு பணிபுரியும் அறிவிப்பாளர்கள் பணியாளர்கள் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் பணிவான வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன்.
3: ரொம்ப அருமையாக சொன்னீங்கய்யா. ஐயா, உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் சொல்லுங்கய்யா.
4: நான் அஞ்சல் துறையில் பணியாற்றி, கோட்டை கண்காணிப்பாளராக பணியாற்றி தற்பொழுது ஓய்வு பெற்றிருக்கின்றேன். இந்த வானொலி வந்து நான் கடந்த 70 கேட்டு வருகின்றேன். அதே நேரத்தில் நம்முடைய கோடை பண்பலையை கடந்த 2008 முதல் தொடர்ந்து கேட்டு வருகின்றேன். எங்கள் வீட்டில் அது ஒரு உறுப்பினர்.
3: அதாவது முதல் வரிசை உள்ள காலத்திலிருந்து நீங்கள் அப்பையிலிருந்தே வானொலி கேட்டு வரீங்க. ரொம்ப சந்தோஷம் ஐயா. ஐயா, உங்கள் விருப்ப பாடல் கேளுங்க எல்லோருக்காகவும்.
4: என்னும் ஒரு சின்ன கருத்து
3: சொல்லுங்க.
4: என்னுடைய பேராசிரியர், அவர் கல்லூரியில் படிக்கும்போது பேராசிரியர் வந்து ஒரு அறிவுரை சொன்னார். ஒரு நல்ல குடும்பம் உருவாக வேண்டுமென்றால் 6 பொருள் இருக்க வேண்டும். அதிலே ஒன்று திருக்குறள், ஒன்று நிலவரைப்படம், ஒன்று பூமியின் வடிவம், அடுத்து வந்து ஒரு தமிழ் அகராதி, ஆங்கில அகராதி, வானொலி பெட்டி. இது இருந்தால் அந்த குடும்பம் நல்ல முறையில் பயனுள்ளதாக இருக்கும் என்று என்னுடைய ஆசிரியர் சொன்னார். அதற்கொண்டு நான் அந்த வானொலி பெட்டியின் நிரந்தர ரசிகனாக மாறி

0: சிறு குழந்தையிலிருந்தே 70 ஆண்டுகளாக முதல் வரிசையிலிருந்து இப்போ வானொலி இப்போ பண்பலை வரைக்கும் கேட்டுட்டு வரீங்க, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஐயா. உங்கள் விருப்ப பாடல் கேளுங்க, உங்களுக்காக எல்லோருக்காகவும்.
1: நான் சொன்னபடி திருக்குறள் என்னுடைய நான் மதிக்கும் மிக முக்கியமான இலக்கிய நூல். அதற்கு சிறப்பு காட்டும் வகையில் அறிவிற்கு விருந்தாகும் திருக்குறளே என்ற பாடலை ஒளிபரப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: கோடை பந்தலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசியின் மண்ணத்தூரிகை.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: மேலும் இணைந்து வழங்குவோர் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
5: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
2: 4:30 கேட்கலாம் போமேக்ஸ் பனிங்கள் ஜெட்டிகள் டயர்களின் வண்ணத்தூரிகை.
6: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

0: பண்பலையின் விருந்தினராக நாமக்கல் மகாலிங்கம் அவர்கள் பங்கேற்று சிறப்பித்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி வென்றார் வந்தார். ஐயா ஒரு நீண்ட கால நேயர், அதாவது பண்பலை வருவதற்கு முன்னாடி முதல் அலைவரிசை, அதாவது திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசையாக இருக்கட்டும், சென்னை வானொலியின் முதல் அலைவரிசையெல்லாம் கேட்டு வளர்ந்துருக்கீங்க. கோடை பண்பலை உங்களுக்கு எப்போது அறிமுகமானது?
1: எனக்கு 2000 அறிமுகமானது. ஆனால் நான் பணியின் காலமாக மும்பையில் பணிபுரிந்தேன், திருவண்ணாமலையில் பணிபுரிந்தேன். அங்கு இந்த நம்ம கோடை பண்பலையை கேட்பதற்கு அன்று எனக்கு வாய்ப்பில்லை, அதனால் நான் மற்ற ஒளிபரப்புகளை கேட்டேன். என்னுடைய நாமக்கல் பகுதிக்கு வந்த பிறகு நான் தொடர்ந்து நம்முடைய கோடை பண்பலையை கேட்டுக்கொண்டிருக்கின்றேன்.
0: ஐயா உங்களுக்கு கோடை பண்பலையில் பிடித்த நிகழ்ச்சிகள்லாம் என்னென்ன சொல்லுவீங்க?
1: எல்லா நிகழ்ச்சிகளும் பிடிக்கும். அதில் வானவில் மிகவும் பிடிக்கும். செப்புக செந்தமிழ், படைப்பாளர் அரங்கம், படித்தல் பிடித்தது, நாவல் நேரம், இந்த நிகழ்ச்சி எல்லாம் எனக்கு மிகவும் பிடித்தது. எல்லாம் பிடிக்கும், அதில் மிகவும் பிடித்தது இவைகள்.
0: அப்புறம் நெஞ்சில் நிறைந்தவை உங்களுக்கு பழைய பாடல்கள் வந்து கடிதம் எழுதியிருக்கீங்களா?
1: எழுதி நான் கோடை தென்றல் பகுதியில் என்னுடைய தொகுப்பு வெளிவந்தது. அது அன்று வந்து நான் மகிழ்ச்சியில் தூங்காமல் இருந்தேன். அடுத்த நாள் என்னுடைய வீட்டிற்கு 7-8 பேர் வந்து விட்டார்கள். கோடை பண்பலையில் உங்களை நிகழ்ச்சியை கேட்டேன், மிக நன்றாக இருந்ததுன்னு பாராட்டினார்கள். அந்த பாராட்டு எனக்கல்ல, கோடை பண்பலைக்கு. ஏனென்று சொன்னால் எங்கள் பகுதியிலே கோடை பண்பலை கேட்கும் நண்பர்கள் நிறைய இருக்கின்றார்கள். அவர்கள்லாம் கோடை பண்பலையின் இந்த கொடைத்தண்டலை ரசித்து பார்க்கின்றார்கள், கேட்கின்றார்கள்.
0: நம்ம பகுதியில் இருக்கும் ஒரு நேயர் வந்து கொடைத்தண்டலுக்கு எழுதி அனுப்பிச்சு அதை வந்து ஒளிபரப்பான சந்தோஷத்தில் உங்களை தேடி வந்து வாழ்த்தியிருக்காங்க, ரொம்ப சந்தோஷம்யா. வேற நிகழ்ச்சியில் நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனுபவம் இருக்காயா?
1: நிறைய இருக்குங்க. பாரதியாரை பற்றி ஒரு நிகழ்ச்சி நடந்தது, அதில் பேசியிருக்கிறேன். அப்புறம் லேனா தமிழ்வாணன் அவர்கள் அவருடைய புத்தகம் வெளியீட்டை பற்றி பேசியிருந்தார், அந்த நிகழ்ச்சியிலும் பேசியிருக்கிறேன். அதற்கு பிறகு நான் அந்த புத்தக கண்காட்சிக்காக ஈரோட்டில்,
0: ஆமாம், ஈரோடு புத்தக திருவிழா கோடை பண்பலை வந்து ஒளிபரப்பு
1: ஆண்டுதோறும் வரும், அந்த நிகழ்ச்சியிலையும் நான் கலந்து கொண்டு ஒவ்வொரு ஆண்டும் பேசுகிறேன்.
0: அதாவது தேடி வரும் பண்பலை வரும்போதும் நீங்கள் அந்த ஏரியாவுக்கு கண்டிப்பாக எந்த ஏரியான்னு சொல்கிறோம், உங்கள் ஏரியாவுக்கு வரும்போது நீங்கள் தவறாமல் கலந்துருக்கீங்க.
1: கலந்து கொண்டிருக்கின்றேன். நம்முடைய உதய விழா நாமக்கல் மாவட்டத்தில் 3-4 இடத்தில் நடந்தது, எல்லாத்திலையும் நான் கலந்து கொண்டு அந்த நிகழ்ச்சிகளை கண்டு மகிழ்ந்திருக்கின்றேன்.
0: ரொம்ப சந்தோஷம் ஐயா. அடுத்த விருப்ப பாடல் கேளுங்க எல்லோருக்காகவும்.
1: அடுத்த விருப்ப பாடல் உன்னை அறிந்தால் என்ற பாடல்.

0: பயிற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
1: கோடை பந்தலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் மண்ணத்தூரிகை.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: மேலும் இணைந்து வழங்குவோர் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
4: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
1: 4:30 கேட்கலாம் போமேக்ஸ் பனிங்கள் ஜெட்டிகள் டயர்களின் மண்ணத்தூரிகை.
5: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
6: பண்பலையின் விருந்தினராக நாமக்கல் மகாலிங்கம் அவர்கள் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி வென்றார் வந்தார். ஐயா, தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் அறிவிக்கப்படும் முத்தான கடிதம் எழுதிய நேயராக நீங்கள் வந்து தேர்வு செய்யப்பட்டு வாகை சூடி வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க. கடிதங்கள் எத்தனை ஆண்டுகளாக கோடை பண்பலைக்கு எழுதிக்கிட்டு இருக்கீங்க?
7: கடிதங்கள் ஆரம்ப காலத்தில் அதிகமாக எழுதவில்லை, ஆனால் தற்பொழுது கொஞ்சம் எழுதிக்கொண்டிருக்கேன்.
6: என்னென்ன நிகழ்ச்சிக்கெல்லாம் எழுதியிருக்கீங்க?
7: அந்த கொடைத்தண்டலை பற்றி எழுதியிருக்கின்றேன். இந்த படைப்பாளர் அரங்கத்தை பற்றி எழுதியிருக்கிறேன். இந்த நாவல் நேரம்
6: பற்றி எழுதியிருக்கீங்க. ஆமாம். இப்போ மற்ற நேரலை நிகழ்ச்சியில் என்னென்ன நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கீங்க? இணைப்பு மூலமாக
7: நேரலை நிகழ்ச்சிகளே எங்களுக்கு வாய்ப்பு, நாங்கள் அதிகமாக வாய்ப்பு கிடைப்பதில்லை, ஆனால் முயற்சி செய்கிறோம். ஆனால் அந்த இணைப்பு எங்களுக்கு கிடைக்காதனால பங்கு பெற முடியாமல் இருந்தது.
6: வானவில் நிகழ்ச்சிகளெல்லாம் இணைப்பு கிடைக்கலன்றீங்க. விரும்பி கேட்கக்கூடிய நிகழ்ச்சி
7: நாங்கள் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம். நாங்களும் முயற்சி பண்ணிக்கொண்டு இருக்கிறோம், ஆனால் வாய்ப்பு கிடைக்கும் போது கிடைக்கும், நாங்கள் பேச போகிறோம். மற்றவர்கள் கருத்துக்களையும் எங்களுக்கு ரசிக்க முடிகிறது.
6: இப்போ உங்களுக்கு கோடை பண்பலையில் பிடித்த நிகழ்ச்சிகளில் ரொம்ப, நான் இந்த நிகழ்ச்சிகள்லாம் தவற விட மாட்டோம்னா என்னென்ன சொல்லுவீங்க?
7: வானவில் மிக முக்கியம். வானவில் மூலம் நான் பள்ளியில் கல்லூரியில் கற்றுக்கொண்டதை விட அதிகமாக தெரிந்து கொண்டிருக்கின்றேன். பல உடல் நலம், பொது நலம், மனநலம், இன்னும் விவசாயம், மற்ற எல்லா துறைகளையும் அது தொடாத துறையே இல்லை. அந்த வகையில் எங்களுக்கு ஒரு பெரிய பொக்கிசமாக, பொது அறிவு களஞ்சியமாக இந்த கோடை பண்பலை இருக்கிறது.
6: ஐயா, உங்கள் வாழ்க்கையில் தினம் காலைல எந்திரிச்சதுலேருந்து கோடை பண்பலை எப்போ கேட்பீங்க?
7: இதை நானே சொல்ல வேண்டியிருந்தேன். முதலில் என்னுடைய பேர குழந்தைகளுக்கு நான் சொல்லுவேன், நாம் 6 மணிக்கு எழும்புவதற்கு ரொம்ப சிரமப்படுகிறோம், கடும் குளிரால் இருக்கக்கூடிய கோடை பண்பலை 5 மணிக்கு எழுந்து தன்னுடைய நிகழ்ச்சிகளை ஆரம்பிக்கிறது, நாமும் அதை போல இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். நான் காலையில் 4 மணிக்கு எழுந்துருவேன், என்னுடைய குழந்தைகளை எழுப்பிவிட்டு 4:50 வந்தே மாதரம் அந்த பாடலிருந்தே எங்களுடைய கேட்டல் தொடரும்.
6: கோடை பண்பலை ஒளிபரப்பு அன்னைக்கு ஆரம்பிக்கிறதுலிருந்து உங்களோட வானொலியோட பயணிக்க தொடங்கிடும். அடுத்த விருப்பப்பாடல் கேளுங்க. எல்லோருக்காகவும்
7: சிலு சிலு வென்று பூங்காற்று.
6: எல்லோருக்காகவும்

0: இந்தியாவின் மாபெரும் தங்கம் மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: கோடை பந்தலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் மண்ணத்தூரிகை.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: மேலும் இணைந்து வழங்குவோர் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
5: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
2: 4:30 கேட்கலாம் போமேக்ஸ் பனிங்கள் ஜெட்டிகள் டயர்களின் மண்ணத்தூரிகை.
6: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
7: பண்பலையின் விருந்தினராக நாமக்கல் மகாலிங்கம் அவர்கள் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி வென்றார் வந்தார். ஐயா, பண்பலை கொடை பண்பலை நீண்ட காலமாக கேட்டுட்டு வரீங்க. பண்பலையால் பெற்ற பயன், நிகழ்ச்சிகளால் கேட்டு நீங்கள் பயன்பெற்றதுனால அதை பற்றி சொல்லுங்கள்.
8: அந்த நேர மேலாண்மை என்பதை நான் பண்பலையிலிருந்து தான் நான் கற்றுக்கொண்டேன். ஏனென்று சொன்னால், ஒரு நிகழ்ச்சியை எப்படி ஆரம்பிக்கிறார்கள், அதை எப்படி நடத்தி கொண்டு எப்படி நல்ல முறையில் முடிக்கிறார்கள் என்பதை நான் என் குழந்தைகளுக்கு கூட சொல்லிக் கொடுத்தேன்.

0: இருப்பேன்.
1: நேரா மேலாண்மை இங்கே கற்றுக்கொள்ளுங்கள். அது மாதிரி எப்படி சொல்வது, வார்த்தைகளை உச்சரிப்பது போன்ற விஷயங்களை எல்லாம் வாழ்ந்தவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள், கோடை பண்புகளிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேயா.
0: ரொம்ப அருமையாக சொன்னீங்க. நம்ம நேயர்கள்லாம் வந்து பேச விட்டால் ரொம்ப அருமையாக, எல்லாமே வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு வர்றவங்க ஃபுல்லாகவே ரொம்ப அருமையாக பேசுவாங்க. நீங்கள் ஒரு தொகுப்பாளருக்கு இணையாக எல்லாரும் எல்லா நேயர்களும் பேசுவாங்க. கோடை பண்பலை அந்த அளவுக்கு நேயர்களையும் உருவாக்கி வச்சுருக்கு. நான் பேசுகிறதுக்கே தயங்குவேன். வானொலி கேட்டு எனக்கு ஒரு தன்னம்பிக்கையோடு இன்றைக்கு வந்து அரங்கத்தில் வந்து ஒரு சிற்று ஒரு பயம் இல்லாமல் ஒரு நெறி தளராமல் சிறப்பாக பேசுகிறீங்க. எங்கள் நாமக்கல்லேருந்து ஒரு தூரம் வந்து ஒரு தடையே இல்லைன்னு அங்கே கோடை பண்பலையின் அழைப்பை ஏற்று அவ்வளோ தூரம் வந்து ஆறு மணி நேரம் இருக்கும். எப்பயா கிளம்பி வந்தீங்க?
1: நேற்று இரவு 11 மணிக்கு.
0: நேற்று இரவே கிளம்பிட்டீங்க கொடைக்கானல். அதுவும் குளிரான டயத்தில் நீங்கள் வந்து எங்களுக்கு ரொம்ப நிகழ்ச்சியாக இருக்கியா. நிறைவாக சொல்லுங்கய்யா உங்களோட கருத்தை.
1: என்னுடைய கருத்து, வானொலி வந்து ஒரு சிறந்த கோடை பண்பலை குறிப்பாக ஒரு திறந்த வழி பல்கலைக்கழகம். இன்னும் அண்மை காலத்தில் நான் சுஜாஜா அவர்களுடைய ஒரு புத்தகத்தை படித்தேன். இனியும் சில சிந்தனைகள் அதில் அவர் என்ன எழுதியிருந்தார்னா, வானொலியை பற்றி இன்னும் நம்ம புரிஞ்சிக்கல, அதை உண்மையான மதிப்பு இன்னும் பெரும்பான்மை மக்களுக்கு தெரியல. ஏன்னா இன்றைக்கு நண்பர் தகுந்த செய்திகள், நான் செய்திகள் வானொலி செய்திகளை தான் அதிகமாக கேட்பேன். அதுக்காக சென்னை வானொலியிலிருந்து கூட எனக்கு ஒரு பரிசு கொடுத்துருக்கிறார்கள். அந்தளவுக்கு செய்திகள் கேட்போம். அதே மாதிரி வானொலியில் வந்து பலவிதமான நல்ல கருத்துக்களை, சிந்தனை கருத்துக்களை சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் வள்ளுவர் பெருமார் தன்னுடைய 42வது அதிகாரத்தில் கேள்வி செல்வம் என்ற ஒரு இதை கொடுத்திருக்கிறார். செவிக்கிற உணவில்லாத போது வயிற்றுக்குள் சித ஈயப்படும் என்று சொல்லியிருக்கிறார். அது வானொலி தான் அந்த உணவை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. அது கோடை பண்பலை நமக்கு அமிர்தமாக தந்து கொண்டிருக்கிறது. அந்த அமிர்தத்தை எல்லோரும் பருக வேண்டும். நாம் தூய தமிழில் பேச வேண்டும். நம்முடைய தாய்மொழியை சிறப்பிக்க வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை.
0: ரொம்ப அருமையாக சொன்னீங்க. உங்களால் நேர்களால் தான் கோடை பண்பலை இவ்வளோ உயரத்துக்கு போனது வந்து நேர்கள் வந்து அவரோட வழிகாட்டத்தோடு இன்னும் மெருகேற்றிக்கிட்டு இருக்கீங்க. நேரலை நிகழ்ச்சியிலும் பங்கேற்று அறிவிப்பாளர்களே ஊக்கப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இதுவரை பண்பலையின் விருந்தினராக வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்த நாமக்கல் மகாலிங்கம் அவர்களுக்கு நன்றிகள் பல கூறி விடைபெறுகிறது வென்றார் வந்தார் நிகழ்ச்சி. வாரந்தோறும் செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகளில் மதியம் 2:30 மணிக்கு கேட்க தவறாதீர்கள். நன்றி.
1: நன்றி ஐயா.

நிறைவு பெறுகிறது. வென்றார் வந்தார். சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார் நாமக்கல் மாவட்டம் மகாலிங்கம் அவர்கள். நிகழ்ச்சியை நெறியாளுகை செய்தார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் விக்னேஸ்வரன் அவர்கள். கோடை பண்பலை 100.5 இணை உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு முன் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கான பெரும்பான்மை ஆதரவு தமிழக வெற்றிக் கழகத்திற்கு இல்லை என்பதை ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லிகர் இன்று திரு விஜயிடம் எடுத்துரைத்துள்ளதாக மக்கள் மாளிகை கூறியுள்ளது. தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் உறுதிப்பாட்டை ஆபரேஷன் சிந்தூர் உலகிற்கு எடுத்துரைத்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அஞ்சல் துறையை நவீனமயமாக்குவதற்கான பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். தொழிலாளர்கள் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சீனாவின் ஷாங்காயில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா மகளிர் குழு பிரிவில் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. தாஷ்கண்ட் கிராண்ட் பிரி சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம், ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. மெக்சிகோவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஸ்வீடனில் நடைபெற்று வரும் டெபே சிகேமென் செஸ் போட்டியின் ஆறாவது சுற்று முடிவில் இந்தியாவின் அர்ஜுன் கேசி 4.5 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். போலந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 5வது சுற்று முடிவில் இந்தியாவின் குகேஷ் 5 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். டென்னிஸ் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் மகளிர் ஜூனியர் பிரிவில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் 26வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணி இன்று பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம்

இனிய வணக்கம் நேயர்களே, உங்கள் உள்ளம் கவர்ந்த கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பிட்டு பாடல்களையும் அதற்கான விளக்கத்தினையும் தந்திருக்கும் நேயர்களுக்காக கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து. காதல் என்று தலைப்பிட்டு பாடல்களை நாமும் ரசிக்க தந்திருக்கிறார் புதுக்கோட்டை ஆலங்குடி கீரமங்கலம் காந்திஜி சாலை வி ராஜேந்திரன் அவர்கள். அவருக்கான முதல் பாடல் தேவதையை கண்டேன் படத்திலிருந்து. பாடலுக்கான விளக்கத்தினை வேறு தந்திருக்கிறார். மனைவி இளமையில் காதலி, நடுத்தர வயதில் தோழி, முதுமையில் தாய் என்று சொல்கிறார்.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ், மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃபிராக்ஸ், டிஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ்னு சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
3: நீங்க சொந்தமா டாக்ஸி வாங்க ஆசைப்படுறீங்களா? அப்ப உடனே டாடா எக்ஸ்பிரஸ் டியே புக் பண்ணிக்கங்க. செடான் செக்மெண்ட்லயே மோஸ்ட் பவர்ஃபுல் என்ஜின் இதுல தான் இருக்கு. சிஎன்ஜி செக்மெண்ட்லயே அதிக பூட் ஸ்பேஸ் கொடுக்கிற நிறுவனம் நம்ம டாடா தான். டூயல் சிஎன்ஜி டேங்க் என்பதால அதிக ஃபியூல் கெபாசிட்டி மற்றும் அதிக மைலேஜ். லாபகரமான டாக்ஸிக்கு டாடா எக்ஸ்பிரஸ் டி தான் கிங்கு. புக்கிங் அண்ட் வெயிட்டிங் பீரியட் இல்லாம உடனடியா வண்டியை டெலிவரி எடுக்க அருகில் உள்ள டாடா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
4: கோடை பந்தலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் மண்ணத்தூரிகை.
5: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
6: மேலும் இணைந்து வழங்குவோர் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
7: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
4: 4:30 கேட்கலாம் போமேக்ஸ் பனிங்கள் ஜெட்டிகள் டயர்களின் மண்ணத்தூரிகை.
8: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
9: நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும் நிகழ்ச்சியில் உங்களோடு எலும்பு மற்றும் மூட்டு மாற்று சிகிச்சை நிபுணர் மருத்துவர் மதன் குமார் பெரியசாமி அவர்கள்.
10: வணக்கம். நம்ம நாமக்கல் இமய மருத்துவமனை சார்பாக இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி. நம்ம மோகனூர்லேருந்து ஒரு நேர் கேள்வி கேட்டிருந்தாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, சரி எனக்கு வந்து இந்த கவுட் பிரச்சனை வந்து அடிக்கடி எனக்கு வந்துட்டுருக்கு, ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கேள்வி கேட்டிருந்தாங்க. ஸோ கவுட் பிரச்சனை அப்படிங்கிறது, கவுட்னா என்ன அப்படின்னா, நம்ம உடம்புல ஒரு யூரிக் ஆசிட்னு சொல்லி ஒரு உப்பு இருக்கும். ஸோ அந்த உப்பு வந்து எங்கேருந்து வரும்னா, அந்த மட்டன், சிக்கன், ஸோ யூஸ்வலாக ஆல்கஹால் இந்த மாதிரி இதில் பார்த்திங்கன்னா அந்த உப்போட குவான்டிட்டி அதிகமாக இருக்கும். இந்த யூரிக் ஆசிடுங்கிறது இந்த நிறைய எடுக்கும் போது என்ன ஆகும்னா, அந்த கிட்னி தான், நம்ம கிட்னி தான் அதை வந்து வெளியில் தள்ளணும். ஸோ நிறைய குவான்டிட்டி உள்ளே வரும்போது நம்ம கிட்னியினால் வெளியில் தள்ள முடியாமல் அந்த சால்ட்டு, அந்த யூரிக் ஆசிடுங்கிற உப்பு வந்து என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, கிறிஸ்டல்ஸ் அது வந்து. ஸோ அது பார்த்திங்கன்னா ஷார்ப்பான ஒரு சின்ன மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்தீங்கன்னா சின்ன கிறிஸ்டல் மாதிரி இருக்கும். அது போய் மூட்டில் படியும். மெயினாக எந்தெந்த மூட்டில் படியும் கேட்டிங்கன்னா, மெயினாக காலோட கட்டவரல் சைடில்.

0: படியும் ஒரு விஷயம். அடுத்தது ஆங்கிள் ஜாயிண்ட்டில், முழங்கால் மூட்டில், ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துலையும் சில ரொம்ப இதாக இருக்கும். சில சமயம் ஷோல்டரில் ரொம்ப ரேராக ஷோல்டரில் வரும், மணிக்கட்டில் வரும். ஸோ இந்த மாதிரி இதில் வரும்போது அவங்களுக்கு இந்த யூரிக் ஆசிட் லெவல் வந்து யூஸ்வலாக சில லேபுக்கு ஒன்று ஒன்று மாறும். 7க்கு கீழே வச்சுக்கிறது எப்பயுமே பரவாயில்ல. சில லேபில் பார்த்தீங்கன்னா 8 நார்மல் லிமிட்னு இருக்கும். ஸோ நார்மல் லிமிட்டுக்குள்ளே நம்ம வச்சுக்கிறது பரவாயில்ல. இன்கேஸ் அந்த இதெல்லாம் நான்வெஜ்லாம் நம்ம நிறைய எடுக்கும்போது அது போய் படியும் போது என்ன ஒன்றா மூட்டை போய் அரிக்க ஆரம்பிக்கும். ஸோ ஒன்ஸ் இது மாதிரி ரெகுலராக அந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அவங்க கண்டிப்பாக ஃபுட்டுக்கான சில விஷயங்கள்லாம் அவங்க அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அது ஒன்று. ரெண்டாவது, இதுக்கான ட்ரீட்மெண்ட்டை நம்ம கரெக்டாக எடுத்துக்கிட்டு இருந்தோம், இதுக்கான டேப்லெட் நம்ம கரெக்டாக எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த யூரிக் ஆசிட் லெவல் வந்து கரெக்டாக மெயின்டைன் ஆகும். ஸோ அது ஒரு விஷயம் இருக்குது. தண்ணி வந்து அவங்க நிறையா குடிக்க வேண்டியிருக்கும், நான்வெஜ் அவாய்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. சில இதில் வந்து இந்த பிரச்சனைகள்லாம் இல்லாமல் சம்டைம்ஸ் வந்து சில ரொம்ப ஒபீஸாக இருக்க பேஷண்ட்டு, ஹார்ட் ஃபெயிலியரில் இருக்க பேஷண்ட்டு, பிபி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கவங்க, ஏதாவது ஜீரண கோளாறு பிரச்சனைகள், இல்லை கிட்னியில் ஏதாவது பிரச்சனை இருக்கவங்க, இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே யூரிக் ஆசிட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகும். ஏன்னா கிட்னி போகிற பிளட் சப்ளை கம்மியாகுது, இல்லை கிட்னியோட ஃபங்க்ஷன் கம்மியாகுது, இந்த மாதிரி இதுலேயும் அந்த யூரிக் ஆசிட் உப்பு வெளியில் போகிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளை நம்ம உடனே போய் நீங்கள் மருத்துவரை பாருங்கள், அவங்க யூரிக் ஆசிட் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. அதில் அதிகமாக இருந்தது அப்படின்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட்டோ அதுக்கான டயட் சார்ட்டோ கொடுப்பாங்க. நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகாது இந்த பிரச்சனை உங்களுக்கு. மேலும் நம் நாமக்கல் இமய மருத்துவமனையில் ரோபோட்டிக் மூலம் மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை, மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலன், அலர்ஜி, ஆஸ்துமா, குடல் சார்ந்த பிரச்சனைகள், நாள்பட்ட ஆறாத புண்கள், சர்க்கரை பிரச்சனை மற்றும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை இங்கு அளிக்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. 95 85 95 55 88 இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. உங்க ரிப்போர்ட்டை வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சு சந்தேகங்களும் நீங்க கேட்டுக்கலாம்.
1: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும்.

நேரம் 3:15. புதுக்கோட்டை ஆலங்குடி கீரமங்கலம் காந்திஜி சாலை வி ராஜேந்திரன் அவர்களின் பாடல் தெரிவுகளோடு கோடை பண்பலையின் 1:5 உயிரெழுத்து. அவருக்கான அடுத்த பாடல் சூரக்கோட்டை சிங்கக்குட்டி படத்திலிருந்து. பாடலுக்கான விளக்கம் இது: கிரேக்க வரலாறு ஒரு கவிதை, லத்தீன் வரலாறு ஒரு ஓவியம், தமிழ் வரலாறு பண்பாட்டின் முகவரி, இக்கால வரலாறு ஒரு நிகழ்ச்சி பட்டியல் என்று குறிப்பிட்டிருக்கிறார்.

0: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு. 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RBS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943960 14.
1: கோடை பந்தலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசியின் மண்ணத்தூரிகை.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: மேலும் இணைந்து வழங்குவோர் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
4: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
1: 4:30 கேட்கலாம் போமேக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டயர்களின் மண்ணத்தூரிகை.
5: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
1: கோடை பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்,
6: சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரையின் நல்வாழ்த்துகள்.
7: கோடை பண்பலை 100.5 நாம் ரசித்துக் கொண்டிருப்பது உயிரெழுத்து. நேரம் 3:21. மன்னிப்பு சினத்தின் செலவையும் வெறுப்பின் விலையையும் உணர்ச்சியின் விரயத்தையும் மிச்சப்படுத்துகிறது என்கிறார் நேயர்.

நாம் வாழும் இந்த உலகத்தை பற்றி அறியாமல் இருப்பது தவறு. உலகத்தின் மகத்துவத்தை போற்றும் இப்பாடலை கேளுங்களேன் என்று சொல்கிறார் ராஜேந்திரன் அவர்கள்.

புதுக்கோட்டை ஆலங்குடி கீரமங்கலம் காந்திஜி சாலை வி ராஜேந்திரன் அவர்களின் பாடல் தெரிவுகளோடு கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து நேரம் 3:34 நிமிடம். அவருக்கான அடுத்த பாடல் எங்கள் வீட்டு பிள்ளை படத்திலிருந்து. பாடலுக்கான விளக்கம் இது: மனமே பதற்றமடையாதே, மெல்ல மெல்லத்தான் எல்லாம் நடக்கும். தோட்டக்காரன் 100 குடம் நீர் ஊற்றினாலும் பருவம் வந்தால்தான் பழம் பழுக்கும்.

புதுக்கோட்டை ஆலங்குடி கீரமங்கலம் காந்திஜி சாலை வி ராஜேந்திரன் அவர்களின் பாடல் தெரிவுகளோடு கோடை பண்பலையின் 1.5 உயிரொழுத்து நீர் 3:45. அவருக்கான அடுத்த பாடல் ரகசிய போலீஸ் 115 என்ற படத்திலிருந்து. வாழ்நாள் முழுவதும் உழைத்தால்தான் ஒரு துறையில் தனி சிறப்பு தனி நிலையை அடைய முடியும். எதிர்பார்ப்பெல்லாம் நிறைவாகி பூர்த்தியாகும் என்கிறார் நேயர்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
2: கோடை பந்தலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: மேலும் இணைந்து வழங்குவோர் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
5: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
2: 4:30 கேட்கலாம் போமேக்ஸ் பனிங்கள் ஜெட்டிகள் டயர்களின் வண்ணத்தூரிகை.
6: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

நாம் ரசிக்கவிருக்கின்ற அடுத்த பாடல் என் கடமை படத்திலிருந்து. மகிழ்ச்சி பொங்குகிற முகத்தை கொண்ட ஒருவர் வீட்டினுள் நுழைந்தால் உடனே அந்த வீட்டினுள் புதிதாக ஒரு ஒளி தோன்றி விடுகிறது என்கிறார் நேயர்.

நிறைவு பெறுகிறது இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியை அலங்கரித்தார் புதுக்கோட்டை ஆலங்குடி கீரமங்கலம் காந்திஜி சாலை வி ராஜேந்திரன் அவர்கள். அவருக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன். ஜெய்மேரி நன்றி நேயர்களே.

கோடை பண்பலை 100.5 இனி தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிரான் அரிசி மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்லின் வண்ணத்தூரிகையில் பண்பலை கழகம்.

0: Yeah!
1: இப்போது கேட்கலாம் தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி. என்றும் மாறாத தரம், சுவை. VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
4: மகேந்திரா இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மல்லசமுத்திரம், நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்.
1: வழங்கும் வண்ணத்தூரிகை
3: இணைந்து வழங்குவோர்
5: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
6: சிந்தனையை பெருக்கி அறிவு திறனை தூண்டும் பொது அறிவு கேள்விகளோடு கொடை பண்பலை 100.5 வண்ணத்துரிகையில். இது பண்பலைக்கழகம். நேர்கள் பொது அறிவு கேள்விகளுக்கு பதில் சொல்ல வரலாம் இந்த எண்களில். அறிமுகம் 24 24 24 மகளிர் 24 24 29 நமது வழக்கமான நேயர்கள் 24 24 26 மற்றும் அறியன் 290 333 முன்னிணைப்பாக 0 45 42 இணைத்து. நிகழ்ச்சியில் உங்களுடன்
7: ஜெய் மீரி,
6: தீபா நடராஜன். வணக்கம் நேயர்களே.
7: வாழ்த்துக்கள் நேயர்களே.
6: சொல்லுங்க ஜெயமேரியக்கா, எப்படி இருக்கீங்க?
7: நல்லமா இருக்கும்.
6: கொடைக்கானல் எப்படி இருக்கு?
7: கொடைக்கானல் எப்பயும் போலதான் இருக்கு.
6: அதாவது குழு குழுன்னு இருக்கு. மத்த ஊரை சொல்றப்ப நம்ம ஊர் சொல்லணும்ல, குழு குழுன்னு இருக்கு. அப்படியே ஒரு மாதிரி இதமான

0: தூக்கு தூக்கமா வருது. அப்படிதான் எனக்கு தோணுது.
1: அப்படிதான்
2: இருக்கு,
0: உண்மையிலே அப்படிதாங்க இருக்கு. மத்தளையும் தூக்கம் வருதோ இல்லையோ,
2: மழையும் இல்லாம வெயிலும் இல்லாம ஒரு காலநிலை.
0: அதனால நல்லா அந்த ஒரு மந்தமான சூழ்நிலைன்னு சொல்லுவாங்களா, அதனால தூக்கம் தான் வரும். மே மாசம் கூட தூக்கம் வருதுன்னா அது கொடைக்கானல் தான், கரெக்டா?
2: இணையும்
0: முதல் நேயர் வாங்க. வணக்கம்.
3: இருவருக்கு மாலை வணக்கம் மேடம்.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: கரூர் காந்தி கிராமம் வீரமணிங்க மேடம். நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நலமா இருக்கும் வீரமணி ஐயா. ஏன் தயக்கமா பேசுறீங்க?
3: இல்லைங்க மேடம், தெளிவா தான் பேசுறேன்.
0: இல்ல நல்லா இருக்கா, நல்லா இருக்கீங்களா, உங்க ஊர் எப்படி இருக்கு அப்படி கேக்குறீங்களா? அதான் கொஞ்சம் உற்சாகமா பேசுவோம்.
3: சரி சரி.
0: சரி, கேள்வி கேட்போமா?
3: கேட்கலாம் மேடம்.
2: எந்த மாநிலம் மசாலா பொருட்களின் தோட்டம் என்று அழைக்கப்படுகிறது? உங்களுடைய வானொலி சத்தத்தை கொஞ்சம் குறைச்சுக்கோங்க.
3: அதெல்லாம் வெளியில வந்துட்டாங்க மேடம். சரி சரி.
0: சரியான பதில், கேரளால தான் அதிகமாக ஏலக்காய் மிளகு எல்லாமே விளையும். அதனால மசாலா பொருட்களின் தோட்டம் அப்படின்னா அது கேரளா தான். சரி, என்ன பாடல் கேட்கலாம்?
3: ஜல்லிக்கட்டு படத்துல இருந்து ஹே ராஜா ஒன்றாகும்
2: பாட்டு வந்துட்டே இருக்கு. நன்றிங்க.

0: பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் மல்லூர் சேலம்.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: தரமான கல்விக்கும் ஒளிமயமான எதிர்காலத்திற்கும் ஒரே திறவுகோல் கரூர் ஜெயராம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மதுரை பைபாஸ் ரோட், ஆட்டாம்பரப்பு, கரூர். அட்மிஷனுக்கு 9952410253.
4: இந்தியாவின் மாபெரும் தங்கம் மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
6: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
7: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
6: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
7: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
6: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
7: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
6: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
8: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில். பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
9: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ், இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ், மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்தீஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃப்ராக்ஸ், டி ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ்னு சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
10: நீங்க சொந்தமா டாக்ஸி வாங்க ஆசைப்படுறீங்களா? அப்ப உடனே டாடா எக்ஸ்பிரஸ் டியே புக் பண்ணிக்கங்க. செடான் செக்மெண்ட்லயே மோஸ்ட் பவர்ஃபுல் இன்ஜின் இதுல தான் இருக்கு. சிஎன்ஜி செக்மெண்ட்லயே அதிக பூட் ஸ்பேஸ் கொடுக்கிற நிறுவனம் நம்ம டாடா தான். டூயல் சிஎன்ஜி டேங்க் என்பதால அதிக ஃபியூல் கெபாசிட்டி மற்றும் அதிக மைலேஜ். லாபகரமான டாக்ஸிக்கு டாடா எக்ஸ்பிரஸ் டி தான் கிங். புக்கிங் அண்ட் வெயிட்டிங் பீரியட் இல்லாம உடனடியா வண்டிய டெலிவரி எடுக்க அருகில் உள்ள டாடா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
11: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்ல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
12: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
11: எப்படிமா?
12: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
11: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
13: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.

0: கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
1: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்
0: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்தூரிகை
2: இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர்

0: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
1: நான்கு மணி 13 நிமிடத்தில் நாம் இணைந்திருக்கிறோம். இது கோடை பண்பலை 100.5 வண்ணத்துரிகையில் பண்பலைக்கழகம் இணைப்பில் காத்திருக்கும் அடுத்தனையிற்கு வணக்கம்.
2: அனைவருக்கும் இங்கே உற்சாகமான மாலை வணக்கம்.
1: உங்களுக்கும் மாலை வணக்கம். பேர் சொல்லுங்க.
2: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ சண்முக சுந்தரம்.
1: சண்முக சுந்தரம், கேள்வி வந்து தயாரா இருக்கு, சொல்லட்டுமா?
2: முயற்சிக்கிறேன்.
1: தென்னாப்பிரிக்காவிற்கு எத்தனை தலைநகரங்கள் உண்டு?
2: 3 தலைநகரங்கள்.
1: எப்படிங்க
3: 3 தலைநகரம்?
1: பேர்லாம் சொல்லுங்க. சரி, கேட்கலாம். இல்லைங்க, 3 தலைநகரங்கள் சொல்லுங்க. நிர்வாக 3 தலைநகரம்
3: புரியவே இல்லை. நீங்க
1: விட்டு விட்டு கேக்குது, நீங்க பேசுறதே புரியல.
3: கோபுரம் இருக்க இடத்துல வந்து பேசுனீங்கன்னா கேக்கும்.
1: மொத்தம் 3 தலைநகரம் இருக்கு, என்னன்னு
2: சொல்லுங்க.
1: இல்லங்க, அது வந்து அதிக மக்கள் தொகை கொண்ட நகரம் அது. ஜோகனஸ்பர்க். நான் கேக்குறது வந்து 3 தலைநகரங்கள்.
2: விக்டோரியா.
1: நிர்வாக தலைநகர், சட்டமன்ற தலைநகர், நீதித்துறை தலைநகரம், 3 தலைநகரம்.
3: சரி, இதெல்லாம் கேள்வி இல்ல, வேற கேள்விதான். சரியா, தலைநகரம் இல்லாத உலகின் ஒரே நாடு எது? இதுதான் கேள்வி.
2: தலைநகரம்
3: உலகின் ஒரே நாடு எது? அந்த நாடோட பேர் என்ன? இல்லையே, தலைநகரமே இல்லாத உலகின் ஒரே ஒரு நாடு தான், சின்ன தீவு தான் அந்த நாடு. பதில் தெரியுமா தெரியாதா? சரிங்க, தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க. நன்றிங்க. இப்ப இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம், பேர் சொல்லுங்க.
4: சகோதரி இருவருக்கும் மாலை வணக்கம்.
1: உங்களுக்கும் மாலை வணக்கம்.
4: நான் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் சிவா.
1: சிவா,
3: சிவாயா, கேள்வி கேட்டீங்களா? பதில் தெரியுமா?
4: ஆ தெரியும் மேடம்,
3: சொல்லுங்க.
4: அந்த நாட்டோட பேர் வந்து நவுரு.
3: சரி, நவுரு எங்க இருக்கு?
4: அது யுரேன்.
3: எங்க இருக்கு?
1: இருங்க, பார்த்து சொல்ல வேண்டாமா?
3: யுரேனா? இல்லையே, என்ன நாட்டுக்குள்ள இருக்கு இந்த தீவு? தலைநகரம் கேட்கல. தலைநகரமே இல்லாத உலகின் ஒரே நாடு நவுரு தான், அது கரெக்ட். அது எங்க இருக்கு? இதெல்லாம் பதில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு பரிசு பாடல், இல்லைன்னா எங்களுக்கு போட்டுக்குவோம்.
4: அப்படிங்களா மேடம்? ஆ, அது சிறிய தீவு தான் சொன்னீங்க.
3: ஆமாம், சிறிய தீவு தான், ஆனால் அது எங்க இருக்கு?
4: பசிபிக் பெருங்கடலும்.
3: பசிபிக் பெருங்கடலுக்குள்ள இருக்கா? ஏங்க சரியா சொல்லணும்.
4: அது ஒட்டி இருக்குதுங்க.
3: சரியா சொன்னீங்கன்னா தான் உங்களுக்கு பரிசு பாடல்.
1: முயற்சி பண்ணுங்க.
3: பசிபிக் பெருங்கடலை ஒட்டி நிறைய தீவு இருக்கு, இப்படி சொல்லக்கூடாது இல்ல?
4: ஆமாங்க. ஆ, இதுவரைக்கும்
3: சரி. அங்க மக்கள் தொகை எவ்வளோ, அதோட பரப்பளவு எவ்வளோ, சின்ன நாடு தானே இது?
4: ஆமாங்க.
3: ஆ, இதெல்லாம் தெரியுமா?
4: இதை
3: மட்டும் கூகுள்ல நீங்க கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டீங்க அப்படிதானே?
4: இல்லைங்க மேடம்.
3: சரி இருங்க, நான் சொல்றேன். தலைநகரம் இல்லாத உலகின் ஒரே நாடு வந்து நவ்ரு. இது வந்து உலகின் 3வது சின்ன தீவு. இதுக்கு முன்னாடி சின்ன சின்ன ஊர் அப்படின்னா வாட்டிகன் தான் ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் மொனாக்கோ, அதுக்கப்புறமா வந்து நவ்ரு. நவ்ரு வந்து எங்கே இருக்குது அப்படின்னா ஆஸ்திரேலியாவின் வடகிழக்கு பசிபிக் பெருங்கடல் பக்கத்தில். அப்போ எங்கே இருக்குது? ஆஸ்திரேலியாவுக்கு வடகிழக்கில் இருக்குது, அப்படி தானே நீங்கள் சொல்லியிருக்கணும்.
1: சரி, இருந்தாலும் உங்களுடைய விருப்ப பாடலில் சொல்லிடுங்க.
3: சரி, இதோட சதுர கிலோமீட்டர் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 21,000 தான். இதில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா ஒரு 12,000 குடியிருப்பு, அந்த குடியுரிமை மக்கள் மட்டும்தான் இருக்காங்க. அவ்வளோ சின்ன தீவு தான் இந்த நவ்ரு. நன்றிங்க,
1: பாட்டு வந்துட்டே இருக்குங்க.
4: நன்றி.

0: பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் மல்லூர் சேலம்.
1: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
2: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
3: கோபால் பல் பொடி. பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம்.
4: ஹாய், ஹலோ எவ்ரிவன். நான் பிரீத்தி, நர்சிங் காலேஜ்ல தேர்ட் இயர்.
5: நான் செகண்ட் இயர். நான் ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறேன்.
4: எங்களை போலவே 2026ல நீங்க நர்சிங் படிக்க விரும்புறீங்களா?
5: டொனேஷன் இல்லாம அட்மிஷன் தர காலேஜ் மதுரை மாவட்டம் கிட்ட இருக்கிற நம்ம பிரீத்தி நர்சிங் காலேஜ் தான்.
4: எங்க காலேஜ்ல மேனேஜ்மெண்ட் மூலியமாவும் சேரலாம், கவுன்சிலிங் மூலியமாவும் சேரலாம். என் காலேஜோட கவுன்சிலிங் கோடு 1010.

0: தரமான கல்வி மற்றும் உடனடி வேலை வாய்ப்பு எல்லாம் பிரீத்தி நர்சிங் காலேஜ்ல சிறப்பம்சம்.
1: சோ நீங்களும் பிரீத்தி காலேஜ் ஆஃப் நர்சிங்ல ஜாயின் பண்ணுங்க.
2: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
3: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்கக்கா.
2: எப்படிமா?
3: நான் சமைக்கிறது தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியில நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
2: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
4: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
5: பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்,
6: சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டு தவணி மதுரையின் நல்வாழ்த்துகள்.
7: பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம், இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் மல்லூர் சேலம்.
8: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
9: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
4: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்

0: இனிய பண்பலை கோடை பண்பலை 100.5 இன்பமாக இணைந்திருக்கிறோம். இது வண்ணத்தூரிகையில் பண்பலைக்கழகம்.
1: நேரம் வந்து 4:25 ஆயிடுச்சு.
0: ஆமாம், 2 கேள்விகள் கேட்டோம், நேயர்கள் பதில் சொல்லி பரிசு பாடல் வாங்கிட்டாங்க. இப்போ வர நேயர் வாங்குறாங்களான்னு பார்த்துருவோம். வாங்க, வணக்கம்.
2: காற்றலையில் ஒரு காந்தாலை, கோடை பண்பலை 100.5 மாலை வணக்கம்.
1: உங்களுக்கும் மாலை வணக்கம்.
2: ஒரு மாவட்டம் பெருந்திரை திருவாதி சிங்கம்பாளையம் சோமசுந்தரம்.
0: சோமசுந்தரம் ஐயா, நலமா இருக்கீங்களா? கடல் நீரால் கூட அரிக்கப்படாத உலோகம் எது? கடல் நீரால் கூட அரிக்கப்படாத உலோகம் எது தெரியுமா?
2: ஒரு குழு கொடுங்க மேடம்.
0: அது ஒரு உலோகம், இதுக்கு மேல அது எப்படி கொடுக்கறது? இதுக்கு மேலே எப்படி? அது வந்து நிக்கல் தாமிரம் சேர்ந்த ஒரு கலவைன்னு வச்சுக்கோங்களேன், 2 கூறு தான் அதுக்குள்ளே இருக்கும். தெரியுமா தெரியாதா?
2: அது எப்படிங்கண்ணா, எப்படி மேடம் அது? நீங்கள் இது வெள்ளியில் செய்கிற மாதிரி இல்லை? இல்லை,
0: வெள்ளி இல்லை, நிக்கல், நிக்கல் தாமிரம் இல்லையே
2: மேடம். டைட்டானியம்
0: இல்லை, டைட்டானியம் இல்லை. சரி, தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க. நன்றிங்க. இப்போ இணைப்பில் ஒரு நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. கடல் நீரால் கூட அரிக்கப்படாத உலோகம் எது? உலோகம் இல்லையே, அதாவது உப்பு தண்ணி பட்டா எல்லா உலோகமே ஒரு நிறம் மாறும்ல, செம்பு கூட கருப்பு கலரா மாறிடும், வெள்ளியும் ஒரு மாதிரி கருப்பு கலரா மாறும். ஆனா இது வந்து அப்படி எதுவுமே ஆகாது, அப்படியே இருக்கும். அப்படி ஒரு உலோகம் தெரியுமா? பிளாட்டினமும் இல்லையே. தங்கம், வெள்ளி, வைரம், பிளாட்டினம் இதெல்லாம் விட்டுருங்க, வேற
1: அதுக்கு மேல
0: நமக்கு தெரிஞ்சது அதான், அதான் பெண்களுக்கு தெரிஞ்சதுன்னா இது 4 தான். நிறைவா 5 சொல்லிடுறவங்க. நன்றிங்க. நேரம் 4:27. இப்ப இணைப்பில் ஒரு நேயர் வாங்க. வணக்கம்,
1: பேர் சொல்லுங்க.
3: விருதுநகர் மாவட்டம் சத்ரேட்டி கிராமத்திலிருந்து பி முனியசாமி. மேம்,
0: முனியசாமி ஐயா
3: சொல்லுங்க மேம்.
0: பதில் தெரியுமா? கடல் நீரால் கூட அரிக்கப்படாத உலோகம் எது?
3: இது
0: ஏதாவது உங்களுக்கு
3: மேம், யூரலமின்
0: இல்லையே.
3: பிளாட்டினம் மேம்
0: இல்ல, பிளாட்டினம்
1: சொல்லிட்டாங்க ஏற்கனவே.
0: இது ஒரு கலப்பு லோகம்.
3: யூரலமின் ரசக்கலவை மேம், கப்பலுக்கு எல்லாம் மேல பூசுவாங்க, அது வந்து

0: இது வந்து கப்பல் எல்லாம் பயன்படுத்த மாட்டாங்க, அதாவது கடல்சார் பொறியியல் கருவிகளுக்கு பயன்படுத்துவாங்க, வேதியியல் செயலாக்க உபகரணங்களுக்கு பயன்படுத்துவாங்க. நம்ம கூட பம்புகள் வால்வுகளுக்கெல்லாம் இப்போ வந்து இது கொஞ்சம் பயன்படுத்துறாங்களாம். இது வந்து ஒரு கலப்பு லோகம், அதாவது தாமிரமும் நிக்கலும் சேர்ந்த கலவை. இதோட பேர் என்னன்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா சரியா
1: பரிசு பாடல் கிடைக்கும்.
2: தாமிரமும் நிக்கலுமா
0: ரெண்டும் சேர்ந்த கலவை, இது ஒரு கலப்பு உலோகம். நீங்க என்ன வேதியியல் பேர் சொல்லிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கீங்க, நாங்க ஒத்துக்கிறோம். இந்த சோடியம் குளோரைடு NaCl சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருக்கு, அப்படி சொல்லக்கூடாது. இதோட பேர் சொல்லணும் நீங்க.
2: தாமிரமும்
0: நிக்கலும் சேர்ந்த கலப்பு உலோகம், க்ளூ கொடுத்துட்டேன். இதோட பேர் மட்டும் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசு பாடல் கொடுக்கலாம்.
2: தாமிரமும் நிக்கல்
0: இல்லனா எங்களுக்கு தான் பரிசு பாடல்.
2: செம்பு மேம்.
0: செம்பா? இல்லை, செம்புல வந்து தாமிரம் இருக்கும், ஆனா நிக்கல் எப்படி இருக்கும்? என்னங்க கன்ஃபியூஷன் பண்றீங்க? இதுவே
2: தெரியலங்க.
0: சரிங்க, தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க. நன்றிங்க. நிகழ்ச்சிக்கு ஒரு நேயர் வாங்க. வணக்கம்,
1: பேர் சொல்லுங்க.
3: அன்பு சகோதரிகள் இருவருக்கும் அன்பான மாலை வணக்கம் கூறுவது புதுக்கோட்டை மாவட்டம் கோனாப்பட்டில இருந்து பழனியாப்பா. இருவரும் நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோமா, நீங்க நலமா இருக்கீங்களா?
3: ரொம்ப நலமா இருக்கா. ரொம்ப 4 மணிக்கு நிகழ்ச்சியில ரொம்ப நாளா இன்னைக்குதான் வந்திருக்கேன்.
0: உங்களை மாதிரியே நானும் சிரிக்கிறேடா.
3: நல்லா பேசிருக்காரு, நல்லா இருக்கு கலகலன்னு நிகழ்ச்சி.
0: சரி, பதில் தெரியுமா?
3: அதாவது ரெண்டு கலவை சொல்லிருக்கீங்க, நான் நிகழ்ச்சி கேட்டுதான் இருக்கேன். அதாவது துத்த நாகம் சொல்லுவாங்களே, அதுவாப்பா?
0: இல்லையே.
1: இல்லங்க.
3: அலுமினியம்?
0: இல்ல.
1: அதுவா இதுவா அப்படின்னு சொல்லிட்டே போறாங்க.
0: சரி, நானே பேர் சொல்லிடுறேன். கடல் நீரால் கூட அரிக்கப்படாத உலோகம். கடல் நீர் மட்டும் கிடையாது, அமிலங்கள் காரப்பொருட்கள் எதுக்குமே இது வந்து அரிப்பு அந்த இதே வராது. இதோட பேர் வந்து மோனல். இந்த உலோகத்தோட பேர் வந்து மோனல். இப்போ பரிசு பாடல் வந்து எங்களுக்கு.
4: இதுவரை நன்கோடை பண்பலையில் கேட்டு சுவைத்தோம் தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி. என்றும் மாறாத தரம் சுவை VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
5: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
6: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
7: மகேந்திரா இன்ஜினியரிங் காலேஜ் ஃபார் விமன், அட்டானமஸ், திருச்செங்கோடு.
4: வழங்கிய வண்ணத்தூரிகை
6: இணைந்து வழங்கியோர்
8: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள். பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள். பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
9: கோடை பண்பலை 100.5 இனி தொடர்வது பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள்.
10: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
11: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
10: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
11: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
10: எனக்கும் பூமெக்ஸ்ல இருக்காப்பா.
11: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமெக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
9: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் வண்ணத்தூரிகை.
12: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
13: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
3: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும்னு சொன்னாங்க. ஏன்
4: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
3: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
4: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
3: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
4: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

0: ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். ஸ்ரீ கந்தவிலாசின் சிவப்பு நிற லோகோவை கவனித்து வாங்குங்கள். சிவப்பு சிறப்பு. திருச்சி சாரதாஸ்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர

0: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
1: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர

0: 4:39 நாம் இணைந்திருக்கிறோம். இது கோடை பண்பலை 100.5 வண்ணத்துறிகையில் பண்பலைக்கழகம் பொது அறிவு கேள்விகளோட தான் வந்துட்டு இருக்கு. நேயர்களும் சிறப்பா பதில் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கங்க.
2: ஹலோ. வணக்கங்க மேடம். கரூர்ல இருந்து சுதா.
1: உங்களுக்கான கேள்வி வந்து என்ன அப்படின்னா, கலிங்கம் என்ற பழைய பெயரை கொண்ட மாநிலம் இது.
2: கலிங்கம் என்ற பெயர்,
1: பழைய பெயரை கொண்ட மாநிலம். இந்தியாவின் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள மாநிலம்.
0: ஒரு வட மாநிலம்.
1: ஒரு கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள ஒரு மாநிலங்க. உங்களுக்காக இன்னொரு குழு, புவனேஸ்வரம் வந்து மாநிலத்தோட தலைநகர்.
0: ஏதாவது டிராவல் பண்ணிட்டே பேசுறீங்களா சுதா?
1: தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்க. அடுத்த நேயர் சந்திச்சிடலாம். வணக்கம். வணக்கங்க.
3: இருவருக்கும் மாலை வணக்கம் மேடம்.
1: உங்களுக்கும் வணக்கம். பேசுங்க.
3: சேலம் மாவட்டம் தொளசம்பட்டி சுதாகர் மேடம்.
1: சுதாகர் நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்களா?
3: கலிங்கப்பூர்
1: நடைபெற்ற இடம் இல்லையா? இரும்புத்தாது அதிகமா கிடைக்கப்படும் மாநிலம். மாநிலத்தோட விலங்கு வந்து கடமான், பறவை வந்து பனங்காடை. ரொம்ப அருமையா பதில் சொல்லிட்டீங்க, நன்றிங்க. உங்களுக்கான பாடல் சொல்லிருக்கேன்.
3: பாடல் வந்து கல்லூரி வாசல் வந்து லைலா காலேஜ் மேடம்.
1: பாடல் வந்துட்டே இருக்கு, நன்றிங்க.

0: கோடை பண்பலை 100.5 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ
2: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமெக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமெக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
0: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத் தூரிகை.
3: திசையங்கும் இசைமெட்டுக்களை தரும் கொடை பண்பலை 100.5 வண்ணத்துரிகையில் இது பண்பலை கழகம். பொது அறிவு கேள்விகளோடு தான் வளம் வந்துட்டு இருக்கு.
4: கேள்விகளும் இப்ப நிறைய இருக்கு. நேயர்களும் தயாரா இருக்காங்க. வாங்க, வணக்கம்.
5: அனைவருக்கும் தமிழ் கடவுள் மாலை வணக்கம். ஜீவா நடராசனுக்கு சீட்ல உட்கார்ந்தாலே களை கட்டுது. 24 மாநிலம் 24 மாவட்டமும்
4: மாநிலம்
3: இல்ல, அவரு நான் பேசுறது கேட்டோட அவருக்கு ஏதோ குழப்ப பயிற்சி.
5: இன்னொரு கட்டுறேன், 24 மாவட்டங்களும் களை கட்டுது. தீவா நடராசன் சீட்ல உட்கார்ந்தாலே.
3: ஓ, இதனால உங்களுக்கு ஈஸியா க்வெஸ்சன் கேப்பேன்னு நினைக்கிறீங்க. வருடத்தை விட ஒரு நாள் நீளமாக இருக்கும் ஒரு கோள் இருக்கு. அந்த கோளோட பேர் என்ன? இவ்வளவுதான், ரொம்ப ஈஸி உங்களுக்கு.
5: ஒரு கோளா?
3: ஒரே கோள்
5: தான். ஒரு கோளா
3: 364 கோள் இல்ல, சூரிய குடும்பம்னு சொல்லுவோம்ல, அதுல ஒரு கோள். பிளானட்
5: ஒண்ணு. ஒரு பாட்டு குடுத்துருங்களேன், ஒண்ணு புரியலையே முருகா.
3: பாட்டு கொடுத்தா பதில்
4: பதில் சொன்னாதான் உங்களுடைய பரிசு பாடல் வரும்.
5: அப்ப நீங்களே ஜெயமேரி திவா நடராசன் எடுத்துக்கங்க அந்த பாட்டை.
3: ஆல்ரெடி எங்களுக்கு ஒரு பாட்டு நாங்க போட்டுருக்கோம்,
4: கேட்டுட்டோமே.
5: அப்படியா? ஒரு குழு கொடுக்க முடியுமா?
3: அங்கிட்டு யாரோ கத்திட்டு இருக்காங்களே, 9 கோல் இருக்கு, எதையாவது சொல்லுங்க அப்படின்னு.
5: குட்டி பிள்ளைங்க விளையாட.
3: சரி, உங்களுக்கு தெரிஞ்ச கோல் சொல்லுங்க. உங்களுக்கு என்ன கோல் வந்து ரொம்ப பிடிக்கும்?
5: எனக்கு வந்து தங்க வேல்தான் பிடிக்கும். முருகன்கிட்ட பக்கத்துல இருக்க தங்க வேலு, அதுதான் எனக்கு பிடிக்கும்.
4: அதெல்லாம் கோல் இல்லையே.
3: அது உங்களுக்கு பிடிச்சது? நான் கேக்குறது வானத்துல இருக்கு பாருங்க.
5: உங்களுக்கு
3: தெரியுமா?
5: தெரிய போய் தானே
3: இல்ல, நீங்க இந்த உலோகம் அது சொல்றீங்களா வெள்ளின்னு? ஒரே குழப்பமா இருக்கு, ஏதாவது ஒரு பதில் சொல்லுங்க. பொது அறிவு கேள்வியில நீங்க நகைச்சுவை கொண்டுட்டு வந்துட்டு இருக்கீங்க. சரி, தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க. நன்றிங்க. இப்போ இணைப்பில் வரும் நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
6: திருமணம் திசையெல்லாம் கலக்கி கொண்டிருக்காங்க. கலக்கல் பண்பலை 100.5 மாலை வணக்கம்.

0: சேலம் மாவட்டம் கூடிய சுரேஷ்.
1: சுரேஷ் ஐயாக்கு பதில் தெரியுமா?
0: மேடம் இன்னொரு முறை கேள்வியை கேளுங்க மேடம்.
1: வருடத்தை விட ஒரு நாள் நீளமாக இருக்கும் கோல்.
0: மேடம் வெள்ளிக்கோள் மேடம்.
1: ம், சரி. வெள்ளிக்கோளை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்?
0: அது மேடம், அதாவது நம்ம பூமியை சுற்றி வர வந்து 243 நாள் வந்து எடுத்துக்குது மேடம். அது மட்டும் தெரியும் மேடம்.
1: ரொம்ப எளிதானு சொல்லவா, இது வந்து நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடியது. அடிக்கடி வந்து நம்ம சாயந்தரமா பார்த்தா வானத்துல இருக்கும், நீலா பக்கத்துல இருக்கும். அதிகமான வெப்பமான கோல் அப்படின்னா வெள்ளி தான். அது அவரும் பதிலா சொன்னாரு, ஆனா அவருக்கு பதில்னு தெரியாம சொல்லிட்டாரு. சரி, என்ன பாடல் கேட்கலாம்
0: மேடம்? சின்ன தம்பி பெரிய தம்பி படத்துல இருந்து ஒரு கலக்கலான பாடல் மேடம், என் பாட்ட கேட்டா போதும் அந்த பாடல் மேடம்.
1: சரி, கேட்டலாம். நன்றிங்க.
2: என் பாட்ட கேட்டா போதும் போதும் போதும், காதல் கொடி தன்னால் ஏறும் ஏறும் ஏறும்.

0: வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க.
2: பருத்தி தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தான். பூமக்ஸ் இன்னர்வேர்.
3: உங்களுக்கு சுகர், பிபி இருக்கா, கால் வீக்கம், கிட்னி ஸ்டோன்ஸ், சிறுநீர் பிரச்சனைகள் இருந்தா நம்ம பிரீத்தி மருத்துவமனைக்கு வாங்க. சிறுநீர் மற்றும் சிறுநீரக நலத்திற்கான இலவச மருத்துவ முகாம் நடக்குது.
4: இந்த முகாம்ல அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன், RFT, சிறப்பு மருத்துவர் ஆலோசனை, ரத்த சர்க்கரை மாதிரியான இன்னும் பல பரிசோதனைகள் இலவசமா பண்றாங்க.
3: May 8, 9, 10 மற்றும் May 15, 16, 17 வெள்ளி, சனி, ஞாயிறு மட்டும்தான். இடம் பிரீத்தி மருத்துவமனை, உத்தங்குடி, மதுரை. கால் 8207 8233.
5: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின்

0: நேரம் 4:55 ஆயிடுச்சு. நிகழ்ச்சியோட நிறைவான நேரத்துக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நேயர்கள் வந்து பொது அறிவு கேள்விகள்லாம் அப்படியே சரியா பதில் சொல்லி பரிசு பாடலாம் வாங்கிட்டாங்க.
1: அழகா சொன்னாங்க இல்லையா?
0: ஆமா. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம்.
1: ஜெய் மேரி,
0: தீபா நடராஜன், நன்றி.

0: கோடை பண்பலை 100.5 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ
2: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமெக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
0: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிய வண்ண தூரிகை.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: இதுவரை நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம் எஸ் அனீஸ், ஆர் சுந்தர்ராஜன், அழைப்புகள் ஒருங்கிணைப்பு கீதா, கணினியாக்கம் ஆர் சிவகுமார். இனி கேட்கலாம் இடைக்கால இனிசையாய் சித்திர செவ்வானம். முன்பாய் செய்தி சுருக்கம்.

0: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கான பெரும்பான்மை ஆதரவு தமிழக வெற்றிக் கழகத்திற்கு இல்லை என்பதை ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் இன்று திரு விஜயுடன் எடுத்துரைத்துள்ளதாக மக்கள் மாளிகை கூறியுள்ளது. தமிழகம், மேற்குவங்கம், கேரளம், அசாம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலுக்கான நடத்தை நெறிமுறைகள் முடிவுக்கு வந்துள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்த தேர்தல்களின் போது 1400 கோடி ரூபாய் மதிப்பிலான பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக தேர்தல் ஆணையம் கூறியிருக்கிறது. தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் உறுதிப்பாட்டை ஆபரேஷன் சிந்தூர் உலகிற்கு எடுத்துரைத்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சர்வதேச கடல் பகுதியில் மீட்புப் பணிகளில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாக மத்திய கப்பல்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனாவால் தெரிவித்துள்ளார். நாட்டில் ஆண்டுதோறும் 5.5 கோடி பார்சல்களை அஞ்சல் துறை கையாண்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சீனாவின் ஷாங்காயில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா மகளிர் குழு பிரிவில் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. தாஷ்கண்ட் கிராண்ட் ஃப்ரீ சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. மெக்சிகோவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான் ஸ்ரீ வாலிஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஸ்வீடனில் நடைபெற்று வரும் தெபே சைக்மன் செஸ் போட்டியின் 6வது சுற்று முடிவில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி 4.5 புள்ளிகளுடன் முதலிடத்தில் இருக்கிறார். போலந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 5வது சுற்று முடிவில் இந்தியாவின் குகேஷ் 5 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். டென்னிஸ் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் மகளிர் ஜூனியர் பிரிவில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் 26வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி கோடி பண்பலை 100.5.

மாலை நேரம், மனம் அமைதி தரும் நேரம். வானம் தன் வண்ணப்பெட்டியை திறக்க, ஒவ்வொரு நிறமும் ஒவ்வொரு உணர்வுகளை தர, மென்மையான காற்று மர இலைகளை தழுவிச் செல்ல, நாள் முழுதும் ஓடிய மனம் சற்று நின்று சுவாசிக்க, தேநீர் மனம் கலந்த மாலையில் நினைவுகள் மெதுவாய் நடைபோட, இரவுக்குள் கரைய காத்திருக்கும் மாலை, அந்த மாலையின் இனிமையோடு இதமான கானங்களை வழங்க, கோடை பண்பலை 100.5 இது சித்திர செவ்வானம். நிகழ்ச்சியில் உங்களோடு ஜெனிஃபர்.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேட் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: 17+ UG கோர்சஸ், 9+ PG கோர்சஸ், 5+ PhD கோர்சஸ்க்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கரூர் ஜெயராம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மதுரை பைபாஸ் ரோட், ஆட்டம்பரப்பு, கரூர்.
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃபிராக்ஸ், டிஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ், சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
4: நிறமாலை 5:10, இது கோடி பண்பலை 100.5 சித்திர செவ்வானம். கண் பார்த்த முதல் நொடி முதலே காலம் நின்றதில்லையாம். ஆனால் அதற்கு பின் உலகமே அவனோடுதான் இயங்குகின்றதாம். கடிகாரத்தின் முட்களைப் போல ஒன்றோடு ஒன்று இணைந்து.

கவிதையோடு கானங்களை தந்து கொண்டிருக்கிறது கோடி பண்பலை 100.5 சித்திரச்சி வண்ணம். அவள் பார்வை போதுமாம், அவன் நாளெல்லாம் நிறைய. அவளின் ஒரு வார்த்தை போதுமாம், மனம் அமைதியாக. நிலவாய் அவள் தூரத்தில் இருந்தாலும் ஒளியாய் அவனை தொட்டுக்கொண்டே இருக்கின்றாளாம்.

0: நீங்க சொந்தமா டாக்ஸி வாங்க ஆசைப்படுறீங்களா? அப்ப உடனே டாடா எக்ஸ்பிரஸ் டியே புக் பண்ணிக்கங்க. செடான் செக்மெண்ட்லயே மோஸ்ட் பவர்ஃபுல் இன்ஜின் இதுல தான் இருக்கு. சிஎன்ஜி செக்மெண்ட்லயே அதிக பூட் ஸ்பேஸ் கொடுக்கிற நிறுவனம் நம்ம டாடா தான். டூயல் சிஎன்ஜி டேங்க் என்பதால அதிக ஃபியூல் கெபாசிட்டி மற்றும் அதிக மைலேஜ். லாபகரமான டாக்ஸிக்கு டாடா எக்ஸ்பிரஸ் டி தான் கிங். புக்கிங் அண்ட் வெயிட்டிங் பீரியட் இல்லாம உடனடியா வண்டிய டெலிவரி எடுக்க அருகில் உள்ள டாடா ஷோரூமை விசிட் பண்ணுங்க.
1: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்,
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரையின் நல்வாழ்த்துகள்.
1: இது சித்திர சிவ்வண்ணம் நம் கோடை பண்பலை நுறுபுழையில். அவள் அருகில் இல்லாத நாளிலும் அவனது நினைவுகள் அவளை தழுவுகின்றதாம். காற்றாய் வந்த அவன் காதல் அவன் உயிரோடு அவளுள் இன்றும் நிலைத்திருக்கின்றதாம். கண்களாலே கவிதை எழுதுகின்றனர்.

காற்றின் வழியே ஒரு இசைப்பயணமாய் இது நம் கோடி பண்பலை 100.5 சித்திர செவ்வானம். அவள் பேசாத மௌனம் கூட அவனுக்கும் ஒரு மொழியாம். அந்த மொழியில்தான் அவன் காதல் கவிதை எழுதப்பட்டிருக்கின்றதாம். அவள் அருகில் நேரம் நின்று போவதைப் போல அவன் நினைவில் அவள் உலகம் சுழல்கின்றதாம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நேரமாலை 5:31. இது நம் கோடி பண்பலை நிருபுழை 5 சித்திரச்சு வண்ணம். கண்கள் மூடும் ஒவ்வொரு நொடிக்கும் அவளது முகமே கனவாக வந்து செல்கின்றதாம். இதயம் துடிக்கும் வரை அவளது நினைவுகளை சுமந்து வாழ்கின்றானாம் காதலோடு.

0: வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
2: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
1: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக், ஷூ, செப்பல், மெத்தை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
2: பர்னிச்சருக்கு ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக், மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
3: திருச்சி சாரதாஸ்.

0: அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர்.
1: அன்பிற்கினிய நேயர்களுக்கு மாலை வணக்கம். அத்தியாயம் 22, சிறு தொண்டர் தொடர்ச்சி. குந்தவி தாமரை தடாகத்தில் பிரதிபலித்த தனது உருவத்தை பார்த்து வியந்து கொண்டிருந்தாள். உடனே அவளுக்கு இன்னதென்று விவரிக்க முடியாத மனக்லேசம் ஏற்பட்டது. இனி இந்த அலங்காரம் எல்லாம் என்னத்திற்காக? நாளை முதல் ஆபரணம் ஒன்றும் அணிந்து கொள்ளக்கூடாது. இவற்றினால் என்ன பிரயோஜனம்? அழகு அதிகமாகி விடுகிறதா? இருக்கிற அழகு போதுமே என்றெல்லாம் சிந்தனைகள் தோன்றின. இப்போதே இதையெல்லாம் எடுத்து எரிந்து விடுகிறேனே என்று தலையில் சூடியிருந்த ஆபரணங்களை முதலில் எடுக்க போனாள். அப்போது திடீரென்று அவளுடைய தந்தையின் குரல், குந்தவி இங்கே ஓடி வா என்று விரைந்து அழைத்தது காதில் விழுந்தது. தன்னை மறந்த சிந்தனையில் ஆழ்ந்திருந்த குந்தவி திடுக்கிட்டு தந்தை இருந்த பக்கம் நோக்கினாள். அதோ பார் குந்தவி, சிவிகை வருகிறது. என் அருமை சிநேகிதர் வருகிறார். பல்லவ சேனாதிபதி வருகிறார். சளுக்கரை முறியடித்து புலிகேசியை கொன்ற மகாவீரர் வருகிறார். உறையூருக்கு நாம் இந்த சமயம் வந்தது எவ்வளவு நல்லதாய் போயிற்று. இவ்விதம் ஊரில் இருந்து உறவினர் வரக்காணும் சின்னஞ்சிறு குழந்தையை போல் சக்கரவர்த்தி அளவற்று உற்சாகத்துடன் சொல்லிக் கொண்டே போனார். அவர் அவ்வளவு குதூகலம் கொண்டதை குந்தவி அதற்கு முன்னால் கண்டதே இல்லை. சிறிது நேரத்துக்கெல்லாம் சிவிகை தாமரை தடாகத்தின் அருகில் வந்துவிட்டது. மண்டபத்தில் சக்கரவர்த்தி நிற்பதை கண்டதும் ஏவலாளர் சிவிகையை விரைந்து கீழே இறக்கினார்கள். அந்த சிவிகையிலிருந்து தலையையும் முகத்தையும் நன்கு முண்டனம் செய்தவரும் விபூதி ருத்ராட்சதாரியுமான பெரியவர் ஒருவர் இறங்கினார். அவருடன் ஒரு மூதாட்டியும் இறங்கினார். அந்த பெரியவர் அரசே என்று சொல்லிக்கொண்டு மண்டபத்தை நோக்கி விரைந்து வந்தார். சக்கரவர்த்தியும் சேனாதிபதி என்று சொல்லிக்கொண்டு மண்டபத்திலிருந்து விரைவாக கீழே இறங்கி வந்தார். சற்று நேரம் ஒருவரை ஒருவர் பார்த்த வண்ணமாக கூப்பிய கரத்துடன் நின்றார்கள். இருவருடைய கண்களிலும் நீர் ததும்பியது. பிறகு ஏக காலத்தில் இருவரும் ஒருவரையொருவர் நெருங்கி வந்து ஆலிங்கனம் செய்து கொண்டார்கள். அப்போது இருவருடைய கண்களிலிருந்தும் கண்ணீர் பெருகி வழிந்து அருவியாக ஓடத் தொடங்கியது. இதற்கிடையில் சிவிகையிலிருந்து இறங்கிய மூதாட்டியை நோக்கி குந்தவி வந்தாள். அவருக்கு குந்தவி நமஸ்காரம் செய்ய எத்தனிக்க அந்த அம்மையார் அதற்கு இடங்கொடாமல் அவளை தம்முடன் சேர்த்து அணைத்து கொண்டு, குழந்தாய், பிறைசூடும் பெருமானுடைய அருளால் உனக்கு எல்லா மங்களமும் உண்டாகட்டும். உன் மனதிற்கிசைந்த மணவாளனை அடைந்து தீர்க்க சுமங்கலியாக வாழ்வாய் என்று ஆசீர்வதித்தார். அவர் இவ்விதம் ஆசி கூறிய போது குந்தவியின் தேகத்தில் புழங்காகிதம் உண்டாயிற்று. அடுத்து அங்கே என்ன நிகழ்ந்தது சொல்லிவிடலாம் நாளை. நன்றினேயர்களே.
0: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர். குரல் வண்ணம் கார்த்திகா ராணி.
2: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: கோடைப்பன் விலை 100.5 நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் சித்திரச்சி வானம்.

And briefs. காற்றின் வழியே ஒரு இசைப்பயணமாய் இது நம் கோடி பண்பலை நுறுப்புழை ஐந்தின் சித்திர செவ்வனம். அவளின் சிரிப்பு போதுமாம் அவன் வாழ்நாள் முழுவதும் ஒளிர. சொல்லாத வார்த்தைகளையும் அவள் கண்களே பேசிவிடுமாம். காற்றாய் வந்து மனதில் தங்கிய காதல் பெயரில்லாத போதும் உணர்வாய் நிறைந்திருக்கின்றதாம்.

முழுவதும் ஒளிர. சொல்லாத வார்த்தைகளையும் அவள் கண்களே பேசிவிடுமாம். காற்றாய் வந்து மனதில் தங்கிய காதல் பெயரில்லாத போதும் உணர்வாய் நிறைந்திருக்கின்றதாம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: உணர்வுகளின் நினைவுகளை உள்ளத்தில் நிறைத்து இடைக்கால கானங்கள் உங்கள் உள்ளங்களை நிறைத்து சென்றது. கோடை பண்பலை நூறு புழி ஐந்தின் சித்திர செவ்வானம் மீண்டும் கேட்கலாம். சித்திர செவ்வானம் நாளை மாலை 5 மணிக்கு. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் ஜெனிஃபர். நன்றி நேர்களே.

0: கோடைப்பன் விலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய சித்திரச்சி பணம்.
1: நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் ஆலய தரிசனம்.
1: சென்னை பாடி திருவள்ளிதாயம் திருவள்ளீஸ்வரர் திருக்கோவில்.

சென்னையில் உள்ள பாடி என்ற பகுதியில் அமைந்துள்ளது திருவள்ளீஸ்வரர் திருக்கோவில். இது தேவாரம் பாடிய சமய குரவர்களின் காலத்தில் திருவள்ளிதாயம் என்று அழைக்கப்பட்டு வந்துள்ளது. இங்கு வள்ளீஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது. மூலவரின் பெயர் திருவள்ளீஸ்வரர் திருவள்ளித முடையனார் என்பதாகும். அம்மனின் பெயர் ஜெகதாம்பிகை தாயம்மை. தேவார பாடல் பெற்ற தொண்டை நாட்டு தலங்களில் இது 21வது தலம். குரு பகவானின் குமாரனான பரத்வாஜ மகரிஷி கருங்குருவியாக பிறந்தபோது இத்தலத்துக்கு வந்து கொன்றை மரத்தின் அடியில் கோயில் கொண்டிருந்த ஈசனை வழிபாடு செய்தார். உடனே அவருக்கு சிவன் காட்சி கொடுத்து வலியன் என்று அழைக்கப்படும் கருங்குருவியை பறவைகளின் தலைவனாக மாறும்படி அருள் பாலித்தார். வலியனுக்கு அருள் செய்த ஈசன் அதனால் அவருக்கு வலியநாதர் என்ற திருநாமம் உண்டானது. இந்த நிகழ்வினால் தலத்துக்கு திருவலிதாயம் என்கிற பெயர் ஏற்பட்டது. இக்கோவில் சுமார் 1000 வருடங்களுக்கு முன் கட்டப்பட்டதாக தெரிகிறது. மூலவர் சுயம்புமூர்த்தி. இவருக்கு மேல் உள்ள விமானம் கஜபிருஷ்ட, அதாவது யானையின் பின்புற அமைப்புடையது. வியாழ பகவான் எனப்படும் குரு தான் செய்த தவறால் தனது சகோதரனின் மனைவி மேனகையின் சாபத்தை பெற்றார். அவரை சந்தித்த மார்க்கண்டேய மகரிஷி இத்தலத்தில் உள்ள சிவனை வணங்கி

இறங்கினால் பாவம் நீங்கி மோட்சம் கிடைக்கும் என்று வழிகாட்டினார். அதன்படி இங்கு வந்த வியாழ பகவான் இத்தல புனித தீர்த்தத்தில் நீராடி சுவாமியை வணங்கி அருள் பெற்றார். குரு பகவான் தன் சாபம் தீர்ந்த இந்த தலத்தில் ஈசனை வழிபடுகிறவர்களுக்கு எந்த குறையும் நேராது அருள் செய்து காப்பேன் என்று வாக்கு தந்ததாக தல புராணம் தெரிவிக்கின்றது. எனவே ஆலங்குடிக்கு நிகரான குருஸ்தலமாக திருவல்லீஸ்வரர் ஆலயம் திகழ்கிறது. இதனால் இது குருஸ்தலம் என்ற சிறப்பையும் பெற்றிருக்கிறது.

0: குரு பகவானுக்கு தனிச்சன்னதி இங்கு இருக்கின்றது. இத்தலத்தில் முருகப்பெருமான் நான்கு கரங்களுடன் வள்ளி தெய்வானை சமேதராக எழுந்தருளியுள்ளார். வெளிப்பிரகாரத்தில் இருந்து உள் மண்டபத்தில் நுழைந்தவுடன் மூலவர் திருவள்ளிதாயநாதர் சன்னதி கிழக்கு நோக்கி அமைந்திருக்கிறது. உள்பிரகாரத்தின் வலதுபுறம் தெற்கு நோக்கியபடி அம்பாள் சன்னதி இருக்கிறது. அம்பாளின் திருநாமம் தாயம்மை என்பதாகும். அம்பாள் சன்னதிக்கு நேரெதிரே தெற்கு வெளி பிரகாரத்தில் சிம்ம வாகனம் அம்பாளை நோக்கியவாறு உள்ளது. இக்கோயிலின் திருக்குளம் பரத்வாஜ தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. பிரம்ம புத்திரிகளான கமலி வள்ளி ஆகிய இருவரையும் விநாயகர் இத்தலத்தில்தான் திருமணம் செய்து கொண்டார் என புராண வரலாறு கூறுகிறது. இதற்கு சான்றாக இங்கு கமலை வள்ளிகளுடன் இருக்கும்படியான விநாயகரின் உற்சவர் சிலை உள்ளது. திருஞான சம்பந்தர் இயற்றியுள்ள இத்தலத்திற்கான பதிகம் முதலாம் திருமுறையில் இடம்பெற்றுள்ளது. இப்படி பல்வேறு சிறப்புகளை உடைய இந்த தலத்தில் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. ஜெகதாம்பிகை சமேத திருவள்ளீஸ்வரர் திருக்கோவிலில் திருவிளக்கேற்றி வழிபாடு செய்கிற போது சகல நன்மைகளும் உண்டாகும். திருமண வேண்டுதல்கள் பலிக்கும், குரு அருள் பரிபூரணமாக கிடைக்கும் என்கிறார்கள் பக்தர்கள். சென்னை பாடி திருவள்ளிதாயம் திருவள்ளீஸ்வரர் திருக்கோவில்.
1: குடை பண்பலை 100.5 MHz நாம் இதுவரை கேட்டோம் ஆலய தரிசனம்.

0: காஞ்சிபுரம் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வல்வர் பிராண்ட் அரிசியின் நேரம் மாலை 6:05.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். நீடித்த உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
3: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணணும்னு சொன்னாங்க.
4: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
3: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
4: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
3: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
4: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
5: பக்தி இலக்கியங்கள்னு பாக்குறோம். பக்தி இலக்கியத்துல வந்து பக்தி மட்டும்தான் பாக்கணுமா? பக்தியும் பாக்கணும், மற்றதும் பாக்கலாம். திருஞான சம்பந்தருடைய பாட்டு எடுத்தீங்கன்னா 3000 பாட்டு நமக்கு கிடைச்சிருக்குங்க. இந்த 3000 பாட்டுல பக்தி, இசை எல்லாம் போக சில விஷயம் இருக்குதுங்க. ரொம்ப அற்புதமான அனுபவிக்கிற தன்மை அவர்கிட்ட உண்டு. திருவையாறுன்னு ஒரு ஊர் இருக்குது தஞ்சாவூர் பக்கத்துல. 5 நதிகள் காவிரியினுடைய கிளைநதிகள் ஒன்று சேர்ற இடம் அது. அப்படி ஐயாரப்பன் அவருக்கு பேர். அந்த ஊருக்குள்ள திருஞான சம்பந்தர் போறார். அப்படி போகிற போது அந்த ஊர் எப்படி இருக்குது அப்படின்னா, சில ஊர் நுழையிற போதே நமக்கு இந்த ஊரினுடைய அழகு வந்து ரொம்ப தூரத்துக்கு முன்னாடியே தெரியும். காற்று வரும், வாசனை வரும், சத்தம் கேட்கும், இதெல்லாம் உண்டு. அங்கே வந்து என்ன காட்சி இருக்குது அப்படின்னா, ஒரு பக்கம் பாட்டு, ஒரு பக்கம் பேச்சு, ஒரு பக்கம் வந்து பரதநாட்டியம், ஒரு பக்கம் இசை, எல்லாம் நடக்குதான். இந்த அருமையான காட்சியை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். பார்க்குற போது ஒரு ஆச்சரியத்தையும் சொல்கிறார். என்ன அப்படின்னா, முழவுன்னு ஒரு கருவி உண்டுங்க அந்த காலத்தில். அது வாச்சோம்னா சத்தம் எப்படி கேட்கும்னா, தும் தும் தும் தும்னு சத்தம் கேட்கும். இப்போ இந்த முழவு ஓசை கேட்குது. கேட்ட உடனே ஒரு 5-6 குரங்கு என்ன செய்து அங்கே உட்கார்ந்துருந்தது, படபடன்னு அடிச்சு ஓடி மரத்து மேலே ஏறி உச்சியில் நின்றுக்கிட்டு இப்படி கையை இப்படி கண்ணுக்கிட்ட வச்சு ஆகாயத்தை பார்க்குதான். ஒரு பெண் குரங்கு. என்ன, ஏன் பார்க்குதான்? மழை வரப்போதாக்குன்னு அது நினைச்சிருந்துருக்கு பாவம். அதாவது பாருங்க, பெண் குரங்கு தான் பார்க்குமா, இந்த குரங்கு இப்படி வச்சு கையை வச்சு இப்படி பார்க்குதான். இப்போ இந்த குரங்கு இப்படி ஏறி பார்த்த விஷயம் இருக்கு பாருங்க. இதை திருஞான சம்பந்தர் அப்படியே பாட்டில் பதிவு பண்ணுறாருங்க. எப்படி பதிவு பண்ணுறாருன்னா, முன்னாடி 2 வரி என்ன அழகாக இருக்கும்னா, கடைசி காலத்தில் அந்த ஐயாரப்பருடைய பேர் சொன்ன உடனே அவர் வந்து நம்மளை காப்பாற்றுவார் அப்படிங்கிறார். புலனைந்தும் பொறிகலங்க நெறிமயங்கி அறிவழிந்துட்டு ஐமேலுந்தி, புலனைந்தும் பொறிகலங்க நெறிமயங்கி அறிவழிந்துட்டு ஐமேலுந்தி, அலமந்த போதாக அஞ்சேல் என்று அருள் செய்வார் அமரும் கோயில், வலம் வந்த மடவார்கள் நடமாட முழவதிர மழை என்று அஞ்சி சிலமந்தி அலமந்து மரமேறி முகிழ்வார்க்கும் திருவையாறு. என்ன பாருங்க, என்ன அழகுன்னு. அதாவது அங்க வலம் வந்த

0: நடவார்கள் நடமாடுறாங்களா, முழவதிர் தான். மழை என்று அஞ்சி சில மந்தி அலமந்து மரமேறி முகிழ்வார்க்கும் திருவையாறு. இன்னைக்கு போனாலும் திருவையாருக்குள்ள நம்ம போன உடனே என்ன தெரியுமா, அது அந்த இடத்துல அந்த காட்சியை பார்க்கணும்னு தோணும். இயற்கையை மட்டும் இல்லைங்க, பக்தியை பார்க்கிற போதும் அந்த காட்சிகளை நாம் நினைவிலே வைத்துக் கொள்வது அவசியம்.
1: இதுவரை நாம் கேட்டோம் ஒளியேற்றும் சிந்தனை நிகழ்ச்சியை வழங்கியோர் பணியன்கள் ஜெட்டிகள் டிராயர்கள்,
2: விளங்கினார் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக் அன்யூரிசம் AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: माननीय प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी जी का देश के सभी एग्जाम वॉरियर्स के लिए विशेष संदेश.
6: अपने से ऊपर का जो स्टूडेंट है, हमसे ज्यादा होशियार है, उसको कहो 5-10 मिनट मेरे साथ बैठो, मुझे बताओ मैं ये सोच रहा हूँ ठीक है क्या, तुम करेक्ट करो.
5: परीक्षा से जुड़े किसी भी प्रश्न या समस्या के समाधान हेतु NCPCR द्वारा आयोजित लाइव स्ट्रीमिंग सेशन में विशेषज्ञों से सीधे बातचीत करें, जो कि 23 अप्रैल से 23 मई तक चलेंगे. अधिक जानकारी के लिए www.ncpcr.gov.in पर लॉगिन करें.
7: इनी है माले वनकम नेर्गले. கதிரவன் தன் செங்கதிரை மறைத்துக் கொள்ளும் வேளையில் மனதை வருடும் பாடல்களோடு கொடை பன்மலை 100.5 இன் கதம்ப மலர்கள்.

0: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்,
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரையின் நல்வாழ்த்துகள்.
4: ஆறு மணி 22 நிமிடத்தில் நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 கதம்ப மலர்கள். இன்றிரவு 8 மணிக்கு வரக்காத்திருக்கிறது பள்ளி கல்லூரி மாணவர்களுக்காக இளமை பேசுகிறது. இன்றைய இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில் வார்த்தை சங்கிலி, இஸ்கு இஸ்கு, ரிஸ்கு ரிஸ்கு விளையாட்டுகள் மாணவ செல்வங்களுக்காக காத்திருக்கின்றன. வாங்க 8 மணிக்கு விளையாடலாம் இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில்.

கோடை பண்பலை 100.5 நாளை வளம்பர காத்திருக்கும் நமது இனிய நிகழ்ச்சிகள். காலை 8 மணிக்கு மனதோடு ராகம் அறிமுக நேயர்களுக்காக, 9 மணிக்கு கேட்கலாம் வானவில், நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி, அன்னையர் தின சிறப்பு நிகழ்ச்சியாய் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக கோயம்புத்தூர் லதா ராதாகிருஷ்ணன் அவர்கள், பிற்பகல் 3 மணிக்கு திருப்பூர் காளியம்மாள் அவர்களின் தெருவில் உயிரெழுத்து, மாலை 4 மணிக்கு வண்ணத்தூரிகையில் திக்குமுக்கு வண்ணத்தூரிகை, இரவு 8 மணிக்கு பள்ளி கல்லூரி மாணவர்களுக்காக இளமை பேசுகிறது. இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில் சொலவடை, பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் விளையாட்டுகள் காத்திருக்கின்றன. இரவு 10 மணிக்கு கன்னியாகுமரி மாவட்ட நேயர்களின் விருப்ப கானங்களோடு நினைவே சுகம்,

இணைந்தே இருங்கள் கொடை பண்பலை 100.5 நள்ளிரவு 12 மணி வரை. இன்றிரவு 10 மணிக்கு வர காத்திருக்கிறது நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் நிகழ்ச்சியில் திருநெல்வேலி மாவட்ட நேயர்களின் விருப்ப காணங்கள் ஒலிக்க காத்திருக்கின்றன.

கதைகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கு தவேகாவிற்கு பெரும்பான்மை இல்லை என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு தீவிரவாதத்துக்கு எதிரான உறுதியான நடவடிக்கையை எடுத்து வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். தமிழகம், மேற்குவங்கம், கேரளம், அஸ்ஸாம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலுக்கான நடத்தை நெறிமுறைகள் முடிவுக்கு வந்துள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் அடுத்த 8 நாட்களுக்கு பரவலாக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தாய்லாந்து சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கு தவேகாவிற்கு பெரும்பான்மை இல்லை என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மக்கள் மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தவேகா தலைவர் திரு விஜய்க்கு ஆளுநர் அழைப்பு விடுத்ததாகவும், அந்த சந்திப்பின்போது புதிய அரசு அமைவதற்கான பெரும்பான்மை ஆதரவு தவேகாவிற்கு இல்லை என்று விளக்கம் அளிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தவேகா தனிப்பெரும் கட்சி என்ற நிலையில் ஆதரவு கோராமல் காங்கிரஸ் கூட்டணி கடிதத்துடன் ஆதரவு கோரியதால் பதவியேற்க அழைப்பு விடுக்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது என்று மத்திய அரசின் கூடுதல் வழக்கறிஞர் திரு சுந்தரேசன் ஆளுநருக்கு சட்ட ஆலோசனை வழங்கியுள்ளார். புதிய அரசு அமைப்பது தொடர்பாக ஆளுநர் கேட்டுக்கொண்டதன் பேரில் இந்த சட்ட ஆலோசனை வழங்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தவேகா ஆட்சி அமைப்பதற்கான ஆதரவை திரட்டுவதற்கு தொடர்ந்து முயற்சி மேற்கொண்டு வருகிறது. தவேகாவுக்கு 112 சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ஆதரவு மட்டுமே உள்ள நிலையில் விசிகா மற்றும் இடதுசாரி கட்சிகளிடம் ஆதரவு கோரி கடிதம் அனுப்பப்பட்டிருப்பதாக விசிகா தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். இந்நிலையில் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலினுடன் இன்று அவர் ஆலோசனை மேற்கொண்டார். இந்த கூட்டத்தின் போது இடதுசாரி கட்சித் தலைவர்களும் உடனிருந்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு திருமாவளவன், தவேகாவிற்கு ஆதரவு அளிப்பது குறித்து மாலை கட்சிக் கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் என்று தெரிவித்தார். இந்நிலையில் அரசு அமைப்பது தொடர்பாக ஆளுநருக்கு எந்தவித அழுத்தமும் கொடுக்கப்படவில்லை என்று பிஜேபியின் மாநில செய்தி தொடர்பாளர் திரு நாராயணன் திருப்பதி கூறியுள்ளார். மக்கள் தவேகாவை தேர்ந்தெடுத்துள்ளதாகவும் அவர்கள் தங்களுக்கான ஆதரவை நிரூபிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். ஆதரவு திரட்டும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் புதிய அரசை அமைப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்ற திமுக உறுப்பினர்களின் கூட்டம் அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் திமுக சட்டமன்ற கட்சித் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படவுள்ளார். பாகிஸ்தானின் எல்லை தாண்டிய தீவிரவாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கை அமைந்ததாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஓராண்டுக்கு முன்னர் பகல்காமில் சுற்றுலாப் பயணிகள் மீது நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்தியா மேற்கொண்ட ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கையின் முதலாம் ஆண்டு நிறைவு நாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி திரு ஜெய்சங்கர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், தீவிரவாதிகளின் நடவடிக்கைகளுக்கு திட்டமிட்ட செயல்பாடுகள் மூலம் தக்க பதிலடி கொடுக்கப்பட்டதாகவும்

0: நாட்டின் அமைதியை குலைக்க மேற்கொள்ளப்பட்ட முயற்சி முறியடிக்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். தீவிரவாதத்தை ஒருபோதும் இந்தியா அனுமதிக்காது என்ற உறுதிப்பாட்டை மீண்டும் ஒருமுறை இந்நாளில் நிரூபிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு தீவிரவாதத்திற்கு எதிராக உறுதியான நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள செய்தியில், ஓராண்டுக்கு முன்பு ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின்போது இந்திய படைகள் தங்கள் வீரத்தை வெளிப்படுத்தி நம் மீது தாக்குதல் நடத்தியவர்களுக்கு கடுமையான பதிலடி கொடுத்ததாக கூறியுள்ளார். தமிழகம், மேற்குவங்கம், கேரளம், அஸ்ஸாம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான நடத்தை நெறிமுறைகள் முடிவுக்கு வந்துள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய அமைச்சரவைச் செயலர், மாநில தலைமைச் செயலாளர்கள் மற்றும் மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளுக்கு எழுதியுள்ள கடிதத்தில், தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் நடத்தை நெறிமுறைகள் முடிவுக்கு வந்துள்ளதாக தெரிவித்துள்ளது. மேற்குவங்க மாநிலத்தில் ஃபால்டா சட்டப்பேரவைத் தொகுதிக்கு மறு வாக்குப்பதிவு நடத்துவதற்கு உத்தரவிடப்பட்டுள்ளதால் அந்த தொகுதியில் மட்டும் நடத்தை நெறிமுறைகள் தொடரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தொகுதிக்கான மறு வாக்குப்பதிவு இம்மாதம் 21ஆம் தேதி நடத்தப்பட்டு 24ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட உள்ளன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் அடுத்த 8 நாட்களுக்கு பரவலாக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: தற்போது சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய லட்சத்தீவு பகுதிகளிலிருந்து தென்மேற்கு மத்திய பிரதேசம் வரை உள் கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், கரூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழையும், மே 8ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை ராமநாதபுரம், திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, தேனி, கன்னியாகுமரி, சிவகங்கை, விருதுநகர், திண்டுக்கல், மதுரை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழையும் பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும்.
0: கோடை வெயிலின் தாக்கம் கடந்த சில நாட்களாக அதிகரித்து வரும் நிலையில் தமிழகத்தின் பல பகுதிகளில் நேற்று பெய்த மழையால் வெப்பம் ஓரளவு தணிந்துள்ளது. மதுரை மற்றும் புறநகர் பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக இடிமின்னலுடன் பெய்த மழையால் சாலைகளில் தண்ணீர் தேங்கியதாகவும் இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கடந்த 2 தினங்களாக மதுரை நகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய பலத்த மழை பெய்து வருகிறது. இதனால் மக்கள் வெயிலின் தாக்கத்தில் இருந்து ஒருபுறம் தப்பித்தாலும் சாலைகளில் தேங்கிய மழை நீரினால் பாதசாரிகள் மற்றும் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாயினர். பெரியார் பேருந்து நிலையம் மற்றும் மாசி வீதிகளில் இவற்றை நாம் காண முடிந்தது. இதேபோன்று திருப்பரங்குன்றம், திருநகர், அவனியாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று இரவு பெய்த கனமழை காரணமாக அவனியாபுரம் மாநகராட்சி அலுவலகத்தில் மழைநீர் சூழ்ந்தது. இதனால் இன்று மாநகராட்சி ஊழியர்கள் பணிக்கு வந்து செல்வதிலும், அலுவலர்கள் மற்றும் பொதுமக்கள் அங்கு வாகனங்களை நிறுத்துவதிலும் பெரும் சிரமத்திற்கு ஆளாயினர். இதற்கிடையே அதிகாரிகளுக்கு இதுகுறித்து தகவல் தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து கழிவு நீர் உறிஞ்சும் வாகனம் மூலம் நீரை அங்கிருந்து அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை அதிகாரிகள் மேற்கொண்டனர். மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.
0: மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த மழை காரணமாக தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் நீர்வரத்து தொடங்கியது. இதனையடுத்து சுற்றுலா பயணிகள் அருவிகளில் குளித்து மகிழ்ந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரப் பகுதியில் அமைந்துள்ள குற்றாலத்தில் நேற்று மாலை முதல் நள்ளிரவு வரை தொடர்ந்து மலைப்பகுதிகளில் மழை பெய்ததால் 5 அருவி மற்றும் சிற்றருவிகளில் மிதமான தண்ணீர் வரத்து வரத்துவங்கியது. இதன் காரணமாக பொதுமக்கள் கோடை விடுமுறையை கொண்டாடுவதற்காக குடும்பம் குடும்பமாக குழந்தைகளுடன் பல பகுதிகளிலிருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அருவியில் குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். இதனால் கூட்டம் களைகட்டி காணப்படுகிறது. இருப்பினும் பிரதான அருவியான குற்றாலம் மெயின் அருவி, பழைய குற்றாலம் அருவிகளில் பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருவதால் அதை விரைந்து முடிக்கவும் சுற்றுலா பயணிகளும் உள்ளூர் வாசிகளும் எதிர்பார்த்துள்ளனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் பெய்த மழையால் உப்பு உற்பத்தி முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த அகஸ்தியம்பள்ளி, கடினவயல், கோடியக்காடு உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் 9000 ஏக்கரில் உப்பு உற்பத்தி நடைபெற்று வருகிறது. கடந்த 2 வார காலமாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததால் உப்பு உற்பத்தி முழுவீச்சில் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் திடீரென்று பெய்த மழையின் காரணமாக உப்பள பாத்திகளில் மழைநீர் தேங்கி உப்பு உற்பத்தி முற்றிலுமாக பாதிப்படைந்துள்ளது. சேமித்து வைத்துள்ள உப்பை மழையில் இருந்து

0: பாதுகாப்பாக வைப்பதற்காக தார்ப்பாய் கொண்டு மூடி வைத்துள்ளனர். மழையால் உப்புல தொழிலாளர்கள் வேலையிழந்துள்ளனர். மீண்டும் உப்பு உற்பத்தி செய்ய ஒரு வார காலமாகும் என உப்புல தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர். நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ்.
1: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் கோவில் தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே உலக நன்மை வேண்டி சிறப்பு யாகம் நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். தாய்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 3-6, 6-4, 7-6 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் மணீஷ் சுரேஷ்குமாரை வென்றார். IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. லக்னோவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. தும்கூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் வைதேகி சௌத்ரி, சீல் தேசாய் ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கு தாவேகாவிற்கு பெரும்பான்மை இல்லை என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு தீவிரவாதத்துக்கு எதிரான உறுதியான நடவடிக்கையை எடுத்து வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். தமிழகம், மேற்கு வங்கம், கேரளம், அஸ்ஸாம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலுக்கான நடத்தை நெறிமுறைகள் முடிவுக்கு வந்துள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் அடுத்த 8 நாட்களுக்கு பரவலாக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தாய்லாந்து சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: ஆறு மணி 40 நிமிடத்தில் நாம் இணைந்திருக்கிறோம். இனிய காலங்களோடு இது கதம்ப மலர்கள்.

0: இது ஆசையில் ஒரு குக்கு.
1: வணக்கம். கோடை பண்பலை 100.5 அன்பு அறிவிப்பாளர். அவர்களுக்கும் இனிமையான இரவு வணக்கம். திருப்பூர் மாவட்டம் வெள்ளகோவில் நாகமலாய்க்கன்பட்டி ராதாமணி சுகுமாரன். படம் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். பாடல் மல்லிகை பூவே பார்த்தாயா, பொன் மாலை எங்கள் தோட்டத்தை பார்க்க பூத்தாயா. நன்றி, வணக்கம்.

0: மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான அறிவிப்பு இது. 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வை திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள சிறப்பு பள்ளி தலைமையாசிரியரை அணுகலாம். கூடுதல் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
1: நேர்களே, இன்றிரவு 10 மணிக்கு நம் கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம், இன்றைய நினைவே சுகம் தொலைபேசி வழி நேரடி நேயர் விருப்ப பாடலாக வளமர காத்திருக்கிறது. இன்றைய நினைவே சுகம் திருநெல்வேலி மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில். திருநெல்வேலி மாவட்ட நேயர்கள் பங்கு பெறலாம். இன்றிரவு 10 மணிக்கு நம் கோடி பண்பலை 100.5 நினைவே சுகம் நிகழ்ச்சியில். இப்ப ஆசில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில நிறைவான பாடல் இவர்களுக்காக.
2: கோடை பண்பலை 100.5 அன்பு அறிவிப்பாளர் அவர்களுக்கும் இனிமையான இரவு வணக்கம். ஈரோடு மாவட்டம் தாண்டாபாளையம் வேணி நடராஜன் ஜோடி படம் காதல் கடிதம் தீட்டவே மேகம் எல்லாம் காகிதம் பாடல். நன்றி, வணக்கம்.

நேயர்களின் விருப்ப கானங்களை காற்றலியில் தந்து நிறைவுக்கு வருகிறது. கோடி பண்பலை 100.5 ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் ஜெனிஃபர். நன்றி நேயர்களே. இனி நம் கோடி பண்பலை 100.5 இளமை பேசுகிறது. வருமுன் கேட்கலாம் செய்தியறிக்கை.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கு தாவேகாவிற்கு போதிய பெரும்பான்மை இல்லை என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மக்கள் மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தாவேக தலைவர் திரு விஜய்க்கு ஆளுநர் அழைப்பு விடுத்ததாகவும், அந்த சந்திப்பின்போது புதிய அரசு அமைப்பதற்கான பெரும்பான்மை ஆதரவு தாவேகாவிற்கு இல்லை என்று விளக்கம் அளிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தாவேகா தனிப்பெரும் கட்சி என்ற நிலையில் ஆதரவு கோராமல் காங்கிரஸ் கூட்டணி கடிதத்துடன் ஆதரவு கோரியதால் பதவியேற்க அழைப்பு விடுக்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது என்று மத்திய அரசின் கூடுதல் வழக்கறிஞர் திரு சுந்தரேசன் ஆளுநருக்கு சட்ட ஆலோசனை வழங்கியுள்ளார். புதிய அரசு அமைப்பது தொடர்பாக ஆளுநர் கேட்டுக்கொண்டதன் பேரில் இந்த சட்ட ஆலோசனை வழங்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்நிலையில் தாவேகா ஆட்சி அமைப்பதற்கான ஆதரவை திரட்டுவதற்கு தொடர்ந்து முயற்சி மேற்கொண்டு வருகிறது. தாவேகாவுக்கு 112 சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ஆதரவு மட்டுமே உள்ள நிலையில் விசிக மற்றும் இடதுசாரி கட்சிகளிடம் ஆதரவு கோரி கடிதம் அனுப்பப்பட்டிருப்பதாக விசிக தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலினுடன் இன்று அவர் ஆலோசனை மேற்கொண்டார். இந்த கூட்டத்தின் போது இடதுசாரி கட்சித் தலைவர்களும் உடன் இருந்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு திருமாவளவன், தாவேகாவிற்கு ஆதரவு அளிப்பது குறித்து கட்சி கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் என்று தெரிவித்தார். இந்நிலையில் அரசு அமைப்பது தொடர்பாக ஆளுநருக்கு எந்தவித அழுத்தமும் கொடுக்கப்படவில்லை என்று பிஜேபியின் மாநில செய்தி தொடர்பாளர் திரு நாராயணன் திருப்பதி கூறியுள்ளார். மக்கள் தாவேகாவை தேர்ந்தெடுத்துள்ளதாகவும் அவர்கள் தங்களுக்கான ஆதரவை நிரூபிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். ஆதரவு திரட்டும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் புதிய அரசை அமைப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் மேலும் தெரிவிக்கிறார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற்ற திமுக உறுப்பினர்களின் கூட்டம் அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் தாவேகாவிற்கு ஆதரவு அளித்த காங்கிரஸ் கட்சிக்கு கண்டனம் உள்ளிட்ட 4 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மாநிலத்தில் புதிய அரசு அமைப்பதற்கான முயற்சிகள் நடைபெற்று வரும் நிலையில் அவசர முடிவுகள் எடுக்கும் அதிகாரத்தை கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலினுக்கு வழங்கவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பாகிஸ்தானின் எல்லை தாண்டிய தீவிரவாதத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கை அமைந்ததாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஓராண்டுக்கு முன்னர் பகல்காமில் சுற்றுலாப் பயணிகள் மீது நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்தியா மேற்கொண்ட ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கையின் முதலாம் ஆண்டு நிறைவு நாள் இன்று கொண்டாடப்பட்டதையொட்டி திரு ஜெய்சங்கர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், தீவிரவாதிகளின் நடவடிக்கைகளுக்கு திட்டமிட்ட செயல்பாடுகள் மூலம் தக்க பதிலடி கொடுக்கப்பட்டதாகவும், நாட்டின் அமைதியை குலைக்க மேற்கொள்ளப்பட்ட முயற்சி முறியடிக்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். தீவிரவாதத்தை ஒருபோதும் இந்தியா அனுமதிக்காது என்ற உறுதிப்பாடு மீண்டும் ஒருமுறை இந்நாளில் நிரூபிக்கப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு தீவிரவாதத்திற்கு எதிராக உறுதியான நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாகவும் திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள செய்தியில், ஓராண்டுக்கு முன்பு ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது இந்திய படைகள் தங்கள் வீரத்தை வெளிப்படுத்தி நம் மீது தாக்குதல் நடத்தியவர்களுக்கு கடுமையான பதிலடி கொடுத்ததாக கூறியுள்ளார். தமிழகம், மேற்குவங்கம், கேரளம், அஸ்ஸாம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான நடத்தை நெறிமுறைகள் முடிவுக்கு வந்துள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய அமைச்சரவைச் செயலர், மாநில தலைமைச் செயலர்கள் மற்றும் மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் நடத்தை நெறிமுறைகள் முடிவுக்கு வந்துள்ளதாக தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நாளை +2 தேர்வு முடிவுகள் வெளியிடப்படுவதாக அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. காலை 9:30 மணிக்கு தேர்வு முடிவுகள் இணையதளத்தில் வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. tnresults.nic.in, dge.tn.gov.in உள்ளிட்ட இணையதள முகவரிகளில் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படுகிறது. மாணவர்கள் தங்களது தேர்வு முடிவுகளை தைரியத்துடனும் நம்பிக்கையுடனும் எதிர்கொள்ளுமாறும், தேர்வு முடிவுகள் எதிர்பார்த்தபடி அமையவில்லை என்றாலும் நம்பிக்கையை இழக்கக்கூடாது என்றும் அரசு தேர்வுகள் துறை இயக்குநர் கேட்டுக்கொண்டுள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணிக்கு எதிரான ஆட்டத்தில் முதலில் பேட் செய்து வரும் லக்னோ அணி சற்று முன்வரை 4 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 39 ரன் எடுத்துள்ளது. லக்னோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற பெங்களூரு அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 3-6, 6-4, 7-6 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் மணிஷ் சுரேஷ்குமாரை வென்றார். தும்கூரில்

0: நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைதேகி சவுத்ரி போலந்தின் சுசானா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் வைதேகி சவுத்ரி, சீல் தேசாய் ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நாம் இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி கோடை பண்பலை 100.5.

0: இனிய இரவு வணக்கம் நேர்களே, உற்சாகமான வணக்கம் மாணவ செல்வங்களே. மன மகிழ்ச்சியோடு, உற்சாகத்தோடு, சுறுசுறுப்போடு ரீங்காரம் இட்டுக் கொண்டிருக்கும் பள்ளி கல்லூரி மாணவ செல்வங்களுக்காக கோடை பண்பலை 100.5 இளமை பேசுகிறது. மாணவ செல்வங்கள் வரலாம் அறிமுகங்கள் 24, 24, 24 மற்ற அனைத்து மாணவ செல்வங்களும் அழைக்கலாம் 24, 24, 29 முன்னிணைப்பாக 0454 2 இணைத்து. இன்றைக்கு இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில என்னென்ன விளையாட்டுகள் மாணவ செல்வங்களுக்காக காத்திருக்கின்றன? ஒன்று வார்த்தை சங்கிலி, மற்றொன்று இஸ்கு இஸ்கு ரிஸ்கு ரிஸ்கு. நிகழ்ச்சிக்கு வரும் முதல் மாணவ செல்வம் அங்க வணக்கம்.
1: வணக்கம் கா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி வட்டம் பட்டமங்கலத்துல இருந்து அருள்மொழி பேசுறேன் கா.
0: என்ன படிக்கிறீங்க?
1: 7ஆம் வகுப்பு முடிச்சேன் கா.
0: ஓ, 8ஆம் வகுப்பு. ஜூன் மாசம் போறீங்க?
1: ஆமாங்க கா.
0: எப்படி இருக்கு 7ஆம் வகுப்பு முடிச்சு 8ஆம் வகுப்பு போறது?
1: சந்தோஷமா இருக்கு கா.
0: பெரிய கிளாஸ்லாம் போறீங்க, பெரிய ஆளா இருக்கீங்க அப்படிலாம் தோணுதா?
1: பொறுப்பு வந்துடும் சரி. வீட்டுல இப்ப லீவ்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹையரா லோயரா? ஹையர் லெக்கல்
0: ஓயர் தான். ஓ சரி சரி. தமிழா இங்கிலீஷா?
1: இங்கிலீஷ்.
0: ஓ, கத்துக்கிட்டீங்க?
1: ஆமா கத்து.
0: ஓரளவு சரி சரி, சிறப்பா கத்துக்கங்க. சரியா? சரி, விளையாட ஆரம்பிப்போமா?
1: ஆரம்பிக்கலாம்.
0: உங்களுக்கு வந்து வார்த்தை சங்கிலி, நான் வந்து ஒரு தமிழ் வார்த்தை சொல்வேன், அது முடியறதுல நீங்க தொடங்கணும். சரியா?
1: சரிங்க.
0: சரி, உங்களுக்கான வார்த்தை என்னன்னா வரவேற்பு.
1: புன்னகை.
0: கைதி. தீ.
1: தீயாக்கா?
0: தீ.
1: திருடன்.
0: நன்றி. ஈல சொல்லுங்க.
1: என்னதுக்கா?
0: ஈ அ ஈ, அந்த குரில் ஈ.
1: இமை.
0: மைதா. தா.
1: தாவாக்கா?
0: தா.
1: தாமிரம்.
0: மரம்.
1: மண்டபம்.
0: திருப்பி மாவா? மகள். லால சொல்லுங்க.
1: எட்டு.
0: ஊல சொல்லவா? உண்மை.
1: எனக்கா
0: உண்மை. மை. திருமை மை. என்னாச்சு மயில ஏதாவது? நாணயம்.
1: மலர்.
0: ரால சொல்லவா? ராசி.
1: சிங்கம்.
0: வாழ்த்துக்கள், சிறப்பா விளையாண்டீங்க. சரியா? நன்றிப்பா.
1: சரி

0: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
1: 8:16 நாம் எழுந்திருக்கிறோம். இது கோடை பன்மலை 100.5 இளமை பேசுகிறது. இன்றைய இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில் பாரதி செங்கிலி இஸ்கிஸ்கு ரிஸ்க் ரிஸ்க் விளையாட்டுகள் தான் மாணவ செல்வங்களோட விளையாண்டுட்டு இருக்கோம். இப்ப நிகழ்ச்சியில் இணையும் மாணவ செல்வம் அங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
2: பேர் ருதிக்ஷன்.
1: ருதிக்ஷன், எங்க இருந்து பேசுறீங்க?
2: நாமக்கல் மாவட்டத்தில் இருந்து.
1: என்ன படிக்கிறீங்க தம்பி?
2: என்ன
1: பேசிக்குவீங்க ரெண்டு பேரும்? இன்னைக்கு நீ என்ன சாப்பாடு கொண்டு வந்த, ஸ்நாக்ஸ் என்ன கொண்டு வந்த, படிச்சியா, ஹோம்ஒர்க் எழுதுனியா, இவ்வளவுதானா? வேற
2: ஹோம்ஒர்க்
1: எழுதிட்டேன். வேற எதுவுமே பேச மாட்டீங்க? இதுதான் ஸ்கூல பத்தி, சாப்பாடு பத்தி, வீட்டை பத்தி,
2: அவ்வளவுதான்.
1: சரி, லீவ்ல போன்ல பேசிக்குவீங்களா இல்ல பக்கத்து வீடா? ஓ, அவங்க வேற ஏரியா, நீங்க வேற ஏரியாவா? சரி, வீட்டில் இருக்கப்ப போர் அடிக்காதா? என்ன பண்ணுவீங்க? விளையாடுவீங்களா? டிவி பார்ப்பீங்களா? ஃபோன் விளையாடு? என்னது?
2: படிப்புங்க.
1: படிப்பீங்களா? லீவ்லையும் படிப்பீங்களா?
2: ஆமாங்க.
1: என்ன படிக்கிறீங்க?
2: மனப்பாடம்.
1: அடுத்த கிளாஸுக்கான மனப்பாடம் செய்யலா இல்லை இப்போ படித்ததே திரும்ப படிச்சுட்டு இருக்கீங்களா? ஓ சரி, அடுத்த கிளாஸுக்கு போகிறதா இப்போ படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க? சரி சரி, சிறப்பு, பொறுப்பான பையனாக தான் இருக்கீங்க. சரி, உங்களுக்கான விளையாட்டு வந்து இஸ்கி இஸ்கு ரிஸ்க் ரிஸ்க் விளையாடலாமா? உங்களுக்கு வந்து நான் வாகனம் பேராக சொன்னேன்னா இஸ்கி இஸ்குன்னு சொல்லுங்கள், வாகனம் இல்லாதது வேற ஏதாவது சொன்னேன்னா ரிஸ்க் ரிஸ்க்குன்னு சொல்லணும். சரியா? வாகனம் தெரியும்ல? சரி, பஸ். தம்பி, வாகனம்னா என்ன சொல்ல, வெஹிக்கிள்ஸ் தெரியுமா? பஸ்ஸு, காரு, பைக்கு இதெல்லாம் சொன்னேன்னா இஸ்கிஸ்க்குன்னு சொல்லணும். இது இல்லாமல் நான் வேறு ஏதாவது பொருள், வேறு ஏதாவது சம்மந்தமானது சொன்னேன்னா ரிஸ்க் ரிஸ்க்குன்னு சொல்லணும். சரியா? விளையாடுவோமா? ஓகே. பஸ். என்னாச்சு, விளையாட்டு புரியலையா? அதாவது நான் ஒன்று பொதுவானது பேர் சொல்கிறேன்ல, அதுக்குரியதெல்லாம் நான் சொல்கிறப்ப நீங்கள் இஸ்கிஸ்க்குன்னு சொல்லணும். அதுக்கு சம்மந்தமான, இப்போ நீங்கள் ஒரு ஸ்கூல் எடுத்துக்கோங்க. ஸ்கூலில் என்னென்ன இருக்கும்? உங்கள் ஸ்கூலில் என்னென்ன இருக்குது? கிளாஸ் ரூம் இருக்கும், பெஞ்ச் இருக்கும், போர்டு இருக்கும், உங்ககிட்ட புக் இருக்கும், பேக் இருக்கும், டிஃபன் பாக்ஸ் இருக்கும். இதெல்லாம் ஸ்கூல் சம்மந்தமானது. இந்த ஸ்கூல் சம்மந்தம் இல்லாதது இப்போ நான் எதாவது சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஸ்கூலில் வந்து சில நேரம் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டிருப்பாங்கல்ல, ஃப்ரூட்ஸ்லாம் இருக்காது. அப்படின்றப்ப நான் பழம் பெயர் ஏதாவது சொன்னேன்னா அதுக்கு நீங்கள் ரிஸ்க் ரிஸ்க் சொல்லணும். ஸ்கூலில் என்னென்ன இருக்கோ அதுக்கு வந்து இஸ்க் இஸ்க் சொல்லணும். புரியுதா? சரி, இப்போ விளையாட ஆரம்பிப்போமா? ஓகே. வாகனம் பார்த்துருக்கீங்கல்ல, ரோட்டில் போகுதுல்ல, அது எல்லாமே சொன்னேன்னா இஸ்க் இஸ்க் சொல்லணும். அது இல்லாமல் வேறு ஏதாவது சொன்னேன்னா ரிஸ்க் ரிஸ்க் சொல்லணும். சரியா? பஸ். இஸ்கி இஸ்குன்னு சொல்லணும். என்னாச்சு, புரிந்ததா புரியல தம்பி? புரியல.

0: புரிஞ்சுச்சா புரியலையா?
1: அதாவது
0: ஒரு பொதுவான விஷயத்துக்கு சம்பந்தமானதெல்லாம் சொல்றப்ப இஸ்கி இஸ்கு சொல்லணும், அதுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்கள் சொல்றப்ப ரிஸ்க் ரிஸ்க் சொல்லணும். இப்போ வீட்டில் எடுத்துக்கோங்க, வீட்டில் வந்து என்னென்ன பொருட்கள் இருக்குது. இப்போ வீட்டில் ரூம்ஸ் வச்சுக்கோங்க, பெட்ரூம் இருக்குது, கிச்சன் இருக்குது, ஹால் இருக்குது, வெராண்டா இருக்கும், சரியா, பாத்ரூம் இருக்கும். இப்படி நான் இதுக்கு சம்மந்தமானதெல்லாம் சொல்கிறப்ப இஸ்கிஸ்குன்னு சொல்லணும். இது இல்லாமல் நான் விளையாட்டு மைதானம், ரோடு அப்படிலாம் சொன்னால் வீட்டுக்குள்ளே ரோடு இருக்காது இல்லை, வீட்டுக்குள்ளே விளையாடும் மைதானம் இருக்காது இல்லை, அந்த மாதிரி இல்லாதது சொல்கிறப்ப ரிஸ்க் ரிஸ்க்குன்னு சொல்லணும். புரிஞ்சா? ஆ சரி, இப்போ விளையாடுவீங்களா? சரி, அப்போ நான் பஸ்ஸுன்னு சொல்கிறப்ப நீங்கள் இஸ்கி இஸ்குன்னு சொல்லணும், ஏன்னா அது ஒரு வாகனம், சரியா? இப்போ செல்ஃபோன் அப்படின்னு நான் சொன்னேன்னா ரிஸ்க் ரிஸ்க்னு சொல்லணும், ஏன்னா அது வந்து ஒரு வாகனம் கிடையாது. புரியுதா? விளையாடுவீங்களா? சரி, நான் கொஞ்சம் எளிதானதே உங்களுக்கு சொல்கிறேன், வாகனம் கூட வேணாம். கிழமைகள் தெரியல, 7 கிழமை தெரியல. சரி, கிழமைகள் நான் சொல்கிறேன், கிழமை இல்லாமல் நான் வேறு ஏதாவது சொன்னால் ரிஸ்க் ரிஸ்க்குன்னு சொல்லணும், கிழமை சொன்னால் நான் இஸ்க் இஸ்க்கு சொல்லணும். சரியா? திங்கள் கம்ப்யூட்டர் சனி லட்டு செவ்வாய் டிவி புதன் வியாழன் பேப்பர் வெள்ளி சிஸ்டம். வாழ்த்துக்கள் தம்பி, ஓரளவு புரிஞ்சுட்டு சிறப்பாக விளையாண்டீங்க, இனி வர நிகழ்ச்சியிலாம் சிறப்பாக விளையாடணும், சரியா?
1: தேங்க்யூக்கா.
0: ஆ சரி, நன்றி.

0: நாம் இணைந்திருக்கிறோம் கொடைப்பன்மலை 100.5 இளமை பேசுகிறது. இன்றைய இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில வார்த்தை சங்கிலி இஸ்கி இஸ்கு ரிஸ்கு ரிஸ்கு விளையாட்டுகள் தான் மாணவ செல்வங்களோட விளையாடிட்டு இருக்கோம். மாணவர்கள் வரலாம் அறிமுகங்கள் 24, 24, 24 மற்ற அனைத்து மாணவ செல்வங்களும் அழைக்கலாம் 24, 24, 29 முன்னிணைப்பாக 0, 4, 5, 4, 2 இணைத்து. இப்போ நிகழ்ச்சியில் இணையும் மாணவ செல்வம் வாங்க. வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: திண்டுக்கல் மாவட்டம் கொடை ரோட்ல இருந்து.
0: உங்க பேர் என்னமா? புவனா. புவனா என்ன படிக்கிறீங்க?
1: 10th முடிச்சிட்டேன்.
0: ஓ, 10th முடிச்சு பிளஸ் 1 போறீங்க?
1: ஆமாக்கா.
0: என்ன குரூப் எடுக்கலாம் இருக்கீங்க?
1: பயோமேக்ஸ்க்கா.
0: ஓ சரி. கணிதம் வந்து ரொம்ப பிடிக்கும்.
1: ஆமாக்கா.
0: என்ன கணக்கு சொன்னால் போட்டுருவீங்களா?
1: ஆ, போட்டுருவேன்.
0: ஏன் கணிதம் பிடிச்சிச்சு?
1: சொல்லணும்.
0: சரியா? சரி, உங்களுக்கான வார்த்தை வந்து ஆனந்தம்.
1: மரம்.
0: மன்றம்.
1: என்னக்கா?
0: மன்றம் இம்மில முடியுது. மாலை தொடங்குங்க.
1: மாலை.
0: ஐவர். ரா.
1: ரம்பம்.
0: மந்திரம்.
1: மண்.
0: நட்பு.
1: புன்னகை.
0: கையொப்பம். திரும்பமா.
1: மயக்கம்.
0: மறுப்பு.
1: புகழ்.
0: லாபம். திரும்பவும் இம்மு. மா. புவனா, மாலை நிறைய வார்த்தைகள் இருக்கே.
1: மறுபுறம்.
0: வாழ்த்துக்கள், சிறப்பா விளையாண்டீங்க புவனா. நன்றிங்க.
1: தேங்க்யூக்கா.

0: ரொம்ப உற்சாகமா கேட்டுட்டு இருக்கோம் கொடைப்பன்மலை 100.5 பள்ளி கல்லூரி மாணவர்களுக்காக இளமை பேசுகிறது. நிகழ்ச்சியில் இணையும் மாணவ செல்வம் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
1: அருஞ்சுனை செல்வி.
0: அருஞ்சுனை செல்வி அப்படின்னா அர்த்தம் தெரியுமா?
1: கொலசாமி பேர்ல இருந்து வச்சாங்க.
0: ஓ அப்படியா? இல்ல சொன்னைன்னு வச்சிருக்காங்கல்ல, அதனால கேட்டேன். சொனை இருக்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா?
1: தெரியல.
0: இந்த சோளத்துல எல்லாம் அது உரிக்கிறப்ப அதுல சொனை இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சில பொருட்கள் வந்து சொனை இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த சொனை பாத்திருக்கீங்களா? சின்ன சின்னதா இருக்கும். நம்ம நிறைய நேரம் நம்ம விரல்ல எல்லாம் அது ஒட்டிக்கும். அதுதான் சொனை, அதான் அருஞ்சொனை. நல்லா இருக்கு உங்க பேரு. என்ன படிக்கிறீங்கப்பா?
1: ஐந்தாம் வகுப்பு முடிச்சா

0: அதே ஸ்கூலா இல்ல வேற ஸ்கூலா?
1: வேற ஸ்கூல்கா.
0: அப்ப ஃப்ரெண்ட்ஸ்லாம்?
1: ஃப்ரெண்ட்ஸ்லாம் பிரிஞ்சுடுவாங்க.
0: பிரிஞ்சானே, அப்ப வேற புது ஃப்ரெண்ட்ஸ் போய்க்குவீங்களா 6th?
1: ஆமாக்கா.
0: அப்ப பழைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பேசுவீங்களா பேச மாட்டீங்களா?
1: பார்த்தா பேசுவேன்க்கா.
0: கஷ்டமா இருக்காதா ஃப்ரெண்ட்ஸ்லாம் 5 வருஷம் இருந்த ஃப்ரெண்ட்ஸ் இப்ப இல்லையேனு?
1: பொருத்தமா தான் பொறுத்து தான்க்கா போனோம்.
0: ஓ, அந்த அளவுக்கு பக்குவப்பட்டுட்டீங்களா?
1: ஆமாக்கா.
0: பாருங்க, 2K கிட்ஸ்னா அப்படிதான், 90s கிட்ஸ்னா அழுதுட்டு இருப்பாங்க, ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இனி வரமாட்டாங்களா என் கூட அப்படின்னு. நீங்க அதை ஈஸியா எடுத்துக்கிறீங்களே. சாப்பிட்டீங்களா? என்னங்க இப்ப ஒரு பாட்டு கூட போட்டேன், இந்த பொறப்பே வந்து நல்லா சாப்பிடுறதுக்கு தான். என்ன மணி ஆயிடுச்சு, இன்னும் சாப்பிடாம இருக்கீங்க? நிறங்கள் சொல்ல போறேன் சரியா? நிறங்கள் சொல்றப்ப இஸ்கிஸ்கு சொல்லணும், நிறம் இல்லாததுக்கு ரிஸ்க் ரிஸ்க் சொல்லணும் சரியா? பச்சை. கருப்பு. சைக்கிள். சைக்கிள் சைக்கிள்.
1: ரிஸ்க் ரிஸ்க்.
0: மஞ்சள்.
1: இஸ்கி இஸ்கு.
0: லாரி
1: கா.
0: லாரி லாரி.
1: ரிஸ்க் ரிஸ்க்.
0: சிவப்பு.
1: இஸ்கி இஸ்கு.
0: பைக்.
1: ரிஸ்க் ரிஸ்க்.
0: வெள்ளை.
1: இஸ்கி இஸ்கு.
0: நீலம்.
1: இஸ்கி இஸ்கு.
0: ஊதா.
1: இஸ்கி இஸ்கு.
0: கரும்பச்சை.
1: இஸ்கி இஸ்கு.
0: ப்ளூ. ரோஜா பூ நிறம்.
1: இஸ்கி இஸ்கு.
0: மினி பஸ்.
1: ரிஸ்க் ரிஸ்க்.
2: அழைக்கிட்டப்பா.
0: வாழ்த்துக்கள், சிறப்பாக விளையாண்டீங்க.
1: தேங்க்ஸ்.
0: நன்றி.

0: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
2: 8:42 நாம் இணைந்திருக்கிறோம். இது கோடை பண்பலை 100.5 இளமை பேசுகிறது. இப்போ நிகழ்ச்சிக்கு ஒரு மாணவ செல்வம் வாங்க. வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: லாவண்யா பேசுறேன். மாவட்டத்துல இருந்து
2: அப்படியே போனை கொண்டுகிட்டு எங்க போயிட்டீங்க போலயே? பாதி கேக்குது, மீதி கேக்கலையே. லாவண்யா போனை கொஞ்சம் பக்கத்துல வச்சு பேசுங்க. லாவண்யா மட்டும்தான் புரிஞ்சுச்சு, அதுக்கப்புறம் ஒண்ணுமே கேக்கல.
3: திண்டுக்கல் மாவட்டம்.
2: அப்படியா, என்ன படிக்கிறீங்க லாவண்யா? கொட்டாம்பட்டில என்ன ஃபேமஸ்? நீங்க அக்கா சொல்றதே வித்தியாசமா இருக்கே. சரி லாவண்யா, உங்களுக்கு என்ன பிடிக்கும்? லாவண்யா உங்களுக்கு என்ன பிடிக்கும்? விளையாடுறது பிடிக்குமா? படிக்கிறது பிடிக்குமா? ஊர் சுத்துறது பிடிக்குமா? ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறது பிடிக்குமா? அம்மா அப்பா கூட இருக்கிறது பிடிக்குமா? எது பிடிக்கும்? விளையாட பிடிக்குமா? என்ன விளையாடுவீங்க? நிறைய விளையாட்டு விளையாடுங்களா? எங்க என்னென்ன விளையாட்டுன்னு சொல்லுங்க, எனக்கு தெரியுது. அன் பாப்போ என்னது ஆட்ட
3: விளையாடுவாங்களே
2: அதுவா?
3: ஓ
2: சரி சரி, நாங்கள் முந்தி அப்படிதான் விளாடுவோம். கொலை கொலையாக முந்திரிக்கான்ட்டு நிறைய நிறையா சுற்றி வான்ட்டு அந்த வட்டத்தில் இருக்க ஒவ்வொருத்தரையாக சுற்றி வந்து கடைசியில் ஒருத்தர்கிட்ட துணியை போடுவோம். அவங்க நம்மளை துரத்தணும், அவங்க நம்மளை பிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம உட்காந்துடணும், அதுக்கப்புறம் அவங்க ஓடுவாங்க. அந்த மாதிரி ஒரு விளையாட்டு விளையாடுவோம். சரி, நீங்களும் புதுசு புதுசாக விளையாட்டுலாம் கண்டுபிடிச்சி விளையாடுறீங்க. லீவ்லேயும் விளையாண்டுட்ருக்கீங்களா?
3: விளையாடுறோம்க்கா.
2: வெயிலில் எப்படி விளையாடுவீங்க? சாயந்தரமாவா?
3: சாயந்தரம்.
2: பகலில் என்ன பண்ணுவீங்க?
3: வெளியெல்லாம்
2: கொடைக்கானலுக்கு வந்திருக்கீங்களா?

0: என்னங்க திண்டுக்கல் பக்கத்துல கொட்டாம்பட்டியில இருக்கீங்க சிவகங்க பக்கத்துல அப்படிதானே?
1: என்ன
0: பட்டி?
1: கொட்டாம்பட்டி.
0: எனக்கு கொட்டாம்பட்டின்னு தான் கேக்குது. என்ன ஊர் சொல்றீங்க? ஏதோ ஒரு ஊர் சொல்றீங்க. திண்டுக்கல் மாவட்டம் ஆனா கொட்டாம்பட்டி இல்ல, கொட்டாம்பட்டி சிவகங்க பக்கத்துல இருக்கு. சரி சரி, விளையாட ஆரம்பிப்போமா? உங்களுக்கு வந்து வார்த்தை சங்கிலி, நான் எந்த வார்த்தையில முடிக்கிறேனோ அதுல நீங்க தொடங்கணும், சரியா?
1: சரிக்கா.
0: சிகப்பு பூ.

0: சரி, விளையாட ஆரம்பிப்போமா? உங்களுக்கு வந்து வார்த்தை சங்கிலி. நான் எந்த வார்த்தையில் முடிக்கிறேனோ அதில் நீங்கள் தொடங்கணும், சரியா? சிகப்பு பூ. என்னது? ஊல சொல்லவா? உரிமை. நாகரிகம்.
1: மாம்பழம்.
0: மலர். இருல ரால சொல்லுங்க. ரால் ஏதாவது?
1: ரங்கோலி.
0: ஈல சொல்றேன். இஞ்சி. சீல. சி சி.
1: திருப்பாட்டி.
0: என்னது?
1: திருப்பாட்டி.
0: தீல. சி. சி சி. சா சா சி வரும்ல அந்த சி. நான் சிகப்புன்னு தொடங்கினேன்ல அந்த வார்த்தை, முதல் வார்த்தை சி. தீல. சி. சா சா சி சி. சு சு சொல்லுவோம்ல அந்த சி. சிரிப்பு சொல்லலாமா? ஆ சரி, அப்போ நான் தொடங்கவா? புயல். லால சொல்லுங்க. ஓகே, நான் சொல்லவா? உப்பு. பூ.
1: ஆ,
0: பூவில் ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா முடிச்சுக்கலாம். வாழ்த்துக்கள், சிறப்பாக விளையாண்டீங்க. உங்கள் வார்த்தைகள்லாம் பூ மாதிரி தான் இருக்கு. நன்றிங்க.
1: நன்றிக்கா.

புதியவர்களை சந்தித்த மகிழ்வில் நிறைவுக்கு வருகிறது இன்றைய இளமை பேசுகிறது. மீண்டும் இளமை பேசுகிறது நிகழ்ச்சி கேட்கலாம் நாளை இரவு 8 மணிக்கு. நாளைய இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில் சொலவடை, பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் விளையாட்டுகள் காத்திருக்கின்றன. மாணவர்களை சந்தித்த மகிழ்வில் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் தீபா நடராஜன். நன்றி நேர்களே.

இன்றிரவு 10 மணிக்கு வர காத்திருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் திருநெல்வேலி மாவட்ட நேயர்களை அன்புடன் அழைக்கிறது. இனி கேட்கலாம் இனிய கானங்களோடு கொடைத்தென்றல்.

நிலா வந்து ஜன்னல் ஓரம் நிசப்தமாய் நின்று பேச, இரவின் அமைதிக்குள் இதயம் மட்டும் சத்தமாக துடிக்க, வானம் முழுதும் நட்சத்திரங்கள் இருந்தாலும் நிலாவை தேடும் கண்களைப் போல நினைவை தேடும் மனம். தென்றல் வந்து முகத்தை வருட, பழைய நினைவுகள் எல்லாம் மெதுவாய் விழித்து கொள்ள, சில இரவுகள் தூக்கத்திற்கு மட்டுமல்ல நினைவுகளை நிஜங்களாக மாற்றவும் கூட. அப்படி நிஜங்களாக மாற்ற இரவை இசையால் அழகாக்க, கோடி பண்பலை நுறுபொழியைந்தில் இது கொடைத்தென்றல். நிகழ்ச்சியில் உங்களோடு ஜெனிஃபர்.

நேரமிரவு 9:08. இது கோடி பண்பலை நுறுப்புழை 5 கொடைத்தின்றல். கண்களில் பீசும் மௌனம் கூட அவள் அருகில் வந்தால் சத்தமாகின்றதாம். அவள் இதயத்தின் ஒவ்வொரு துடிப்பும் அவனது பெயரை மட்டும் உச்சரிக்கின்றதாம்.

காற்றின் வழியே ஒரு இசைப்பயணமாய் இது கோடி பண்பலை நூறு புழி ஐந்தின் கொடைத்தென்றல். நிலவை காட்டி கவிதை சொன்னானாம். ஆனால் அந்த கவிதையெல்லாம் அவள் சிரிப்பில் மறைந்து விடுகிறதாம். ஏனென்றால் அவளது அழகை தவிர வேறு எதுவும் அழகு இல்லையாம். காதல் என்றாலே அவள் மட்டும்தானாம்.

ஆனால் உங்கள் இதயங்களை வருடிக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை நூறுபுழி ஐந்தின் கொடைத்தென்றல். மழை தோறும் போது நினைவில் வருவது அவள்தானாம். காற்று வீசும் போது இதயத்தில் நுழைவதும் அவள்தானாம். அவனின் உலகமே அவள் மட்டும்தானாம்.

கவிதையோடு கானங்களை தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 கொடைத்தென்றல். அவள் அருகில் இல்லாத நேரம் நின்று விடுகிறதாம். அவள் தூரம் சென்றால் நினைவுகள் ஓடிக்கொண்டே உள்ளதாம். அவளோடு பேசாத நாட்களிலும் கூட அவன் மனம் அவளுடன் மட்டுமே பேசிக்கொண்டிருக்கின்றதாம்.

நேர்களே, இன்றிரவு 10 மணிக்கு நம் கோடை பண்பலை 100.5 நினைவி சுகம். இன்றைய நினைவி சுகம் திருநெல்வேலி மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் இன்றிரவு 10 மணிக்கு நம் கோடை பண்பலை 100.5. இது கொடைத்தின்றல். அவன் சொல்ல நினைக்கும் வார்த்தைகளை எல்லாம் அவள் கண்கள் வெளிப்படுத்துகின்றதாம். அதை அவன் படித்தால் மட்டும் போதுமாம். அதுதான் அவர்கள் காதல் மொழியாம்.

இரவு 9:34. இது நம் கோடை பண்பலை 100.5 கொடைத்தென்றல். உன் பெயரை நினைத்தாலே என் உதடுகளில் சிரிப்பு பிறக்கின்றது. என் இதயம் எழுதும் ஒவ்வொரு கவிதையிலும் முதலில் வரும் சொல் உன் பெயர்தான். நிலவு கூட பொறாமைப்படும் நீ சிரிக்கும் அந்த நொடியை பார்த்தால் என்கின்றான்.

இசையால் உங்கள் இதயங்களை வருடிக் கொண்டிருக்கிறது கோடி பண்பலை 100.5 கொடைத்தென்றல். இரவு முழுக்க அமைதி இருந்தாலும் உன் சிரிப்பு மட்டும் காதோறும் இசையாய் கேட்கின்றது. கண்கள் மூடினாலும் கனவுகளின் கதவு திறந்தே இருக்கின்றது. ஏனெனில் அதனுள்ளே அவளே விழித்திருக்கின்றாளாம். நிலவு தூங்கும் நேரம் நினைவுகள் மட்டும் விழித்திருக்கின்றதாம். அவள் பெயரை மெதுவாய் நெஞ்சில் எழுதியபடி

இசை பண்பலை நம் கோடி பண்பலையில் இது கொடித்தென்றல். தெருவிளக்கின் மஞ்சள் ஒளிக்கீழ் தனிமை கூட நிழலாய் நடக்கின்றது. தொலைவில் கேட்கும் இரவின் அமைதிக்குள் உன் பெயர் என் இதயத்தில் சத்தமாக ஒலிக்கின்றது. உலகமே உறங்கும் இந்த நேரத்தில் உன்னை நினைக்கும் காதல் மட்டும் தூங்கத் தெரியாமல் தவிக்கின்றது.

இது கொடை தென்றல் நம் கோடி பண்பலை 100.5. அவள் பெயர் சொல்லும் நேரமெல்லாம் கோவில்மணி ஓசி போல உன் சிரிப்பு மட்டும். நீ வந்த நாள் முதலே இதயம் ஒரு கோவிலாகவே மாறிவிட்டது. உதயம் ஒரு பாடல் என்றால் அதன் முதல்வரி நீதான். என் வாழ்க்கை முழுக்க முடியாத காதல் ராகமாகவே நீயே ஓடிக்கொண்டிருக்கின்றாய்.

இசையால் உங்கள் இதயங்களை வருடி கோடி பண்பலை 100.5 நிறைவுக்கு வருகிறது கொடைத்தென்றல். மீண்டும் கேட்கலாம் கொடைத்தென்றல் நாளை இரவு 9 மணிக்கு. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன், ஜெனிஃபர். நன்றி நேர்களே.

இன்றைய நினைவே சுகம் தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு என அழைக்கப்படும் மாவட்டம். மேற்கு தொடர்ச்சி மலைகளிலிருந்து வங்காள விரிகுடாவை நோக்கி பாயும் தாமிரபரணி ஆறை கொண்டுள்ள திருநெல்வேலி மாவட்ட நேயர்களுக்காக வர காத்திருக்கிறது. நேர்கள் வரலாம். அறிமுகங்கள் 24 20

24 24 மகளிர் 24 24 29 நமது வழக்கமான நேயர்கள் 24 24 26 முன்னிணைப்பாக 0 45 42 இணைத்து

0: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள்.
0: செல்வகுமார்.
1: எங்கேருந்து பேசுகிறீங்க செல்வகுமார் ஐயா?
0: திருவள்ளி மாவட்டத்தில் வள்ளுவர்.
1: என்ன பாடல் கேட்கலாம்?
0: வாங்கி
1: சரி, கேட்டலாம். நன்றிங்க.

0: தேனிசை கானங்களை தவிட்டாமல் தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 நினைவி சுகம் நிகழ்ச்சியில் இணையும் நேர் வாங்க வணக்கம்.
1: அன்பான அறிவிப்பாளருக்கு இனிய இரவு வணக்கம் கூறுவது திருநெல்வேலி மாவட்டம் சேதுமாதேவி வட்டம் அம்பாசமுத்திரம் தொகுதி வீரவநல்லூர் அக்ரகாரம் கருணாநிதி தேவேந்திரன். உண்மையான தமிழன் பேசலாமா?
0: என்ன பாடலீங்க கேட்கலாம்.

0: 10:16 நாம் இணைந்திருக்கிறோம் இதமான கானங்களோடு. இது நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் திருநெல்வேலி மாவட்ட நேயர்களின் விருப்ப கானங்களோடு வலம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இணையும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: இனிய இரவு. வணக்கம் மேம்.
0: வணக்கம்.
1: நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோம். நீங்க நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன்
0: மேம். உங்க பேரு?
1: திருநெல்வேலி கட்டபொம்மன் நகர் பொன்ராணி சங்கர்.
0: என்ன பாடலமா கேட்கலாம்?
1: படம் வந்து உறவை காத்தி. பாடல் வந்து எந்த பாடல்களில் நீ நீலாம்பரி
0: கேட்டலாம். நன்றிமா.
1: ஓகே, நன்றிமா.

0: திருநெல்வேலி மாவட்ட நேயர்வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கய்யா.
1: என் பேர் பெருமாள். திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை சீவலப்பேரோட அண்ணா பெருமாள்.
0: என்ன பாடலுங்க கேட்கலாம்?
1: கருமேட்டு கரவன் படத்திலிருந்து தக்காளி பழம் போல அக்காமகாரம் சார்
0: கேட்டலாம். நன்றிங்க.
1: நன்றி. ஓகே, தேங்க்யூ.
2: தக்காளி பழம் போல அக்காமகராசாத்தி ஏன் கல்யாணம் நடந்த அவளோட அது இல்லாட்டி நாலு கழுதையோட

0: 10:26 நிமிடத்தில் இணைப்பில் வரும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம். திருநெல்வேலி மாவட்டம் தச்சநல்லூர் பகுதியிலிருந்து பேசுறேன்.
0: உங்க பேருங்கய்யா?
1: லட்சுமணன்.
0: என்ன பாடலுங்க கேட்கலாம்?
1: புன்னகை மன்னன் படத்துல இருந்து என்ன

0: இடைக்கால இன்னிசையோடு இன்பமாய் இணைந்திருக்கிறோம். இது கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம். நிகழ்ச்சி கோரும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம். திருநெல்வேலி மாவட்டம் ஈட்டுக்கடையில இருந்து விசுவநாதன் பேசுறேன்.
0: என்ன பாடலீங்க கேட்கலாம்?
1: பொல்லாதவரை வந்து வாராண்டி வாராண்டி நிதிஞ்சி ஒருத்தன் மீதி ஐந்தானம்மா.
0: சரி, கேட்டு
1: கட்டு தீபமா ஒழிந்து கொண்டு கோடைப்பம்பலைக்கு இறைவனே வணக்கம்.
0: வணக்கம் உங்களுக்கும், நன்றிங்க.

0: இனிய மெட்டுகளை தந்து கொண்டிருக்கிறது கோடை பன்மலை 100.5 இன்றைய நினைவே சுகம் நிகழ்ச்சிக்கு வரும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் இனி இரவு. வணக்கம்.
0: வணக்கம். சொல்வது
1: திருநெல்வேலி டவுன் கல்லணை தெரு நடராஜன்.
0: என்ன பாடலீங்க கேட்கலாம்?
1: எங்க தம்பி படத்துல இருந்து
0: மலையோரம்
1: மலையோரம் அன்புரி அந்த பாடல் கொடுங்க.
0: கேட்டலாம். நன்றிங்க.
1: நன்றி மேடம்.

0: 10:41 இணைப்பில் காத்திருக்கும் திருநெல்வேலி மாவட்ட நேயர், வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நான் திருநெல்வேலி பி என் சத்ரம்.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் கேட்கலாம்?
1: எனக்கு காதல் ரோஜாவை பாடத்துல இரவே இது வைகாசி மாதம்
0: கேட்கலாம். நன்றிங்க.
1: நன்றி.

0: 100.5 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இன்று சகவரிடம் 1948 வைசாக 18 பராபவ சித்திரை திங்கள் 25 நாள் திருவள்ளுவர் ஆண்டு 2057 மே மாதம் 8 தேதி 2026 வெள்ளிக்கிழமை. நேரம் காலை 4:56. இப்போது முதல் நள்ளிரவு 12 மணி வரை நமது நிகழ்ச்சிகளை ரசிக்கலாம் நேயர்களே. 100.5 MHz

மனிதர்களின் செயல்கள் மூலமே இறைவனின் விருப்பத்தை தூய்மையாக வெளிப்படுத்தும் இறைவனை இறை கீதங்களால் பூஜிக்க இனிய அலைவரிசை 100.5 இல் இப்போது கேட்போமா அருள்மாலை.

முந்தி வரும் கவிமுகில் இது உங்கள் கவுடை பண்பலை நொறுப்புழியைந்து தந்து கொண்டிருக்கிறது. அருள்மாலை. இறைவனுக்கு அஞ்சி நடந்தாலே ஞானத்தின் ஆரம்பம்.